ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சகவரிடம் 1948 ஆஷட மாதம் 3ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 24ஆம் தேதி இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடிகள்.

நாளொரு குரல். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்கு. செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் 110வதாக அமைந்த இந்த குரலின் பொருள், எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை. 110வதாக அமைந்த இந்த குரல் மீண்டும் நம் நினைவிற்கு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:53, 18:00. இனி கேட்கலாம் நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கரும்பு சாகுபடியில் அதிக மகசூல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்ச்சி. வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது, தமிழ்மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே. செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. ஏழு 7:25 நலமாய் வாழ, பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை. வழங்குபவர் யோக பயிற்றுனர் எம். சண்முகப்பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர். ஹேமலதா அவர்களின் வயலின் இசை. தஞ்சாவூர் எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். பத்து 2:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம். தலைப்பு ஆடு நனைகிறதே ஓநாய் அழுததாம், அனுபவ பகிர்வு. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. நண்பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம். பாரம்பரிய அரிசி வகையில் கஞ்சி, நவதானிய சுண்டல், சாலட்ஸ் மற்றும் மூலிகை சூப்புகள் விற்கும் லாஸ்பேட் பி. நிஷாராணி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்துள்ள சாக்ஸபோன் இசை. 4:00 மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை எஸ். என். சௌமி, வசனம் கே. குணா, இயக்கம் கே. மது. 5:00 பொன் மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ். தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 தேன்மழை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05

9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும், செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒருநாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையைக் கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால்தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழிமுறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல்வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலைப் போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு. செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது. தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது. அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம். ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றியறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா, அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை உலகில் வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகித்தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை. தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம். தனிநபர்

0: வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவை போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை, அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது. அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியபின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும்போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனை இல்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15:30. தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பெங்களூர் ஏ.ஆர். ரமணியம்மாள் பாடிய பாட்டு.

இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் கெடிலம் நதிக்கரை அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பாள் உடனுறை அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதீஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ ஸ்ரீ சண்முக ஞானியார் சித்தர் பீடம், ஸ்ரீ தியான சிவபெருமான் கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை ஸ்ரீ தியான சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம், தீபாராதனை.

சிதம்பரம் காசிம்கான்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாதானத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை யாக பூஜை, மகா பூர்ணகுதி, திருமுறைகள் பாராயணம், விமான மகா கும்பாபிஷேகம், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், துர்க்கையம்மன், ஸ்ரீ மாதானத்து மாரியம்மன் மகா கும்பாபிஷேகம். அடுத்த சேவை செய்தி. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஆதிநாராயணபுரம் ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷண இன்று காலை 5 ஹோமங்கள். மகா சம்ரோக்ஷணம் திருப்பாவாடை சாற்றுமறை, இரவு பெரிய திருவடி சேவை, திருவீதி புறப்பாடு. அடுத்த சேவை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் களஞ்சிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சப்தகன்னிகள், ஸ்ரீ தர்மசாஸ்தா, ஸ்ரீ பொறையாத்தம்மன், ஸ்ரீ வேம்படி மாரியம்மன், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மகா கும்பாபிஷேகம். மாலை அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம். இரவு சுவாமி திருவீதி உலா. நிறைவாக, விழுப்புரம் மாவட்டம் சொர்ணாவூர் மேல்பாதி கிராம ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மகா சம்ரோக்ஷ விழாவில் காலை விஸ்வரூப தரிசனம். கும்பம் வீதி உலா, மகா சம்ரோக்ஷணம், திருவாராதனம், மாலை கல்யாண உற்சவம், திருவீதி உலா. இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இனி தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் ஏ உஸ்மான் பாடியிருக்கும் பாடல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 10ஆம் நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கரும்பு சாகுபடியில் அதிக மகசூல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: பனி இறங்குது, அதனால தூரத்துல பாக்கும்போது என்னுடைய மூஞ்சி சரியா தெரியலப்பா.
1: ஏன்பா, நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு தானே என்ன கிண்டல் பண்ற?
0: அப்படி இல்லப்பா, உண்மையிலேயே தெரியலப்பா பனி இறங்குவா.
1: சரி சரி, அது என்ன கரும்பு பத்தி பாட்டு பாடிட்டு வந்த?
0: கரும்புன்னு சொன்னா இனிக்கும்.
1: சரி சரி,
0: கரும்பு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா?
1: ஆமாப்பா, எல்லாருக்கும் பிடிக்கும். நீ மரவள்ளியில சாகுபடி பண்ணிட்டு இருந்த?
0: ஆமாம்பா, அதாவது மரவள்ளி முடிச்சிட்டு பயிர் சுழற்சி முறையில மாற்று பயிரா கரும்பு பயிரிடலாம்னு இருக்கும்பா.
1: ஓஹோ, கரும்பு சாகுபடியில இறங்க போற?
0: ஆமா,
1: அது மூலியமா வந்து லாபம் அடையலாம்.
0: ஆமா,
1: கரும்பு ஒரு பணப்பயிர்.
0: ஆமாம்பா.
1: சரி, உன்கிட்ட ஒரு கேள்வி.
0: என்ன சொல்ல?
1: கரும்புல இருந்து சக்கரைய நம்ம செய்யறோம் இல்லையா?
0: ஆமா,
1: அந்த சக்கரைங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு சொல்ல பாப்போம்.
0: எனக்கு எப்படிப்பா தெரியும், நீயே சொல்லும்பா.
1: ஒண்ணு இல்லப்பா, இந்த கரும்போடைய அறிவியல் பெயர் வந்து சக்கரம் ஆபிஸ் நேரம். இதுல இருந்து கூட அந்த சக்கரை அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கலாம்.
0: ஓ, ஆமா இல்ல?
1: ஆமாப்பா, கிட்டத்தட்ட 8000 வருடங்களுக்கு மேல நம்ம பகுதிகளில் இந்த கரும்பு இருக்குதுப்பா.
0: 8000 வருஷங்களுக்கு மேலவா?
1: ஆமாப்பா, அதாவது குறிப்பா வெப்பமண்டல பயிர் கரும்பு. அதனால நம்மளுடைய நாடு, அப்புறம் சீனா, அப்புறம் பிரேசில்,
0: சரி,
1: அப்புறம் வந்து கியூபா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அதிகமா விளையுதுப்பா.
0: ஓஹோ, காத்தமுத்த கரும்புனுடைய தோற்றத்தெல்லாம் பத்தி சொல்ற, எனக்கு ஒன்னும் அது முக்கியமா தெரியலப்பா. எனக்கு வந்து கரும்பு பயிரிடணும், அதுக்குண்டான வழியை சொல்லு.
1: ஏன்பா, கரும்பு பயிர் செய்ய போற?
0: ஆமா,
1: அதுக்கு முன்னாடி கரும்போடைய புகழையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
0: ஆமா, அது சரிதான்.
1: நம்மளுடைய சங்க பாடல்ல புறநானூர்ல 99வது பாடல்ல அதியமான் அப்படிங்கிற மன்னன் கரும்பை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினான் அப்படின்னு ஒரு பாட்டுல வருதுப்பா.
0: ஓஹோ, காத்தமுத்து நீ தான் கரும்பு நிறைய பயிரிடுறவன் நிலத்துல, உனக்கு பலவித தொழில்நுட்பங்கள்லாம் புதுசு புதுசா தெரியும், கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
1: ஒன்னும் இல்லப்பா, முன்னாடி எல்லாம் வந்து கரும்புல வந்து விதை கரணை வெட்டி அந்த இருபொரு கரணைய நட்டு அதுல இருந்தான் நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப லேட்டஸ்டா என்னன்னா, விதை பரு இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: அந்த கனவுல பரு கிளம்புமே, அந்த பருவுல இருந்த நாத்துக்களை உற்பத்தி பண்ணி அது மூலியமா நம்ம கரும்பு விவசாயம் பண்றது.
0: நெல் நாத்து மாதிரியா?
1: ஆமாப்பா, எப்படி வந்து நம்ம நெல்லு வந்து நாத்தா பயிர் பண்ணி அதுக்கு பிறகு நடுறோமோ அது மாதிரி இந்த கரும்பு விதை பரு இருக்கு இல்லையா, அதுல இருந்து நாத்துக்களை உற்பத்தி பண்ணி

0: அதுக்கு பிறகு நடவு செய்யறது.
1: என்ன புதிய தொழில்நுட்பத்துல ஒரு அதிசயமாவும் இருக்குது.
0: ஆமாப்பா, கரும்புடைய மொத்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு மாசம் இதனால குறைஞ்சிடும்பா நமக்கு.
1: பரவாயில்லையா,
0: அதனால நமக்கு லாபம்பா.
1: சரி, நமக்கு லாபம் தான் முக்கியம். காத்தமுத்து, நீ விதை பருவில இருந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ணலாம்னு சொன்ன, அதை கொஞ்சம் தெளிவா சொன்னா எனக்கு புரியும்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, 7-9 மாதம் இந்த வயதுடைய கரும்பு எடுத்துக்கணும்.
1: சரி,
0: அதுல நோய்வாய்ப்பட்ட கரும்பு, அப்புறம் நோஞ்சானா இருக்க கரும்பு, இதெல்லாம் வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு நல்ல வாலிபமா இருக்கக்கூடிய இந்த கரும்புகளை எடுத்துக்கிட்டு அந்த கரும்புல இருந்து விதைப்பருவ சீவல்களை தேர்வு செய்யணும்.
1: ஓஹோ,
0: அதாவது கணுக்களுக்கிடையே 7-8 அங்குலம் இடைவெளி உள்ள விதை பொருட்களை நம்ம தேர்வு செய்யணும். நோய் தாக்கிய பழுதடைந்த விதை பொருட்களை நம்ம தவிர்த்துடணும். இது மாதிரி விதைப்பரு சீவல்களை வெட்டி எடுத்த பிறகு 1% சுண்ணாம்பு கரைசல்ல இவற்றை நனைத்து ஈரமான சாக்கு பையில போட்டு 3-4 நாளுக்கு அப்படியே மூடி வச்சிடணும்பா.
1: ஓஹோ,
0: ஏன் மூடி வச்சிடணும் தெரியுமா? 4வது நாள்ல அதை திறந்து பார்க்கும் போது அந்த விதை பருவெல்லாம் வந்து நல்லா முளை கட்டிருக்கும்.
1: ஆஹா, ரொம்ப அழகுபா, அழகு அழகு.
0: ஆமா, அதுல நல்ல ஆரோக்கியமான விதை பொருட்களை நம்ம தேர்வு செஞ்சு அதை தான் நம்ம நாற்றுகளா மாத்தணும்.
1: சூப்பர்பா.
0: இப்ப நாற்றா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமா,
0: அதுல 25-35 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து அதை நடவு செய்யணும்.
1: ஓஹோ,
0: நடவுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குப்பா.
1: என்ன விஷயம், கொஞ்சம் தெளிவா சொல்ல.
0: நடவுக்கு 1 நாள் முன்பு இந்த நாற்றுகளுக்கு நீர் கொடுப்பதை நம்ம நிப்பாட்டிடணும். நாற்றுக்கு நாற்று 2 அடி இடைவெளியில நம்ம நடவு செய்யணும். இப்படி நடவு செஞ்ச பிறகு 45வது நாள் அப்புறம் 90வது நாள்ல மண் நனைக்கணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா வேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரும்பு சாஞ்சிடக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பார் அணைச்சிட்டோம்னா தண்ணி ஓட்டத்துக்கு தண்ணி ஓட்டமாச்சு. கரும்பு நல்லா வேர் விட்டு அது பக்க கிளையெல்லாம் நிறைய தூர் வெடிச்சு நிறைய கரும்பாகும். நம்ம விட்டது 1 நாத்து, ஆனா அதுல இருந்து ஏகப்பட்ட கரும்பு வெடிச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நமக்கு நிறைய மகசூல் கொடுக்கக்கூடிய கரும்புகள் உற்பத்தி ஆகும்,
1: நல்லா ஒசரமா வளரும்.
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, நாற்று நட்டாச்சு, இப்ப பயிர் வளர்ந்துகிட்டு இருக்க, நீர் நிர்வாகம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
0: ஒண்ணு இல்லப்பா, நாம இந்த மாதிரி நவீன கரும்பு சாகுபடிக்குன்னு போயிட்டோம்னா சொட்டு நீர் பாசனம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா.
1: ஓஹோ,
0: அதாவது கரும்பு நடவுக்கு முன்னாடியே இந்த சொட்டு நீர் பாசன குழாய்களை நாம மேலாப்புலயும் வச்சுக்கலாம், மண்ணுக்குள்ளாரையும் புதைச்சும் நம்ம வச்சுக்கலாம்.
1: என் பக்கத்து குளிகார முனுசாமி இது மாதிரிதான் பைப்லயே வச்சு தண்ணி கொண்டு போறான்.
0: அதுதான்ப்பா ரொம்ப நல்லது, களையும் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா தண்ணி கண்டபடி எல்லா இடத்துலயும் பாயாது இல்லையா?
1: ஆமாமா,
0: கரும்பு பக்கத்திலே மட்டும்தானே தண்ணி பாயும். கரும்புடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்படுது.
1: ஆமாமா,
0: அதனால களைச்செடிக்கெல்லாம் தண்ணி கிடைக்காது.
1: ஓஹோ,
0: அதனால களைச்செடிலாம் கண்ட்ரோல் ஆயிடும்.
1: ஆஹா, நல்ல ஐடியாப்பா.
0: அப்படியே கரும்புடைய வேர் பகுதியிலேயே போய் அந்த உரங்களும் போய் தண்ணி மூலியமா கிடைக்கிறதுனால நமக்கு உரம் போடுற செலவும் மிச்சம், உரமும் வீணாகாம எல்லாம் வந்து பயிருக்கு போய் கிடைச்சிடும்.
1: கரெக்டா சொன்னப்பா.
0: இந்த சொட்டு நீர் பாசனத்தால 45% பாசன நீரை சேமிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா.
1: உண்மையா சொல்ற?
0: ஆமாப்பா, நாட்டுல தண்ணி தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழல்ல
1: தண்ணியை
0: இப்படி சிக்கனமா நம்ம பயன்படுத்தி விவசாயம் செஞ்சோம்னா நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது.
1: ஆமாம்பா, கரெக்டா சொன்ன. காத்தமுத்த, கரும்புல ரகங்கள் ஏதாவது இருக்கா, அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லப்பா.
0: நிறைய ரகங்கள் இருக்குப்பா. 086032 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. 094008 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. 090063 அப்படி ஒரு ரகம் இருக்கு. அப்புறம் 099004 இப்படி ஒரு ரகம் இருக்கு. இதெல்லாம் டிசம்பர் ஜனவரி இந்த மாதத்துல போடுறதுக்கு ஏற்ற ரகங்கள்.
1: பரவாயில்லப்பா, நீ சொன்ன ரகங்கள்லாம் அதிக மகசூல் கிடைச்சி நல்ல லாபம் பெறலாம் போல.
0: ஆமாப்பா, பருக்கள்ல இருந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ணி தானே நம்ம நடவு செஞ்சு நம்ம கரும்பு லாபம் அடையிறோம்.
1: ஆமா,
0: 1 ஏக்கருக்கு 5000 மொட்டுக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவு தெரியுமா?
1: எவ்வளவு?
0: கிட்டத்தட்ட 150 டன் வரைக்கும் கரும்பு மகசூல் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா.
1: அடே அப்பா. காத்தமுத்து, கரும்ப பணப்பயிர்னு சொன்னாங்க, நீ சொன்னதுல இருந்து தான் தெரியுது அது உண்மையிலேயே பணப்பயிர் தான்.
0: ஆமா கருத்தமுத்து, நீ வந்து கரும்பு சாகுபடி அடுத்த தடவை செய்ய.
1: கண்டிப்பா செய்யறேன்.
0: மரவள்ளி சாகுபடி முடிச்ச பிறகு
1: சரி,
0: நிலத்தை நல்லா உழுதுட்டு அதுக்கு பிறகு கரும்பு சாகுபடிக்கு போ. நம்ம நிலத்துல சில வகை பூச்சிகள் அங்கேயே தங்கிடுச்சுன்னா பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும். பயிரை வந்து நம்ம மாற்றும் போது அந்த பூச்சிகளுக்கு அங்கே இருக்க

0: இருக்காது. அதனால வந்து பயிர் சுழற்சி ரொம்ப முக்கியம்ப்பா.
1: ஆமா ஆமா ஆமா. கத்த முத்த
0: சொல்லுப்பா. கர்த்த முத்த,
1: நம்ம இவ்வளவு பேசி கொண்டிருக்கிறதுல ஒரே களைப்பா தான் இருக்குது.
0: ஆமா,
1: அது பாரு வேப்ப மரம் இருக்குதுல்ல, அங்க கரும்பு ஜூஸ் விக்கிறாங்க.
0: ஆமா, கரும்பு ஜூஸ் விக்கிறாங்க.
1: அங்க போயிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம்.
0: சரிப்பா சரிப்பா, எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வரலையா இன்னைக்கு?
1: இல்லப்பா, நீ கொஞ்சம் மறந்துட்டப்பா, அதான்ப்பா உன்னை கரும்பு ஜூஸ் குடிக்க கூப்பிடுறேன்.
0: சரி சரிப்பா, நாளைக்கு மறந்துடாம எனக்குன்னு ஏதாவது எடுத்துட்டு வாப்பா.
1: கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்.

0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சி மாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும், G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52 கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக

0: எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10,36,00,000 ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக

0: அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
4: போக்குவரத்து சத்தம் மற்றும் வாகன காற்று ஒலிப்பான் சத்தம் அதிகமான உள்ள பகுதிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஞாபக மறதி, வாசிப்பு திறன் குறைபாடு ஏற்படுகிறது. இரைச்சல் மாசு கட்டுப்பாடு உள்ள இடங்களில் இருந்து தள்ளி குடியிருப்புகளை அமைத்து கொள்ளலாம். குறிப்பாக வானூர்தி தளம், தொழிற்சாலை நிறுவன வளாகம் ஆகியவற்றை தள்ளி சென்று வசிப்பது நல்லது. போக்குவரத்து நிறைந்த இடங்களில் பேரிரைச்சல் உருவாக்கப்படும் இடங்களிலும் மரங்களை அடர்த்தியாக வளர்ப்பதன் மூலம் பெருமளவில் இரைச்சல் மாசு கேட்டை குறைக்க முடியும். போக்குவரத்தை பொறுத்தவரை விதிமீறல் இல்லாமல் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்தாலே ஒலி மாசை குறைக்கலாம். தொழிற்சாலை பொறுத்தவரை தொழிற்சாலை பாதுகாப்பு சட்டம் அறிவுறுத்தும் முறைகளை கடைபிடித்தாலே போதும். அதிக சத்தம் ஒலி மாசு என்பது வீரத்தின் அடையாளம் அல்ல, அடுத்தவர் ஆரோக்கியத்தை அழிக்கும். வண்டியில் போகும்போது தேவையில்லாமல் ஒலி எழுப்புவதை தவிர்ப்போம். அனைத்து நிகழ்ச்சிகளில் அடுத்தவர் காதுகளுக்கும் மனதுக்கும் வலிக்காமல் கொண்டாடுவோம். சத்தமில்லா அமைதியான உலகமே ஆரோக்கியமான எதிர்காலம். நம் முன்னோர்கள் சொன்னார்கள், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று. ஒலி மாசு விஷயத்தில் இந்த நிலைக்கு வந்துவிடக்கூடாது. காற்று மாசுபட்டால் கரும்புகை கண்ணுக்கு தெரியும், மூச்சு முட்டும். நீர் மாசுபாடுபட்டால் சாக்கடை நாற்றம் மூக்கை துளைக்கும். ஆனால் ஒலி மாசு, அதுக்கு நிறமில்லை, மனமில்லை, உருவமில்லை, ஆனால் உயிரை குடிக்கும். அதனால்தான் இதை மறைந்திருக்கும் பேராபத்துக்கள், மறைமுக கொலைகாரன், கேட்காத ஆபத்து என்கிறார்கள், த சைலண்ட் கில்லர். தொடர்ந்து அதிக சத்தத்தை கேட்பதால் காது கேளாண்மை மட்டும் ஏற்படுவதில்லை, உடலில் கார்டிசோல் மன அழுத்த ஹார்மோன் சுரந்து இரத்த கொதிப்பு மற்றும் மாரடைப்பு வரை கொண்டு செல்கிறது. சத்தத்தை எப்படி அளக்கிறார்கள்? சத்தத்தின் அளவு டெசிபல் என எழுதுவார்கள். இது ஒரு சாதாரண அளவுகோல் இல்லை. அதாவது 10 டெசிபல் கூடினால் சத்தம் 2 மடங்கு ஆகாது, 10 மடங்காகும். 20 டெசிபல் கூடினால் 100 மடங்கு. நாம் நூலகத்தில் பேசுவது 30 டெசிபல், சாதாரணமாக வீட்டில் உரையாடுவது 60 டெசிபல் ஆகும். இதெல்லாம் பாதுகாப்பான சத்தம். ஆபத்துக்கள் அதிகம் வெளியில்தான். கொண்டாட்டத்தின் பெயரால் சத்தம் அதிகமாக உள்ள ஒலிவெளிக்கைகளை பயன்படுத்தி மற்ற குடிமக்களின் அடிப்படை உரிமையான தூங்கும் உரிமையை பறிக்க முடியாது என்கிறது 2016ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. இரவில் 40 டெசிபலுக்கு மேல் சத்தம் இருந்தால் ஆழ்ந்த தூக்கம் கெடும். நாம் தூங்கினாலும் மூளை விழித்திருக்கும். தூக்கம் கெட்டால் கார்டிசோல் மன அழுத்த ஹார்மோன் சுரக்கும்.

0: இது சர்க்கரை நோய், உடல் பருமன், மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும். குழந்தைகளுக்கு இது இன்னும் ஆபத்து. கர்ப்பிணி பெண்கள் அதிக சத்தம் உள்ள இடத்தில் வேலை செய்தால் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு கேட்புத்திறன் குறைபாடு, குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வவ்வால்கள் எதிரொலி மூலம் திசையை அறியும். நகர சத்தத்தில் குழம்பி கட்டிடங்களில் மோதி அவைகள் இறக்கின்றன. சாலையோர அடர்த்தியான மரங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு மரம் 10 டெசிபல் சத்தத்தை உறிஞ்சும், பறவைகளும் வரும். பாலங்கள் மேம்பாலங்களில் நாய்ஸ் பேரியர் என சத்தம் தடுப்பு சுவர்களை வைக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு நாளை நோ ஆரண்டேவாக அறிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். பூட்டானில் தேசிய மகிழ்ச்சி குறியீடு வைத்திருக்கிறது. அதில் அமைதியும் ஒரு அளவுகோல். நாமும் அப்படி மாற வேண்டும். எனவே அமைதியை நேசிப்போம், விதைப்போம், இதை நோக்கி பயணிப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். ஒளி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:12. புதுவை புதுமையில் முதலில் மலர்வது சிந்தனை மலர். கட்டாயப்படுத்தி திருத்த முயல்வதன் மூலம் நன்மையை காட்டிலும் தீமையே அதிகம். வெறும் அறிவுரையால் மட்டும் எந்த காரியமும் நிறைவேறாது. தாங்களே நடந்து காட்டும் முன்னுதாரணமே பெரிய கட்டளையாகும். இது நேருஜியின் சிந்தனை வரிகள். நேருஜியின் சிந்தனை வரிகள் மீண்டும் நம் நினைவிற்கு. கட்டாயப்படுத்தி திருத்த முயல்வதன் மூலம் நன்மையை காட்டிலும் தீமையே அதிகம். வெறும் அறிவுரையால் மட்டும் எந்த காரியமும் நிறைவேறாது. தாங்களே நடந்து காட்டும் முன்னுதாரணமே பெரிய கட்டளையாகும்.

0: உள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02:05.
0: புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழ் அமுது. தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோன் விருந்து அமிழ்தும் என்றாலும் வேண்டேன் என்று தமிழின் சிறப்பை பாடுகிறது தமிழ் விடுத்தூது. இனிமையும் நீர்மையும் தமிழ் என வாழும் என்கிறது பிங்கல நிகண்டு. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி. சுருங்கச் சொல்லுதல் ஆற்றல் ஆகியவற்றில் தமிழுக்கு நிகர் வேறு மொழி இல்லை என்கிறார் மார்க்ஸ் முல்லர். இறைவனையே தமிழ் என்ற சொல்லில் சுட்டுகிறார் திருமங்கையாழ்வார். குமரகுருபரர் திருமாலை பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டல் என குறிப்பிடுகிறார். அர்ச்சனே பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்று சிவபெருமான் சுந்தரரிடம் கூறுவதாக பெரிய புராணம் மூலம் அறியலாம். செந்தமிழால் பகர் ஆர்வம் ஈ என அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுவதையும், மதுரம் பெருகுறு தமிழ்ச்சொல் மலர் நினக்கு அணியும் பிறவியே வேண்டுவன் தமியேன் என சிவபிரானிடம் சிவபிரகாசர் வேண்டுவதையும் நம் இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக

தமிழின் சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள இயலும். தமிழில் இறைவனை போற்றும் பக்தி பாடல்கள் மிகுதி. எனவேதான் தமிழை பக்தியின் மொழி என்கிறார் விபுலானந்த அடிகளார். பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், பிஜி தீவு, மொரிஷியஸ், இலங்கை, தென்னாப்பிரிக்கா என 35 நாடுகளில் தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். தமிழில் பேசும்போது மட்டும்தான் தாய் உணர்வு வரும். அதனால்தான் தமிழை அன்னை தமிழ் என்கிறோம். தாய்ப்பால் உடலுக்கு ஊட்டச்சத்து, தமிழ்ப்பால் உயிருக்கு ஊட்டச்சத்து. என்னை பிறக்க வைத்து, வளர வைத்து

தமிழின் தாள பருவத்தில் எழுதியுள்ளார் என்றால் தமிழ் எத்தகைய சிறப்புடைய மொழி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். முன்னை பழமைக்கும் பழமையாய், புதுமைக்கும் புதுமையாய், இளமையான தன்மை பெற்று திகழும் தமிழுக்கு 20 நூற்றாண்டு கால வரலாறு உண்டு என்பதை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் இவ்வாறு பட்டியலிடுகிறார். 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7-8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்களின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் கந்த புராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தல புராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்துரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் சீரா புராணம் தேம்பாவணி, 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்ற பெருமைக்குரியது தமிழ். ஆம், அதனால்தான் தமிழ் தொன்மையான மொழி, தமிழ் சிறப்புக்குரிய மொழி. தமிழில்தான் 10 வரை என்னும் பதின்கூற்று எண்மானம் உண்டு. இது தமிழின் கொடை. இம்மி, அணு, மும்மி, குணம் என்பன கீழெண்கள் எனவும், தாமரை, குவளை, ஆம்பல், வெள்ளம் என்பன பேரெண்கள் எனவும் சுட்டப்படுகின்றன. தமிழ் மொழி வட்டெழுத்து, கண்ணெழுத்து, கோலெழுத்து, கிரந்த எழுத்து என பல்வேறு வடிவங்களை அவ்வப்போது பெற்று திகழ்ந்துள்ளது. சிந்துவெளி எழுத்து தமிழுக்கே உரியது என்கிறார் ஈராசு பாதிரியார். வெண்பா, ஆசிரியம் போன்ற செய்யுள் வடிவங்கள் தமிழுக்கே உரியன. தமிழை மதுரமான மொழி என்பார் வால்மீகி. லெமூரிய பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள்தான் உலக நாகரிகத்துக்கே வித்திட்டனர் என்கிறார் ஜெர்மானிய கவிஞர் ஹெக்கல். பூம்புகார் நாகரிகம் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பர். சுமேரிய பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்தனர் என்பதை ஹேவல் என்பார் பதிவு செய்துள்ளார். ரோமாபுரி பேரரசர் அகஸ்டஸ் பேரவைக்கு பாண்டிய மன்னன் தூதுவரை அனுப்பி வைத்ததாக வரலாறு தெரிவிக்கிறது. கிமு 254 பிராமி வரி வடிவத்தில் அமைந்த கல்வெட்டே தமிழின் முதல் ஆவணமாக கருதப்படுகிறது. இன்று வழக்கத்தில் உள்ள தமிழ் எழுத்துகள் வட்டெழுத்துகளில் இருந்து வளர்ந்தவையே. உலக இலக்கியம் என்னும் நூலை எழுதினார் பன்மொழி புலவர் கா அப்பாத்துரையார். தமிழை திராவிட இந்திய பழங்குடிகள் என்பவர் ரிசுலி. சைவ இலக்கிய வரலாறு எழுதியவர் அவ்வை துரைசாமி பிள்ளை. கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும் போன்ற நூல்களை எழுதினார் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் என்னும் நூல் மது சா விமலானந்தம் அவர்களாலும், புதிய நோக்கில் தமிழக வரலாறு என்னும் நூல் தமிழண்ணல் அவர்களாலும் எழுதப்பட்டது. அகநானூறு சுட்டும் வேங்கடம், புள்ளி, திரையன் போன்றவை தமிழ் மன்னருக்கு உரியதாக இருந்துள்ளது. தமிழக வரலாற்றை அறிவதற்கு சங்க இலக்கியங்கள் முழு நிலையில் துணை புரிகின்றன. சங்க இலக்கியம் உலக இலக்கியங்களின் இமயம். சங்க இலக்கியங்கள் அனைத்தும் உலக பார்வையோடு எழுதப்பட்டன. ஆம், 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கிய நூல்கள். நற்றினை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 நூல்களும் 8 தொகை நூல்கள். 10 சேரலுடைய வரலாற்றை கூறுகிறது. பரிபாடலில் யாழ், செந்துறை, வண்ணம், தூக்கு என யாப் அமைதியை குறிக்கும் இலக்கண கூறுகள் உள்ளன. 10 பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுதல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் ஆகிய 10 நூல்களும் ஆகும். வேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், நள்ளி, ஓரி என கடையெழு வள்ளல்களின் வரலாற்றை சிறுபானாற்றுப்படை விளக்குகிறது. 10 பாட்டு தமிழ் பண்பாட்டின் சுரங்கம், தமிழர் வரலாற்றின் பெட்டகம், இயற்கையை விளக்கும் எழிலகம், சங்க காலத்துக்கு பின் தோன்றிய 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள் உலக பொதுமறையாக திகழ்கிறது. ராஜஸ்தான் மாநில மக்களின் பண்பாடு தமிழ் பேசும் மக்களோடு இரண்டர கலந்துள்ளது எனலாம். இம்மாநிலத்தின் தலைநகரான ஜெய்ப்பூர் தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு சமூகம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்துகின்றனர். பொங்கல், சித்திரை திருவிழாக்களை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். ராஜஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்க
தமிழகத்திலிருந்து பல மாணவர்கள் செல்கின்றனர். தமிழ் மொழி நீண்ட நெடிய இலக்கிய மரபையும் செம்மொழி அந்தஸ்தையும் கொண்டுள்ளதால் ராஜஸ்தானில் உள்ள கல்வியாளர்கள்

0: மற்றும் ஆர்வலர்கள் தங்கள் மாநில மொழிக்கு புத்துயிர் அளிக்க தமிழை முன்மாதிரியாக கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டுக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையேயான ஒட்டக தொடர்பு மொழி இலக்கியம் மற்றும் வரலாற்று பின்னணிகளை கொண்டது. சங்க இலக்கியத்தில் சிறுபான்மையாற்று படையிலும் அகநானூற்றிலும் ஒட்டகம் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. பனிநீர் படுவின் பட்டினம் படரின் ஓங்கு நிலை ஒட்டகம் துயில் மடிந்தன்ன வீங்கு திரை கொடர்ந்த விரை மர விரவின் என்று சிறுபான்மையாற்று படை கூறுகிறது. இதன் பொருள் என்னவெனில், கடல் நீர் அலைகள் எயில் பட்டின கரையில் அகில் கட்டைகளை கொண்டு வந்து ஒதுக்கின. அக்கட்டைகள் ஒட்டகம் உறங்குவது போல காட்சி தந்ததாம் என்கிறது இந்த பாடல். தொல்காப்பியத்திலும் ஒட்டகம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒட்டகம் அவற்றோடு ஒரு வழி நிலையும் என்கிறது இந்த சூத்திரம். ஒட்டகம் குதிரை கழுதை மறைமான் ஆகியவற்றின் பெண்பால் பெட்டை என்ற பெயர் பெறும். அதாவது ஒட்டக பெட்டை என்றால் அது பெண் ஒட்டகம். அகநானூற்றில் மருதநில நாகனார் பாடிய பாடலில் குறும்பரை உணங்கும் ததர்வெள் என்பு கடுங்கால் ஒட்டகத்து அல்கு பசி தீர்க்கும் என்கிறது அகநானூறு. இப்படி ஒட்டகம் பற்றிய இலக்கிய பாடல்கள் பல இடம்பெற்றுள்ளன. இதன் மூலமாக தமிழகத்திற்கு பாலைவன விலங்கான ஒட்டகம் வந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து கூட நிலவுகிறது. அதனால்தான் தொல்காப்பியர் தொடங்கி இன்று வரை தமிழ் மொழி அடைந்த மாற்றங்களில் நிறைய பல புதிய சொற்களை நாம் காண முடியும், பல வரலாறுகளை பேச முடியும், இலக்கியங்களின் வழி அவை அனைத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். தொல்காப்பியம் என்பது தொன்மையை பழமையை தமிழர் பண்பாட்டை பாதுகாத்து இயம்புவது. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உலகப் பொருட்கள் அனைத்தும் பேசப்பட்டுள்ளன. உலகத் தோற்றம், உயிர்களின் வகைப்பாடு, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்துதல் மற்றும் அவற்றில் விளக்கங்களும் கூறப்பட்டுள்ளன. எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று யாப்போடு இணைந்து நான்காகி, அணியோடு இணைந்து ஐந்தாகி, புலமையோடு இணைந்து அறுவகை இலக்கணம் என்ற நிலையில் வளர்ந்துள்ளது. ஆம், 1985 கிடைக்கப்பெற்ற பல செப்பு நாணயங்கள் பெருவெழுதி என்ற பெயர் கொண்டு தமிழ் பிராமி எழுத்தில் பொறிக்கப்பட்டிருந்தன. இது பாண்டியன் முதுகுடுமி பெருவெழுதி வெளியிட்ட நாணயம் என்றும் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிறார். கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது முதுமொழி. யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது திருக்குறள். கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை சங்கம் அறிவிய காலங்களில் ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் என காப்பியங்கள் தோன்றின. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்பன ஐம்பெரும் காப்பியங்கள். உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி என்பன ஐஞ்சிறு காப்பியங்கள். காப்பிய இலக்கியங்களின் தலையாய நோக்கம் மக்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதுடன் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நால்வகை உறுதி பொருட்களையும் சிறந்த வாழ்வியல் விழுமியங்களையும் கலை மற்றும் இலக்கிய இன்பத்தையும் அளிப்பதே. இது தமிழுக்கும் தமிழருக்கும் கிடைத்த பெருமை என்றோ? தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். மாதவி நடன அரங்கேற்றத்தின் போது இசைக்கப்பட்ட இசை கருவிகளை பற்றி கூறுகிறது ஒரு பாடல். குழல், யாழ், தன்னுமை, முழவு, ஆமந்திரிகை போன்ற இசைக்கருவிகள் எல்லாம் இருந்தன என்பதை இந்த பாடல் வழி நாம் அறிய முடிகிறது. குழல் காற்று கருவி, யாழ் தந்தி கருவி, தன்னுமை தோற்கருவி, ஆமந்திரிகை மணிவகை கருவி. இப்படி பல்வேறு கருவிகளை தமிழன் பயன்படுத்தினான் என்பதை நமக்கு இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. காரைக்கால் அம்மையார், திருமூலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், சேரமான் பெருமான் நாயனார், மாணிக்க வாசகர் ஆகிய சிறந்த சிவனடியார்கள் பலர் தோன்றியுள்ளனர். சங்க காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம் மற்றும் மூதரை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் போன்ற நீதி நூல்களை பாடிய ஔவையார் வாழ்ந்த இடைக்காலம் என காலந்தோறும் புலவர்கள் இலக்கிய மரபுக்கு உணர்வும் உன்னத வளர்ச்சியும் தந்து தமிழ் அன்னையை சீராட்டி வளர்த்தனர் என்றால் அது மிகையல்ல.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தமது தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத

0: கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது அடுத்த மாதம் 24 இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொடர்பான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்

0: ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத்தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடு

0: முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:15.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். இன்று பெண் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு போராட வேண்டியிருக்கிறது. ஏன்னா வீட்டு பிரச்சனைகள், குடும்ப பலு, பிள்ளைகளின் எதிர்காலம், அவர்கள் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனைகள், இதனால் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி யோசிப்பதே இல்லை. இதனால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. பெண்கள் எதிர்கொள்ளும் சுகாதார சிக்கல்களுக்கு காரணம் பரம்பரை காரணிகள், உடற்பயிற்சியின்மை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் முக்கியமான காரணம். இதனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, பெண்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான காலம்ங்கிறது பியூபர்ட்டி, அதாவது பூப்படைதல், பிரெக்னன்சி, கர்ப்பகாலம், மெனபாஸ், மாதவிடாய் நிற்றல், நின்று போறது. இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் இல்ல உடற்பயிற்சி இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சுகாதார சிக்கல் வரும். அது என்னன்னு பார்த்தோம்னா, மாதவிடாய் சீர்கேடு, மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி, மாதவிடாய் வரும் முன் உடல் மாற்றம், அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன், மன ரீதியான சிக்கல், இப்போ வந்து மன ரீதியான சிக்கல் ஏற்படும். அடுத்தது சினைப்பை நீர்க்கட்டி, PCOS, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், மாதவிடாய் நிற்கும் போது ஹார்மோன் மாற்றம் மற்றும் குறைபாடு காரணங்களால் ஏற்படும் சிக்கல், முக்கியமாக உடலில் திடீர் என்று வெப்பம், உடல் சூடாவது போல ஒரு உணர்வு, அடுத்தது வியர்த்தல், மூட் ஸ்விங்ஸ், மனநிலையில ஒரு மாற்றம், இந்த அசௌகரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப காமனா இருக்கும். இதனோடு எலும்பு பலவீனம், அதாவது ஆஸ்டியோபரோசிஸ், தசை குறைவு, சார்கோபீனியா, இதுவும் இந்த மாதவிடாய் நிற்கும் காலத்தில் அதிகமாக காணப்படும். கர்ப்ப காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பகால மன அழுத்தம், பிரசவத்திற்கு பிந்தைய மன சோர்வு சில பெண்களுக்கு ஏற்படும், போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன், இதனால பெண்கள் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு யோக பயிற்சி அதை குறைப்பதற்கு மிக ஏதுவாக இருக்கு. இந்த யோக பயிற்சி பண்றதுனால ஹார்மோன் குறைபாடு இல்ல இம்பேலன்ஸ் கரெக்ட் செய்யப்படுது, மன அழுத்தம் குறையுது, அதனால மன அழுத்தத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் கார்டிசால், கேட்டிகோலமின், இந்த லெவல்லாம் கம்மியா வைக்கிறதுனால நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் சொல்ற டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், அதாவது நீரழிவு நோய், சக்கரவியாதி, இதய நோய், இதெல்லாம் குறைக்கப்படுது. அடுத்தது மூட் சேஞ்சஸ், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும். தொடர்ந்து மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றதுனால நம்மளுக்கு வேகஸ் நர்வ் தூண்டப்படுறதுனால அது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ரிலாக்ஸ்டு ஃபேஸுக்கு போக முடியுது. இவங்க இந்த காலகட்டத்தில் சிம்பிள் ஏதாவது யோக பயிற்சி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது பல நன்மைகளை உண்டாக்கும். மேலும் கர்ப்ப காலத்தில் செய்யப்படும் யோக பயிற்சிகள் பிரசவ பயத்தை போக்கி இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்தி பிரசவத்தை எளிதாக்குகின்றன. ஸோ இந்த பெண்கள் வந்து இந்த மூணு காலகட்டத்திலையும், அதாவது பியூபர்ட்டி, பிரெக்னன்சி இல்ல மெனபாஸ், அந்த காலகட்டத்தில் சிறு சிறு யோக பயிற்சிகள் செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு உடலும் மனநிலையும் ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள முடியும். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
4: சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள்

0: வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30.
2: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது. அடுத்தபடியாக ஒரு இளவரசன் பட்டத்துக்கு வரணும். அந்த ராஜாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 பேரும் ஒன்றா பிறந்தவங்க. அதனால் 3 பேருக்கும் ஒரே வயசு. முன்ன பின்ன பிறந்திருந்தால் மூத்த மகனுக்கு அரச பதவியை கொடுத்துடலாம். இங்கே 3 பேருக்கும் ஒரே வயசுங்கிறதுனால யார் ராஜாவாக வர்றதுங்கிறதுல பிரச்சனை வந்துட்டுது. குதிரை ஏற்றம், வில்வித்தை, இப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை. இந்த 3 பேரில் யார் சிறந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா யோசனை பண்ணார். அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் நேராக காட்டுக்கு போனார். அங்கே ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட போய் யோசனை கேட்டார். அவர் இதுக்கு ஒரு யோசனையை சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தார். அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டார். 3 பேர்கிட்டையும் சம அளவு உள்ள பணத்தை கொடுத்தார். ஒரே அளவு பணம் 3 பேர்ட்டையும் கொடுத்தார், கூட குறைச்ச இல்லாமல். அவங்க 3 பேரும் 3 தனித்தனி மாளிகையில் குடியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சொன்னார், இதை பாருப்பா, உங்கள் 3 பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் மாளிகைகளை நிரப்பணும். உங்களுக்கு 7 நாள் அவகாசம். 7 நாளைக்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன். மாளிகை முழுவதும் மற்ற 2 பேரை காட்டிலும் யார் ரொம்ப நல்லா நிரப்பி இருக்கிறாங்களோ அந்த புள்ள தான் எனக்கு பின்னாடி அரசனாக வருவான் அப்படின்னார். 3 பேரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துருக்கிற பணமும் ரொம்ப குறைச்சல், மாளிகையோ ரொம்ப பெருசு, என்னத்தை வாங்கி போட்டு நிரப்புறது? முதல்ல இளவரசன் பார்த்தான், நேராக குப்பை அள்ளுற இடத்துக்கு போனான். இனிமேல் ஊருக்கு வெளியில் கொண்டுட்டு போய் கொட்டுற குப்பை வண்டியெல்லாம் என்னுடைய மாளிகைக்கு வரணும், அங்கே குப்பையை கொட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இவ்வளவு குறைச்சலான பணத்தை கொண்டு மாளிகையை நிரப்பணும்னா அதுக்கு இதுதான் வழின்னு முடிவு பண்ணிட்டான். 2வது இளவரசன் பார்த்தான், என்ன பண்ணுறதுன்னு சில பேரை யோசனை கேட்டான். உன்னுடைய சகோதரன் குப்பையால் நிரப்பிட்டான், நீ அது மாதிரி ஏதாவது செய்ய. நம்ம ஊரில் புல் தான் ரொம்ப மலிவு, கட்டுக்கட்டாக கொண்டாந்து போட சொல், கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொன்னார். அது மாதிரியே செஞ்சான். பாதி அளவு நிரப்புனா பணம் தேர்ந்து போச்சு. இதுக்குள்ளே 7 நாள் முடிஞ்சிட்டது. ராஜாவும் குருவும் ஒவ்வொரு மாளிகையாக பார்த்துக்கிட்டே வராங்க. முதல் மாளிகையை நெருங்கவே முடியல, அவ்வளவு துர்நாற்றம். 2வது மாளிகை அழுகி போன புல், அதுவும் பாதி அளவு தான் நிரம்பி இருந்தது. 3வது மாளிகைக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை. ஏற்கனவே அங்கே இருந்த 1-2 பொருள்களையும் எடுத்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. வீடு பூரா காலி. நீ என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டார் ராஜா. பாருங்க, அது நிரம்பி இருக்குது அப்படின்னு நான் புள்ள. ராஜாவுக்கு புரியல, கோபம் வந்துட்டுது. எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நிரம்பி இருக்குதுங்கிறான். குரு சொன்னார், கோவப்படாத, வீடு நிரம்பி இருக்கு, உனக்கு பழக்கமில்லாத உன்னால் அது நிரம்பி இருக்குது. உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறான் பார், அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றி வச்சிருக்கிறான். மாளிகை பூரா இப்போ ஒளியால் நிறைஞ்சிருக்குது அப்படின்னார். மன்னர் மனசு வெளிச்சமாச்சு, இந்த மகனையே இளவரசன் ஆக்கினாராம். அதான் இந்த காலத்து வாரிசுகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஏசி சேரில் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அப்பா புத்தி சொல்ல ஆரம்பித்தாராம், இப்படி இருந்தால் எப்படிரா மற்றவங்க மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க வேணாமா அப்படின்னாராம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கான் பையன். வேலைக்கு போகிறாங்க, உழைக்கிறாங்க அப்படின்னு இருக்கான். உழைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். பணம் கிடைக்கும்னாராம் அப்பா. பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னானா, வீடு கட்டலாம். வீடு கட்டினா என்ன பண்ணலாம், சோஃபா, ஈசி சேர் இதெல்லாம் வாங்கி போடலாம். வாங்கி போட்டால் அது மேலே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சுகமாக உட்காந்துருக்கலாம் அப்படின்ருக்கார். இப்போவே நான் அதை தானே பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னானா பையன்.
2: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமி.

0: சாதன் அவர்கள்.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நமது நகர் உலா நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரினை ஒளி உலாவாக அழைத்துச் செல்லும் நகர் உலா நிகழ்ச்சியில் இன்று நாம் பயணம் செய்யப்போவது வரலாறும் விவசாயமும் பொறியியல் அறிவும் இணைந்திருக்கும் தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய இடமான காளிங்கராயன் அணைக்கட்டு நோக்கி.

743 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியத்தை தாங்கி நிற்கும் இந்த அணைக்கட்டு இன்று வரை ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு உயிர் நாடியாக விளங்கி வருகிறது. அப்படியானால் இந்த அணை எங்கே இருக்கிறது, எப்படி செல்லலாம், எந்த காலத்தில் சென்றால் சிறந்த அனுபவம் கிடைக்கும், என்னென்ன பார்க்கலாம், இதன் சிறப்பு என்ன, இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களுக்கிடையே. பாடல் கேட்கலாம் அமரன் திரைப்படத்திலிருந்து.

நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் ஒளி உலா வருவது காளிங்கராயன் அணைக்கட்டு. பவானி நகரில் பவானி ஆற்றின் மீது அமைந்துள்ளது காளிங்கராயன் அணைக்கட்டு. இது ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. பவானி மற்றும் காவிரி ஆறுகள் சங்கமிக்கும் கூடுதுறைக்கு அருகில் இந்த அணை அமைந்திருக்கிறது. எப்படி செல்லலாம்? சாலை வழியாக செல்வதாக இருந்தால் ஈரோட்டிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அணை உள்ளது. பேருந்து, கார் அல்லது இருசக்கர வாகனம் மூலம் எளிதாக செல்லலாம். ரயில் வழியாக செல்வதாக இருந்தால் அருகிலுள்ள முக்கிய ரயில் நிலையம் எனில் ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையம். அங்கிருந்து பேருந்து, கார், டாக்ஸி ஆகிய வசதிகள் மூலம் செல்லலாம். காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு எந்த மாதத்தில் செல்வது சிறந்தது தெரிந்து கொள்ளலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு. நேயர்களின் கவனத்திற்கு மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம். பாடல் கேட்கலாம் சித்தா திரைப்படத்திலிருந்து.

இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி +2 மற்றும் ITI. வயது 18 முதல் 24 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் மூலம் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் ₹100. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL CARRERS.CO.IN என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி இடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், HR உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI, டிப்ளமோ, டிகிரி. வயது 30/6/2026 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள். இணையதள முகவரி NPCIL.INC.IN என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காளிங்கராயன் அணைக்கட்டு பற்றி தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு செல்ல சிறந்த மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜூலை முதல் ஜனவரி வரை செல்றது சிறந்தது. அந்த நேரத்தில் நீர்மட்டம் அழகாக இருக்கும். மழைக்கு பிறகு பசுமை சூழ்ந்த இயற்கை மனதை கவரும். காலை மற்றும் மாலை நேரங்களில் சென்றால் குளிர்ச்சியான சூழலையும் அதன் அழகான காட்சிகளையும் ரசிக்கலாம். அங்கு பார்க்க என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாமா? வரலாற்று சிறப்புமிக்க அணைக்கட்டு, காளிங்கராயன் கால்வாய், பசுமையான விவசாய நிலங்கள், ஆற்றங்கரையோர இயற்கை காட்சிகள், குழந்தைகள் பூங்கா, காளிங்கராயன் சிலை, நினைவு மண்டபம், மாலை நேர சூரிய அஸ்தமன காட்சி, குடும்பத்துடன் அமைதியாக நேரம் செலவிட ஏற்ற இடமாக இது இருக்கிறது. இந்த அணையை கட்ட எத்தனை ஆண்டுகளாகியிருக்கும் தெரிந்து கொள்ள காத்திருங்கள் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

0: வலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 7:54, 13:00. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் ஒளி உலா வருவது காளிங்கராயன் அணைக்கட்டு.

கலிங்கராயன் அணை கட்டி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த அணை 13ஆம் நூற்றாண்டில் கொங்கு மண்டல தலைவரான காளிங்கராயரால் கட்டப்பட்டது. 1671ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பணிகள் 1683ஆம் ஆண்டு நிறைவடைந்தன. அதாவது மொத்தமாக இந்த அணையை கட்டி முடிக்க 12 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ்நாட்டின் மிக பழமையான நதி இணைப்பு திட்டங்களில் ஒன்று. பவானி ஆற்றிலிருந்து நீரை திருப்பி காளிங்கராயன் கால்வாய் வழியாக விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்றும் 1000கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு இந்த திட்டம் நீர்ப்பாசனம் செய்து வருகிறது. அந்த காலத்தில் நவீன தொழில்நுட்பம் இல்லாமலேயே இவ்வளவு துல்லியமாக கட்டப்பட்டிருப்பது தமிழர்களின் பொறியியல் திறமையை வெளிப்படுத்துகிறது. பாடல் கேட்கலாம். பாடல் கேட்பதற்கு முன் விளம்பரம்.

வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் ஒரு முறை குடும்பத்துடன் சென்று இந்த பாரம்பரிய சின்னத்தை கண்டுகளிக்க மறக்காதீர்கள். நகர் உலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு புதிய இடத்துடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

நகர்வுலா நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். ஒரு அணை என்பது வெறும் கல் மற்றும் சிமெண்ட் கட்டிடம் அல்ல. அது ஒரு பகுதியின் வரலாறு, விவசாயம், மக்களின் வாழ்க்கை மற்றும் பண்பாட்டை தாங்கி நிற்கும் நினைவு சின்னம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இடம்தான் காளிங்கராயன் அணைக்கட்டு.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா சீனிவாசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற 2ம் கட்ட பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பத்திரிகையாளர் திரு பி நாராயணன், முன்னாள் நீதிபதி திரு கே டி தாமஸ் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதும், முன்னாள் டென்னிஸ் வீரர் திரு விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் உள்ளிட்டவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெற்ற 16வது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் உயர்மட்ட பாதுகாப்பு பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் சர்வதேச அளவில் பாரம்பரியம் மற்றும் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல், எல்லை தாண்டிய பாதுகாப்பு அபாயங்கள், தொழில்நுட்பங்களின் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் கீழ் 2026 இந்தியா மேற்கொள்ளவுள்ள பிரிக்ஸ் தலைமைத்துவத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் தங்கள் முழு ஆதரவு அளித்துள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், எல் நீனோ தாக்கத்தால் பருவமழை சராசரிக்கும் குறைவாக இருக்கும் என்பதால் காரிஃப் பருவத்திற்கான முன்னேற்பாடுகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்காக மாற்று பயிர்கள், குறுகிய கால பயிர் வகைகள், பயிர் பன்முகப்படுத்தல் மற்றும் நீர் வளங்கள் சிறப்பாக பயன்படுத்தும் அவசரகால திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம், கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம், சுள்ளியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நேற்று ஹோஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தானை 5-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி
2: காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன். கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
3: ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. பொருள் விடாமுயற்சி நிறைந்த அறிவு ஆகிய இரண்டையும் கொண்டு ஒருவன் இடைவிடாமல் செயலாற்றினால் அவனது குடிமறை மரபும் புகழும் உலகத்தாரால் உயர்த்தி பேசப்படும். எழுத்துலகின் பேராசான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதிய இந்த மறைமொழி நம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்கள். காலத்தின் கரங்கள் எத்தனையோ மனிதர்களை துடைத்து எரிந்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில மனிதர்களின் காலடி சுவடுகளை மட்டும் காலம் தன் நெற்றியில் அழியாத திலகமாய் வைத்து கொண்டாடுகிறது. அப்படி தமிழ் திரையிசையையும் தூய தமிழ் இலக்கியத்தையும் தன் பேனாவின் முனையால் அரியணை ஏற்றிய கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு பதிவு இது. கண்ணதாசன் என்ற பெயரை கேட்டதும் நம் நினைவுக்கு வருவது கவிதை. ஆனால் இந்த பெயருக்கு பின்னால் ஒரு எளிய கிராமத்து தமிழனின் ஆன்மா ஒளிந்திருக்கிறது. காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற சிற்றூரில் 1927 ஜூன் மாதம் 24ம் நாள் சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினருக்கு 8வது மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் முத்தையா. தமிழ் திரையுலகில் எத்தனையோ முத்துக்களை வாரி வழங்கப் போகும் ஒரு கவிஞனுக்கு பெற்றோர் முத்தையா என்று பெயரிட்டது காலத்தின் ஆகச்சிறந்த முரண்நகை அல்லவா? வறுமையின் காரணமாக சிறுவயதிலேயே 700 ரூபாய்க்கு தத்து கொடுக்கப்பட்டார். அங்கே அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாராயணன். ஆனால் அவர் சென்னை என்னும் மாயாபுரிக்கு வந்து திரையுலகில் தன் பேனாமுனையை சீவிய போது தனக்குத்தானே சூடிக்கொண்ட பெயர்தான் கண்ணதாசன். கண்ணனுக்கு ஒரு தாசன், கவிதைக்கு அவன் அரசன். கண்ணதாசன் அவர்களின் திரையுலக பிரவேசம் என்பது சாதாரணமானது அல்ல. 1900

1949 ஆண்டு கன்னியின் காதலி என்ற திரைப்படத்திற்காக கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற வரியை அவர் எழுதியபோது அது அந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, சோர்ந்து போயிருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஆகச்சிறந்த ஊக்கமருந்தாக அமைந்தது. கண்ணதாசனின் ஆகப்பெரிய தனித்துவம் என்ன தெரியுமா நேயர்களே? அவர் தமிழை தடிமனான அகராதிக்குள் சிறை வைக்கவில்லை. சங்க இலக்கியங்களையும் கம்பனின் நயத்தையும் காவியங்களின் ஆழத்தையும் சாமானிய மனிதன் அருந்தும் தேநீர் கோப்பைகளுக்கு

தமிழை தடிமனான அகராதிக்குள் சிறை வைக்கவில்லை. சங்க இலக்கியங்களையும் கம்பனின் நயத்தையும் காவியங்களின் ஆழத்தையும் சாமானிய மனிதன் அருந்தும் தேநீர் கோப்பைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். காதலை அவர் பாடினால் அங்கே மலர்கள் பேசும், தத்துவத்தை பாடினால் அங்கே மரணம் கூட மண்டியிடும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை தன் சொந்த வாழ்க்கையையே ஒரு திறந்த புத்தகமாக மாற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தார். வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய தன் சுயசரிதைகளில் நான் தவறு செய்தேன், மது அறிந்தினேன், என்னைப் போல் யாரும் கெட்டுப்போகாதீர்கள் என்று பொது வெளியில் ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் அந்த கவியரசனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதனால்தான் அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் இயேசுகாவியம் ஆகியவை மதங்களை கடந்து மனிதத்தை வளர்க்கும் காலப்பேழையாக இன்றும் திகழ்கின்றன. நேயர்களே, கவியரசு கண்ணதாசன் காதலை பாடிய விதம் அசாத்திய அழகியல் நிறைந்தது. இன்று நாம் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு காதல் வரிகளை தேடி அலைகிறோம். ஆனால் அன்றைக்கே பெண்களின் மனதை, அவர்களின் வெட்கத்தை, காதலின் தவிப்பை தன் வரிகளில் மந்திரப்பூக்களாக தூவியவர் அவர். ஒரு பெண் தன் காதலனின் நினைவால் தவிப்பதை நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் எப்படி வடித்தார் பாருங்கள். அழகிய கண்கள் நெஞ்சை கவர்ந்தது ஏனோ, நளினமான கைகள் தொட வந்தது ஏனோ, மறைந்திருந்தாலும் உன்னை காணச் செய்ததேனோ, மறக்கச் சொன்னாலும் நெஞ்சம் மறப்பதில்லை ஏனோ. அதேபோல பாசமலர் என்றும் திரைப்படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தின் இலக்கணமாக அவர் எழுதிய வரிகள் இன்றும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு திருமண வீடுகளிலும் ஒலிக்கும் கண்ணீர் சாசனம். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் என்ற வரிகள். பொதுவாக கண்ணதாசன் என்றால் சோகப்பாட்டும் தத்துவப்பாட்டும் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் மனிதர்களின் போலித்தனத்தையும் இந்த உலகத்தின் அறியாமையையும் நகைச்சுவையாக நையாண்டி தொனியில் சாடுவதில் அவர் மிகச்சிறந்த வல்லுநர். இன்றைய அவசர உலகில் மனிதர்கள் பணத்தில் பின்னால் ஓடுவதையும் உறவுகளை தொலைப்பதையும் காதலிக்க நேரமில்லை படத்தில் எவ்வளவு யதார்த்தமான நகைச்சுவையோடு சொன்னார் பாருங்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து ரசிப்பவர் பக்கத்திலே, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே, ஆசை வைப்பதே துன்பமடா, மனிதன் மாறிவிட்டான் காலத்திலே. அது மட்டுமா? மனிதர்கள் தங்களை பெரிய புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு செய்யும் முட்டாள்தனங்களை சந்திரபாபுவின் குரலில் கவியரசு வடித்த வரிகள், நான் ஒரு முட்டாளுங்க, அதை நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க, எப்படியோ வாழ நினைச்சேன், இப்போ இப்படி வந்து நிற்கிறேங்க என்று மனிதர்களின் குண மாறுபாடுகள் அன்றைக்கே தன் எளிய நையாண்டி வரிகளால் செதுக்கிச் சென்ற தீர்க்கதரிசி நம் கவியரசு. கண்ணதாசன் என்ற பெயரோடு எப்போதும் பிரிக்க முடியாத மற்றொரு பெயர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். இவர்கள் இருவரின் கூட்டணியும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் அந்த பாட்டுப்பதிவு அறைகளும் தமிழ் திரையிசையின் பொற்காலம். எம் எஸ் வி சார் ஹார்மோனியத்தில் கை வைத்தால் கவியரசின் பேனாவிலிருந்து வார்த்தைகள் கங்கையைப் போல கொட்டும். ஒரு முறை எம் எஸ் வி மிக கடினமான தாறுமாறான ஒரு மெட்டை கொடுத்து, கவிஞரே, இதற்கு பாட்டெழுதுங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டாராம். கவியரசு மென்னகை புரிந்தார், பேனாவை எடுத்தார். அந்த மெட்டின் வேகத்திற்கு இணையாக 5 நிமிடத்தில் உலக தத்துவத்தை எழுதி முடித்தார். அந்த பாடல்தான் பாவமன்னிப்பு திரைப்படத்தில் வந்த புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோளா ஏழை நமக்காக என்பது. அவர்கள் இருவருக்குள் இருக்கும் அந்த தொழில்முறை புரிதலும் பரஸ்பர மரியாதையும் தான் தமிழ்மொழிக்கு எண்ணற்ற முத்துக்காவியங்களை வாரி வழங்கியிருக்கின்றன. மனித மனம் எப்போது சோர்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் கண்ணதாசன் ஒரு மனநல மருத்துவரைப் போல தன் வரிகளால் மருந்திட்டார். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் அவர் எழுதிய வரிகள் தோல்விகளால் துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய விடியல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை இதைவிட யாரால் அழகாக சொல்லிவிட முடியும் நேயர்களே? அதேபோல சுமைதாங்கி திரைப்படத்தில் அவர் எழுதிய இந்த வரிகள் இன்றும் நம் இதயங்களின் பாரத்தை இறக்கி வைக்கும் சுமைதாங்கிகள். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. 1981 அக்டோபர் 17 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் அந்த கவி சக்கரவர்த்தியின் மூச்சு நின்று போனது.
ஆனால் அவர் இறப்பதற்கு சில

0: நாட்களுக்கு முன்னால் மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக அவர் எழுதிய அந்த இறுதி பாடல் தமிழ் அன்னைக்கு அவர் சூட்டிய ஆகச்சிறந்த மகுடம். கண்ணே கலைமானே, கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே, காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். அந்த வரிகளின் மென்மையும் அதில் கவியரசு கையாண்ட தமிழ் அழகியலும் அவர் விடைபெறும்போதும் தமிழை எவ்வளவு ஆழமாக காதலித்தார் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அவரே ஒருமுறை கம்பீரமாக சொன்னார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று. ஆமாம் கவியரசரே, உங்களுக்கு மரணமே இல்லை. பிறக்கும் குழந்தைக்கு தாளாட்டாய், வளரும் இளைஞனுக்கு காதலாய், சோர்ந்து விழும் மனிதனுக்கு தத்துவமாய், வயோதிகத்தின் அமைதியாய், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட உங்களை எப்படி காலம் மறக்கும்? கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த என் நன்னாளில் அவர் தந்த வரிகளை நெஞ்சில் ஏந்தி, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம்.
1: காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:11:55.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
2: கொஞ்சம்
1: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு ஆடு நனைகிறதே ஓநாய் அழுததாம் அனுபவ பகிர்வு. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். பாரம்பரிய அரிசி வகையில் கஞ்சி, நவதானிய சுண்டல், சாலட்ஸ் மற்றும் மூலிகை சூப்புகள் விற்கும் லாஸ்பேட்டை பி நிஷாராணி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பன்னிரண்டு 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ.

3:30 மணிக்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்துள்ள சாக்ஸபோன் இசை கேட்கலாம். 4 மணிக்கு மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை எஸ் என் சௌமி, வசனம் கே குணா, இயக்கம் கே மது. 5:00 மணிக்கு பொன் மாலை பொழுது.

0: Morning News. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு புதிய தகவல்களை அறிந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சியில் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது மனிதர்களை வேப்பில் ஆழ்த்தும் ஒரு இயற்கை அதிசயத்தை பற்றியது. நம் உடல் நலத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று தண்ணீர். நாம் தினமும் அருந்தும் குடிநீரில் இயற்கையாகவே பல முக்கியமான தாது உப்புக்கள் கலந்துள்ளன. இந்த தாதுக்கள் எங்கிருந்து வருகின்றன, அவை நம் உடலுக்கு என்ன நன்மை செய்கின்றன என்பதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்களுக்கு இடையே தெரிந்து கொள்ளலாம். குடிநீரில் காணப்படும் தாது உப்புக்கள் செயற்கையாக சேர்க்கப்படுபவை அல்ல. மழைநீர் நிலத்திற்குள் ஊடுருவி செல்லும் போது மண், பாறைகள் மற்றும் பல்வேறு கனிமப் பொருட்களை கரைத்து கொண்டு செல்கிறது. இதன் மூலமாகவே பல தாதுக்கள் நீரில் கலக்கின்றன. அதில் நாம் முதலில் தெரிந்து கொள்ள இருப்பது கால்சியம் தாது பற்றி. இயற்கையாக குடிநீரில் அதிகம் காணப்படும் முக்கிய தாதுக்களில் ஒன்று கால்சியம். இது பெரும்பாலும் சுண்ணாம்புக்கல் பாறைகளில் இருந்து நீரில் கலக்கிறது. கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களின் வலிமைக்கு மிகவும் அவசியமான தாதாகும்.

0: இப்பொழுது மக்னீசியம் தாது பற்றி தெரிந்து கொள்ளலாம். மக்னீசியம் என்பது மற்றொரு முக்கிய தாது. இது மக்னீசியம் நிறைந்த பாறைகளில் இருந்து நீரில் கலக்கிறது. மனித உடலில் 300க்கும் மேற்பட்ட உயிர் வேதியியல் செயல்பாடுகளில் மக்னீசியம் பங்கு வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தசை இயக்கம் மற்றும் நரம்பு செயல்பாடுகளுக்கு இது உதவுகிறது. தண்ணீரில் இன்னும் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்ன

0: கேட்டது விஸ்வாசம் திரைப்பட பாடல்.
1: শুনক শুনক শুনক রাইজ সকল কেওআইসি আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকান নকৰিব টোটালিকে কেওআইসি আপডেট কৰক যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই তেন্তে আপোনাৰ বেংক বা এটিএম বা বিজনেস করেসপন্ডেন্ট অর্থাৎ বিসির ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বৰ বা মোবাইল বেংকিং এপ বা চিঠি জৰিয়তে ঘোষণা দিব আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক
2: RBIয়ে কয়
3: জানি লওক সতৰ্ক হৈ ৰওক
4: நிழலாய் தொடரும் நினைவுகள் சொல்ல மறந்த நிகழ்வு சொல்ல துடிக்கும் நினைவு கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள் உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்
4: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2வது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்
7: நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்
0: நேர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தண்ணீரில் உள்ள தாது

பற்றி தான் தெரிந்து கொள்கிறோம். இதுவரை கால்சியம் மெக்னீசியம் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக சோடியம் மற்றும் பொட்டாசியம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய தாதுக்கள் குடிநீரில் இயற்கையாக காணப்படுகின்றன. சோடியம் மண், பாறைகள் மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள உப்பு படிமங்களிலிருந்து கிடைக்கிறது. பொட்டாசியம் மண் மற்றும் சிலிகேட் பாறைகளிலிருந்து நீரில் கரைகிறது. இவை உடலின் நீர் சமநிலையையும் நரம்பு செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்த உதவுகின்றன. அடுத்ததாக பைகார்பனேட் தாது. பைகார்பனேட் என்பது நீரில் கரையும் கார்பன் டை ஆக்சைடும் சுண்ணாம்பு கற்களும் வினைபுரிவதால் உருவாகிறது. இது நீரின் இயற்கை வேதியியல் தன்மையை பராமரிக்க உதவுகிறது. மேலும் நிலத்தடி நீரில் இயற்கையாகவே காணப்படும் முக்கிய கூறுகளில் இதுவும் ஒன்றாகும். அடுத்ததாக குளோரைடு பற்றி தெரிந்து கொள்ளலாம். குளோரைடு என்ற உப்பு கடலோர பகுதிகள், உப்பு படிமங்கள் மற்றும் நிலத்தடி நீர் மூலமாக இயற்கையாக நீரில் காணப்படுகின்றன. அதேபோல சல்பேட் உப்பு ஜிப்சம் போன்ற கனிமங்களிலிருந்து கிடைக்கிறது. இவை நீரின் கனிம சத்துக்களை அதிகரிக்கும் கூறுகளாகும். நிறைவாக நாம் தெரிந்து கொள்ளப் போவது தண்ணீரில் உள்ள சிலிக்கா தாது பற்றி. சிலிக்கா என்பது மணல் மற்றும் குவார்ட்டர்ஸ் பாறைகளிலிருந்து கரைந்து நீரில் கலக்கிறது. தமிழ்நாட்டின் நிலத்தடி நீரில் பொதுவாக கால்சியம், மெக்னீசியம், பைகார்பனேட், சோடியம் குளோரைடு மற்றும் சிலிக்கா ஆகியவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த இயற்கை தாதுக்கள் எலும்புகள், பற்கள், தசைகள் மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்றன. நேயர்களே, நாம் அருந்தும் தண்ணீர் வெறும் தாகம் தீர்க்கும் பொருள் மட்டுமல்ல, உடலுக்கு தேவையான பல இயற்கை தாது உப்புகளின் ஆதாரமாகவும் விளங்குகிறது. மழை நீர், மண் மற்றும் பாறைகளின் இயற்கை சுழற்சியின் மூலம் இந்த தாதுக்கள் குடிநீரில் கலக்கின்றன. எனவே பாதுகாப்பான மற்றும் சுத்தமான குடிநீரை பயன்படுத்துவது நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடலுடன் தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம். நன்றி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 8:45. ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் உரை கேட்கலாம். வழங்குபவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்கள். நேர்களே, முதுமை என்பது வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல, அது அனுபவத்தின் அழகான பருவம். வயது கூடலாம், ஆனால் உடலும் மனமும் இளமையாக இருக்க முடியும். அதற்கு எளிமையான இயற்கையான வழி யோக முறை மட்டுமே.
1: யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது உடல் மனம் உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரியத்தில் வளர்ந்த இந்த கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. யோகா என்ற சொல் யுஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு இணைதல் அல்லது ஒன்றுபடுதல் என்று பொருள். உடலையும் மனதையும் இணைத்து சமநிலையான வாழ்க்கையை வாழ உதவுவதே யோகாவின் நோக்கம். பழங்கால முனிவர்கள் மனிதன் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ இதன் முறைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கடைபிடித்து வருகின்றனர். அன்றாட வாழ்க்கை முறையில் நாம் தூங்குவது போல், சாப்பிடுவது போல், அன்றாட நிகழ்வில் ஒரு நிகழ்வாக நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமது மனமும் உடலும் முழுமையான ஆரோக்கியத்தில் இருப்பதை நாம் உணர முடியும். நம்மளுடைய உடல் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உடலோடு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த உடலை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ உடற்பயிற்சிகள்லாம் செய்யும்போது அது வெறும் சதைக்கோளங்களுக்கு மட்டுமே செய்யப்படுறது. ஆனால் இந்த ஆசனங்கள் வந்து உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்து ஒரு 21 ஆசனங்கள் வந்து சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 21 ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசனங்கள் மூலியமாக நம்ம உடலில் உள்ள நாளமில்லா சுரபிகள், சக்ராசன் சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரபிகளை வந்து நம்ம முழுமையாக இயக்க முடியும். அப்படி இயக்கும்போது உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் முழுமையாக சரி செய்யப்படுகிறது. அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்கிறது. அதாவது பேசிக் சக்ரா, அதாவது மூலாதார சக்ராஸ்க்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்குது. மச்சாசனம் அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் அந்த சக்ராஸை முழுமையாக ஆக்டிவேஷன் பண்ணி அது சம்பந்தமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை அது சரி செய்யக்கூடிய ஆசனங்களாக இருக்கும். புஜங்காசனம் அப்படிங்கிறது ஹார்ட் சக்ராவை வந்து இயக்கக்கூடியது. அந்த ஹார்ட் அன்பு அதிகமாக இருக்கும்பொழுது உடலில் வந்து ஒரு டோபமின் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கும். அதனால் அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். அனைத்து மக்களுடையும் நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்படும். சமுதாயத்தில் நமக்கு அனைவரிடமும் அன்பாக இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் நம்ம உடல் மூலியமாகவும் நம்ம கொண்டு வர முடியும். முதியவர்கள் என்று யோகா செஞ்சதுக்கப்புறம் அவங்கள சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த முதியவர்கள் வந்து முதியவர்களாக அதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. அந்த யோகா ஆசனங்கள் செய்யும்போது அவங்களோட வயது வேணால் முதியதாகலாம், ஆனால் அவங்க எப்போவுமே இளமையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோகாவை முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களோட உடலுக்கு தகுந்த அளவில் அவங்க வளர்ச்சி செய்யணும். இப்போ வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். சேரில் உட்காந்துட்டு கைகளை கீழே தொடுறது, சேரை பிடிச்சிட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது, சில இந்த மாதிரி ஆசனங்களை சேர் ஹெல்ப்போட, சேர் மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய டூல்ஸ் வந்து

இருக்குது. இப்போ சில கயிறு மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் சில யோகா பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டூலாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது மூலயமா அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆசனங்களை படிப்படியாக மெதுவாக அவங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக வளைச்சி முழுமையாக அந்த ஆசனங்களை அவங்க செய்ய முடியும். அந்த அந்த போச்சஸில் அவங்க செய்யும்போது சில தலகாணிகள் கூட அவங்க யூஸ் பண்ணி செய்யலாம். அது மாதிரி செய்யும்போது அவங்க அந்த ஆசனங்களை அதோட இறுதி நிலையை முழுமையாக அடைய முடியும். அந்த மாதிரி அடையும் போது மற்றவங்க செஞ்ச அந்த ஆசனங்கள் என்ன பலன் வந்து கிடைக்கோ அதே பலன் வந்து அதை விடையும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே பிளட் சர்க்குலேஷன் வந்து இந்த ஏஜில் நல்லா இருக்கும். ஆனால் முதியவர்களுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிற நேரம். அந்த நேரத்தில் இவங்க யோகா செய்யும்போது இளைஞர்களுக்கு எந்த அளவு பிளட் சர்க்குலேஷன், அதாவது அந்த இரத்த ஓட்டங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் முதியவர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரியே பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இந்த டூல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி முறையான வகையில் செய்யும்போது அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அவங்க வயது வந்து அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய விஷயமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணாது. அவங்களும் இளமையாகவே இருப்பாங்க. முக்கியமாக நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு இருக்கிற உடல்நிலை, அவங்களோட மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம யோகா வந்து செய்யும்போது அவங்களோட உடலையும் மனசையும் அவங்க முழுமையாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சர்வ அங்க ஆசனம், இந்த சர்வ அங்க ஆசனம்ன்றது சர்வாங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம். இது அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உரிய ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க முழுமையாக ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த மன மாற்றங்கள், 24 மணி நேரமும் அவங்களுடைய மனசு வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்களுடைய உடல் சார்ந்த சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஆசனங்கள், சில பிராணாயாமா, சில முத்திரைகள், சில தியான முறைகள் செய்யும்போது சர்வாங்காசனம் சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க செய்யும்போது ஹார்மோன்ஸ் இம்பாலன்ஸை அவங்க சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மனநிலையிலையும் முழுமையாக ஒரு மாற்றம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களும் யோசிக்கிறதில்ல, அவங்களும் யோசிக்கிறதில்ல. அவங்களுக்கு உடலில் சில ஹார்மோன்ஸுன்றது சயின்டிஃபிக்காக உண்மை. அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க இந்த முறைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான தீர்வு இதில் வந்து அவங்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எல்லா வேலைகளையும் முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கோவப்படாமல் அவங்களுடைய விஷயங்களை செய்கிறதுக்கு முழுமையாக உடலில் ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு யோக ஆசனங்கள், பிராணாயாமா 10 to 15 நிமிஷம் செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜனை அவங்க இதிலிருந்து முழுசாக எடுத்துக்க முடியும். உடலில் வந்து ஆக்சிஜன், அதாவது பிராணம் அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உயிர்ப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதை முழுமையாக அவங்க வந்து செய்ய முடியும். சில ஆசனங்கள், அதாவது சூரிய நமஸ்காரம், இதை அவங்க செய்யும்போது அவங்க உடம்பில் இருக்கிற 72 நாடிகளும் முழுமையாக வேலை செய்யும். அதை வந்து இயக்கி அது மூலயமா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உடம்பில் ஆக்சிஜன் ஃப்ளோ, அதாவது பிராணாவும் அதிகரிக்கும். இது போக புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், அர்த்த மச்சேந்திராசனம், ஜானு சிரசாசனம், இதுதான் பெண்களுக்கான சிறந்த ஆசனங்கள். பெண்கள் வந்து அவங்க வந்து முதல்ல ஆசனங்கள் வந்து ஒரு 10 வயசில் வந்து செய்கிற ஆசனங்களை வந்து ஒரு 16 வயசில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. 16 வயசில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒரு 21 வயசில் செய்ய முடியாது. 21 வயசுலன்றது 36 வயசில் பண்ண முடியாது. 36 வயசுலன்றது 46 பண்ண முடியாது. 46ன்றது ஒரு 52 பண்ண முடியாது. இப்படி ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய போன் வந்து அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது அதை நீங்கள் சடனாக போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ முறைப்படி முதலேருந்து நம்ம பயிற்சி செய்யலை அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைங்கள ஆரம்பத்திலேருந்தே இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், ஒரு வயதிற்கு மேலே உங்களுடைய ஜாயின்ஸ், அதாவது மூட்டுகள், ஒவ்வொரு அசைவும் உங்களை உடலில் அசையக்கூடிய மணிக்கட்டு, மூட்டு, கால்,
இந்த அசைவுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸை வந்து நீங்கள் முதல்ல வந்து இயக்கணும். அந்த இடங்களை மட்டும் நீங்கள் இயக்கும் போதே உடம்புல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறமா

0: ஆசன முறைகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். ஒரு இரும்பு கம்பி இருக்குது, அதை நீங்கள் வந்து ஹீட்டாக்காமல் டைரெக்டாக நீங்கள் வளைக்கும் போது அந்த இரும்பு கம்பி வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்களுடைய போனை வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வராமல் நீங்கள் பண்ணும்போது உடலில் சில சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு கிரியாசன்னு சொல்கிற அந்த அசையும் நிலை ஆசனங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தது சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஆசனங்களை நீங்கள் செஞ்சால் உடம்புக்கும் மனசுக்கும் முழுமையாக ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உஷ்ட்ராசனம், இது வந்து பெண்களுக்குன்னே உரிய ஆசனம். அவங்க வந்து குழந்தை பேரை பெற்றெடுக்கும்போது அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து வயிறில் உள்ள அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து முழுமையாக அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அவ்வளோ அற்புதமான ஆசனம் இது. அவங்க பெண்கள் செய்யும்போது அவங்களுக்கு அவங்க இளமை காலத்தில் வயிறு எப்படி இருந்ததோ அதே அளவு வயிறு வந்து அது கொண்டு வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏஜ்லேயும் பெண்களுக்கு இடுப்பு சதைகள் விரிஞ்சிக்கிட்டே போகும், அதனால் அவங்க வயதான தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஜானுசிரசாசனம், சிசுபாலாசனம், இந்த இரண்டு ஆசனங்களையும் செய்யும்போது அவங்களுடைய இடுப்பு வந்து ஒடுக்க முடியும். உடுக்கை போன்ற இடுப்பு இருக்கும்போது அவங்க பார்க்கறதுக்கு இளமையாக தெரிவாங்க. இந்த ஆசன முறைகளை அவங்க அந்த சரியான மூச்சு பயன்படுத்தி செய்யும்போது அந்த இடுப்பு சதைகளையும் நம்ம சரிவர கொண்டு வர முடியும். உடலே வந்து கோயில், உத்தமன் குடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே அந்த கோயிலை வந்து எப்படி அவங்க பராமரிக்கணும், என்ன மாதிரி அந்த கோயிலை பார்த்துக்கணும், அந்த கோயிலை எப்படி சரியாக வச்சுக்கணும், இந்த மாதிரி வழிமுறைகள் யோகாவில் இருக்குது. அதை அவங்க சரியாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்குள்ளே இருக்கிற உத்தமன் இறைவன் அப்படிங்கிறவங்க அதுக்குள்ளே இருக்கிற அந்த மனம், அந்த மனசை வந்து அவங்க முறையாக வந்து சரி பண்ணிக்கும்போது அந்த மனசுக்கான சில விஷயங்களை தியான முறைகளில் அவங்க எடுத்துக்கும்போது அவங்க ஹெல்த்தையும் அந்த மனநிலையை சரி பண்ணும்போது மனசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனநிலைகளில் ஹெல்த் சரி பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. மருந்தே இல்லாமல் மருத்துவத்திற்கு அப்பால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது இந்த யோகா தியான முறைகளில் தான் இருக்குது. இது வந்து அவங்க பண்ணும்போது அவங்களோட இன்னர் இன்ஜினியரிங் சரியாகும்போது அவங்களோட உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடல் வலிமையும் மன வலிமையும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. வலிமையான உடல் தெளிவான மனதை உருவாக்குகிறது, தெளிவான மனம் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. தினமும் அரை மணி நேரம் யோகா செய்வது மிகவும் சரியான ஒரு முறையாக இருக்கும். செல்வம் இழந்தால் சிறிது இழந்ததாகும், நேரம் இழந்தால் அதிகம் இழந்ததாகும், ஆரோக்கியம் இழந்தால் அனைத்தையும் இழந்ததாகும். இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எளிய பாதைதான் யோகா. இதை மன நிறைவோடையும், அதாவது பிரசன்ட் மூமெண்ட், ஃபாஸ்ட் ஃபியூச்சரில் இல்லாமல் இந்த நிமிடம் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும் யோகா தான். அதை நம்ம முழுமையாக கடைபிடிக்கும் போது யோகா வந்து உங்களுக்கு முழுமையாக உடல் மனதில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயது அதிகரிப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் வயது அதிகரிக்கும் விதத்தை ஆரோக்கியமாக மாற்ற முடியும்.
1: முதுமை என்பது வயதின் எண்ணிக்கை மட்டுமல்ல, வாழும் விதத்தின் வெளிப்பாடும் கூட. யோகாவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றினால் முதுமையும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக நோயற்றதாக அமையும். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது யோகாவுக்காக ஒதுக்குவோம். ஆரோக்கியமான இனிமையான முதுமையை வரவேற்போம். நன்றி நேர்களே. இதுவரை வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கியவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். தியாகராஜன், அமைப்பில் உதவி எம். சுப்புலட்சுமி, படை

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. டாக்டர் ஆர். ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ். சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. மாமவ சதா ஜனனி. சுவாதி திருநாள் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். கானடா ராகம் ரூபகதாளம்.

கானடா ராகத்தில் சுவாதித்திருநாள் கீர்த்தனை கேட்டும் தொடர்ந்து நாட்டை ராகத்தில் சரசி ருகாசன பிரியே புலியூர் துரைசுவாமி கீர்த்தனை ஆதி தாளம்.

நேரம் 9:26:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர். ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் எஸ். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ். சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி எவரி மாட்ட தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

காம்போதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்களின் வயலின் இசை கேட்டோம். தஞ்சாவூர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். இந்தியா அமெரிக்கா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி திரு ஜேமீசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் திரு செர்ஜி ஷோய்கு சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தின் ஒரு பகுதியாக இச்சந்திப்பு நடைபெற்றது. பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ்கேஎம் மயிலானந்தனுக்கு

0: மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக ஊடக பதிவில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லஹிரி, இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காரைக்கால் நெடுங்காடு அரசு மாணவிகள் விடுதியில் நடப்பு கல்வியாண்டில் சேர்வதற்கு ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவிகளிடமிருந்து சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை வரும் ஜூலை 12 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் திட்டம், தாய்மாமன் தங்கமோதிர திட்டம் அறிஞர் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டம் கடந்த 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பொருந்தும். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 10:02. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

0: நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் உங்களது விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்திற்கு சென்று இன்று போஸ்ட் செய்யப்பட்டுள்ள கேட்டாலே இணைக்கும் போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் படம், பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர்களின் பெயர்கள் அனைத்தையும் டைப் செய்து கமெண்ட் செய்யுங்க. உங்களோட பாடல் முதன்மை அலைவரிசையில் ஒலிக்கும். முதல் பாடலாக ஒலிக்க வர்றது ராஜபாளையம்லேருந்து பிரபு வீரா அவருடைய விருப்ப பாடல், ஆனஸ்ட் ராஜ் திரைப்படத்திலிருந்து.
1: ஒரு

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இப்பொழுது கேட்கலாம் ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா அவர்களின் விருப்ப பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு மங்கி பாத் பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழக

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் எடப்பாடி பூலம்பட்டி தங்கவேல் அவர்களுக்கான பாடல் மனுநீதி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் கவனத்திற்கு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444249867 58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்களுக்கான பாடல் சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் கடலூரிலிருந்து சுரேஷ் என்பவருக்கான பாடல்.
1: உயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு, அது குரலுக்கு ஒரு நேரம் இருக்கா,

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்களின் பாடல். இந்த பாடலோடு புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் அவர்களின் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். காட்டூர் எஸ் சிவகுமார் எனி ஃபிலிம் எனி சாங் கேட்டிருக்காரு, அவருக்காகவும் இந்த பாடலை நம்ம வழங்கிடலாம்.

இது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கார் ஓம் பிரகாஷ் அவர்கள். அவருடைய வாழ்த்துக்கு நன்றி. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சென்னை சிவராம் நாகராஜன் அவர்களின் பாடல். மன்னிக்கவும், விளங்கம்பாடி செந்தில் முருகன் அவரின் விருப்ப பாடலை ஒலிக்க கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் இப்பொழுது கேட்கலாம் சென்னை சிவராம் நாகராஜன் அவர்களின் விருப்ப பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0442849864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தின் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கீங்க, தெரிவிச்சிருக்கீங்க. புதிய நேயர்களுக்கு, நேற்று பாடல் ஒளிபரப்பாத நேயர்களுக்கு இன்றைய பாடல்கள் என்ற முறையில் முன்னுரிமை அளித்து பாடல் பிளே பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய நேயர்களுக்கு பாடல் பிளே பண்ண முடியல. அவங்க எல்லாருக்காகவும் இப்போ ஒரு பாடல் நம்ம பிளே பண்ண போகிறோம். அது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், சத்தீஸ்கர் ஹிராமணி வர்மா, கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், சென்னை மணிமாறன், வேட்டவலம் குமார், இவர்களுக்காக நிலையத்தின் சார்பாக ஒரு பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். வரும் பாடலோடு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800111 7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 26ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம்.

0: செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு, ஆடு நனைகிறதே ஓநாய் அழுததாம். நேயர்களே, என்னோடு உங்களின் கருத்துக்களை பகிர அழைக்கலாம். 0413-2275-240 மற்றொரு எண் 0413-2275-250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் மேலான கருத்துக்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆடு நனைகிறதே ஓநாய் அழுததாம், அனுபவ பகிர்வு தான் இது. உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்னோடு பகிரலாம். அதாவது, ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுகிறதாம் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பழமொழி தான், இல்லைங்களா? பழமொழியின் அர்த்தம்னு பார்த்தோம்னா, ஆடுகளை வேட்டையாடி தின்னும் இயல்புடைய ஓநாய் மழைக்கு ஆடு நனைகிறதே என்று பரிதாபப்பட்டு அழுது கதறுவது போல் இருக்குமா. அது வந்து ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ ஆடுக்கு அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலேயோ நல்ல நோக்கத்துலேயோ இல்லை. நம்மளால் சாப்பிட முடியலையே, அது வந்து ஓரமாக எங்கேயோ ஒதுங்கி நனைஞ்சிட்டு இருக்குதே, அது நம்ம கையில் கிடச்சதுன்னா நமக்கு நல்ல உணவாக ஆகுமே அப்படின்றதுனால தான் அது வந்து அப்படி செய்யுது. அதாவது, தனக்கு தீங்கு நினைப்பவர்களையே நமக்கு நல்லது செய்வது போல பாசாங்கு செய்வதை இந்த பழமொழி வந்து உணர்த்துகிறது. வெளியில் நல்லவர்கள் போல் நடிப்பவர்களின் நயவஞ்சகமான குணத்தை வெளிப்படுத்துவது இந்த பழமொழியின் அர்த்தமாகும். இப்போ வந்து நம்ம நேயர்கள் வராங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் சந்திரசேகர்.
1: ஆ, சொல்லுங்கள்.
2: ஆ, நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கண்பாடி பகுதியிலேருந்து பேசுகிறேன். நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன் மேம்.
1: சரி சரி, சொல்லுங்கள்.
2: ஆடு
1: நனைகிறதே ஓநாய் அழுததாம், உங்களுடைய அனுபவ பகிர்வை தான் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க.
2: கண்டிப்பா மேம். அதாவது, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டுன்னு கஷ்டத்துல இன்னும் வருத்தப்படுவது அப்படிங்கறது எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் மேம். என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நம்ம ஆறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமை அப்படிங்கறத அடைந்து அதற்குரிய அங்கீகாரத்தோட இருக்கணும். உதாரணத்துக்கு, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வாழ்தல் சொல்லலாம், தவறில்ல. ஆனா நமக்கே கஷ்டம் இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி எந்த அளவுக்கு பொருத்த முடியதாக இருக்கும், அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா? இதனுடைய உள்ளாந்த அர்த்தம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ரொம்ப அலாதியானது அப்படின்னு சொல்லலாம் மேம். அதாவது, எப்பொழுதுமே ஒருத்தவங்களுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த துன்பத்திற்கு வடிகாலாக நம்ம சில வார்த்தைகள் அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா அந்த அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம தெளிவான ஒரு மனநிலையில இருக்கிறோமா, அதுவும் ரொம்ப முக்கியம்
1: இல்லையா?
2: இப்ப வந்து சிலர் சொல்ற மாதிரி சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சிலர் உணர்வு பூர்வமாகவே ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலர் உதட்டளவுல ஓகே இதை சொல்லி வைப்போம், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலருக்கு வந்து உண்மையாலுமே உணர்வு ரீதியாக கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு ஒரு நல்ல மனசு
1: தனக்கு வந்தது போல, அதாவது பிறருடைய துன்பத்தை தனக்கு வந்தது போல எண்ணி நமக்காக உண்மையா ஆறுதல் சொல்றதோ பகிர்ந்துக்கிறதோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா?
2: ஆமா. சோ அப்ப அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஆறுதல் வார்த்தைகள் அப்படிங்கறது ஊக்கம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கணும் மேம். அவர்களை வந்து ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவங்களும் இன்னும் கஷ்டப்படுத்துற
1: மாதிரி.
2: ஆமா, அதே மாதிரி அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா விடுங்க நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்பிக்கை கொடுக்கணும். அல்லது அது கஷ்டமாவே இல்லைங்க, நீங்க தாங்க கஷ்டமா
1: சொல்லணும். ஆமா.
2: அப்போ வெவ்வேறு கோணங்கள்ல வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறதோடய வாழறவங்க அவர்களுக்கு மத்தியில உங்க கஷ்டம் ஒண்ணுமே
1: அவங்களுக்கே இது பெரிய கஷ்டமா நினைச்சிருந்தவங்களுக்கு கூட இது ஒண்ணும் இல்லையோ அவங்க சொல்றாங்களே அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வந்து அவங்களே நார்மல் ஆயிடுவாங்க. என்ன சொல்றீங்க?
2: நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, கஷ்டம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு தோண்ட போறவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லணும். அந்த ஆறுதல் வார்த்தை கூட அவங்க அவங்க உணர்வு பூர்வமா நம்ம உணர்ந்து அவங்களுடைய இடத்தின்

0: ஹலோ ஹலோ, நேயர் நேரம், இணைந்திருக்கீங்க, சொல்லுங்க உங்க கருத்துக்களை.
1: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: நல்லது சார், வணக்கம் சார் உங்களுக்கும்.
1: வா கலையரசு, நல்லா போலே.
0: சொல்லுங்க சார் உங்க கருத்து.
1: கொச்சிலில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆடு மழையில நனைகிற போது அதுக்கு தேவை ஒரு குடில். அந்த குடில அமைக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை, ஒரு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு சொன்ன, பக்கத்துல இருக்கிற இடம் இருக்கிற ஒரு குடில்கார இந்த ஆடுகளை இங்க கொண்டாந்து கட்டுங்க, இந்த மாடுகளை இங்க கொண்டாந்து கட்டுங்க அப்படிங்கிற நெஞ்சில வரக்கூடிய ஒரு ஈரம், கழிவு, கசிவு. அதே போல எருது வலி காயப்பட்டு துடிக்கும் அந்த நேரத்துல தாட்டை வந்து குத்தி கொதிரி சின்ன பண்ணப்படுத்தும். அந்த நேரத்துல அதுக்கு தேவை ஒரு வைத்தியம், ஒரு மருந்து. அது குத்தி சின்ன பின்னப்படுத்தி காயப்படுத்தி வலியை அதிகமா கொடுக்கிற நேரங்கள்ல அதனுடைய வலியை யாருக்கு போய் சொல்ல முடியும்? இது மாதிரி சமுதாயத்துல சில கிராமங்கள்ல இது மாதிரி நிகழ்வுகள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் உயர்வு பார்த்து, ஒருத்தர் வசதியை பார்த்து பொறாமப்படுறது, அவனுடைய வாழ்க்கைய பார்த்து, அவனுடைய நிலைமைய பார்த்து பொறாமப்படுறது, அது குடும்பம் தவிர்க்கப்பட வேண்டும்ன்றது ஏதோ உணர மறுக்கிறாங்க. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிற நேரத்துல, அந்த நேரத்துல அவர் வந்து ஏழ்மையான பொருளாதாரத்தில் இருக்கிற நேரங்கள்ல, ஏங்க நான் ஒரு 10,000 கொடுக்குறேங்க, உடனே கொஞ்சம் ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வாங்க, இல்ல என்கிட்ட வண்டி இருக்குங்க, நான் வண்டியில உட்கார வச்சுட்டு போறேங்க, ஆஸ்பத்திரி கொஞ்சம் சேர்க்கறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கனிவான வார்த்தை. இந்த வார்த்தைங்கிறது இங்க இருக்குதாங்கிறது சில நேரங்கள்ல கேள்விக்கு. இங்கே கூட இருந்து குடிப்பறிக்கிற ஆளும் இருக்கிறாங்க, நம்ம வச்சு கழுத்து அறுக்கிற ஆட்களும் இருக்காங்க, வெள்ளவும் போல பேசுகிற ஆட்களும் இருக்காங்க,
0: வேஷம் போடுபவர்கள், முதுகுல குத்துறவங்க,
1: அந்த நடிப்பு தான் வந்து அவங்கள பொய் முகங்கள்னு அடையாளப்படுத்தி கொடுக்கும்.
0: முகமூடி மாட்டிக்கொண்டு பேசுறவங்களெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுதுன்றீங்க இல்லையா?
1: அந்த பொய் முகங்களை அடையாளம் காட்டி கொடுக்கும். ஏனோ இது மாதிரி விஷயங்கள் தவறுங்கிறத உணர மறக்கிறாங்க, மறுக்கிறாங்க. இது மாதிரி ஒரு இடர்பாடு நமக்கு வருகிற போது நம்ம எவ்வளவு வழியில சிரமங்கள்ல துடிப்போம், தவிப்போம், அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஏழமா பேசுறமே, ஏழமா நினைக்கிறமே, கைகுட்டி சிரிக்கிறமே, ரசிக்கிறமே அப்படிங்கிற விஷயம் ஏதோ இன்னமும் தவறுங்கிறத உணர மாட்டேங்கிறாங்க.
0: கண்டிப்பா
1: தேவையற்ற விமர்சனங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற கருத்துக்கள்,
0: ஆமா,
1: இதை ஒரு சிலர் பொழுதுபோக்கா வச்சுட்டு இருக்காங்க.
0: கண்டிப்பா
1: எப்ப அவன்
0: சிதைவான்,
1: எப்ப அவன் அடிபடுவான்,
0: அவனுக்கு ஒண்ணுமே
1: உடல் பாதிக்கப்படும்,
0: அவனுக்கு ஒண்ணுமே ஆகாம நல்லா இருக்கிறானே,
1: கெட்டு அடியும் அப்படிங்கிற ஒரு குரூரமான எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசும்போது நல்லவ மாதிரி பேசுவாங்க. அது சிலருக்குடைய பேச்சு, பேசுகிற கோணத்திலே அவங்க எந்த மாதிரி கோணத்துல போறாங்க, அவங்க எது மாதிரி பேசுறாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து முன்னுதரம் இருந்து வாழ்வியல் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்.
0: கண்டிப்பா
1: மற்றவங்களுடைய மன வலிகளில நாம வந்து ஒரு பங்குதாரா இருக்கணும். நம்ம மற்றவங்க வலிகளில நம்ம வந்து துயரம் துடக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு வலதுகரமா இருக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். எவர் எப்படி போல நமக்கு என்ன, அவர் வழியில துடிச்சா என்ன, படுக்கல கடத்தா என்ன, செத்து ஒழிஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு குரூரமான எண்ணம் இன்னமும் சில இடங்கள் இருக்கு. அந்த பகமைய அங்கதான் பாராட்டுவாங்க, அங்கதான் பேசுவாங்க. எப்பயோ ஒரு இடம் நடந்திருக்க ஒரு சின்னோண்டு கருத்து வேறுபாடு, இதுக்கான நேரத்தை எப்ப கிடைக்கும் கிடைக்கும் பார்த்து
0: சமயம் வரும்போது சமயம் வரும்போது
1: சமுதாயத்துல நாங்க நிறைய நேரத்துல பாக்குறோம். எனக்கு கூட இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. நான் அரசு மருத்துவமனை 2002 விழுப்புரத்துல இருக்கும் போது கூட சில கேலிகள், இப்ப 2023 நான் கண்டாச்சி விருதுல அடிபட்டுட்டு அதுக்கு அருகாமல பேசிட்டு இருக்கேன். அப்ப நான் திருநாள்

0: மாநில மருத்துவமனையில் இருக்க முடியும் என்ன வந்து பார்க்காத ஒரு சிலர், நல்லா விசாரிக்காத ஒரு சிலர் சிறை மரபில் என்னை பத்தி பேசினாங்க, ஏளனமா பேசினாங்க. அந்த செய்திகள் அப்புறம் பிற்பாடு எனக்கு கவனத்துக்கு வந்தது பொறுமையா.
1: அப்ப மனசு கஷ்டமா
0: ஒரு சிலர் இருக்காங்க பாரு இந்த சமுதாயத்துல, அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கும் போது எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு நாடி இல்ல, வந்து பாக்குறதுக்கு நாடி இல்ல. 6 மாசம் 1 வருஷம் நான் உட்கார்ந்த இடத்துல நகர்ந்துட்டு இருக்கேன், இந்த வாழ்வாதாரத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து அப்பெல்லாம் கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இப்படி எல்லாம் கூட இந்த அளவுக்கு ஒரு ஒரு குரூரமான கெட்ட என்ன உள்ளவங்களும் இருக்கிறாங்களா நினைக்கிற போது, இது இது வந்து தலை வலியும் சிறுகு வலியும் தனக்கு வந்தாலும் தெரியும் நினைப்பாங்களோன்னு தெரியல.
1: சரி சரி,
0: ஒன்னு சொல்லி முடிச்சோரு
1: சொல்லுங்க.
0: என்ன பொறுத்த வலியும் இந்த மாதிரி இந்த எருது வலி காக்கைக்கு கொண்டாட்டுங்கிறதோ, ஆடு நனைகிறது என்று ஓனால் அழுகிறது என்பதோ என்ன பொறுத்தவரை ஒரு பிடிக்காத விஷயமா இருக்கும். அதே போல என்னுடைய வாரிசுகள் கூட மத்தவங்களுக்கு துயரத்துல பங்கு கொடுக்கறவங்களதான் இருப்பாங்க.
1: கண்டிப்பா நல்லது,
0: அவங்களுக்கு கெடுக்கிற ஆட்களா இருக்க மாட்டாங்க.
1: கண்டிப்பா அந்த மாதிரிதான் இருக்கணும்,
0: கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பா என்ன போல் வாழ்க்கை
0: எண்ணத்தோட இருக்கிற நேரங்கள்ல அதனுடைய பலனை நமது சந்ததிகள் பின்னாடி அனுபவிப்பார்.
1: கண்டிப்பா சார், நல்லது.
0: வந்து ஒரு தையல் காலம் விடுபடத்துல இருக்கிறேன், சில நேரத்துல ஆபத்தான சூழ்நிலை கூட பயணிக்கிறேன். என்னுடைய மகன் வந்து ஒரு விரைவு வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாரு, ஆனாலும் இன்னமும் வாழ்வாதாரம் ஒரு சிறப்பான முறையில போயிட்டு
1: இருக்குன்னா,
0: நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம
1: அறுவடை செய்வோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா.
0: காலம்
1: 100க்கு 100 உண்மையான வார்த்தை இல்லைங்களா?
0: காலம் வந்து பாத்துக்கிட்டே இருக்குமா,
1: பதில் கொடுக்கும்.
0: நேர காலம் பார்த்து அதுக்கான தண்டனையை கொடுத்துடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இகழ்வா பேசுறது, இகழ்வா நினைக்கிறது, தவறு நினைக்கிறதும் நம்ம துயரங்கள்ல பங்கு கொண்டதும் சிறப்பான விஷயம்ங்கிறது என்னுடைய கணிப்பு.
1: நன்றி சார்.
0: நிறைய பேருக்கு ஆறுதலான விஷயங்களை சொல்லுது. இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தர் அத்தியுறுத்திருக்கல, ஒரு ஒரு குழந்தை மருத்துவமனையில் இருக்கும் கூட அவங்களை தொடர்பு கொண்டு அவர் நல்லபடியா வந்துருவாரு.
1: நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்திருக்கீங்க,
0: வலியான வார்த்தைகளை கொடுத்த. அப்படியா குடிஞ்சு போச்சு கதை
1: அந்த மாதிரி சொன்னா இன்னும் வேதனைகள் தானே கொடுக்கும்.
0: இன்னொரு குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தாய் மனம் என்ன வலி வேதனை தவிக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
0: இதெல்லாம் மாதிரி இந்த தலைப்புல இது மாதிரி செய்திகள் நிறைய இருக்கு, பேச நேரமும் இருக்கு. ஒரு மணி நேரம் எங்க நேயர்கள் நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நல்ல சிறப்பான தலைப்பு எங்க எங்க நிகழ்ச்சி அமைப்பாளரும் பொறுப்பாளரும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பொன்மொழிகள், இந்த மாதிரி தலைப்புகள் நிறைய இருக்கு, இந்த மாதிரி அறிஞருடைய செய்திகள் நிறைய இருக்கு. இது வார இது இலவச இணைப்புல, நாளிதழ இலவச இணைப்புல நிறைய பொன்மொழிகள் வரும், நிறைய பழமொழிகள் வரும்.
1: சரி சரி,
0: இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டு எங்க பொறுப்பாளரும் எங்க அமைப்பாளரும் இன்னமும் நிறைய கொடுப்பாங்கன்னு
1: காத்திருக்கோம்.
0: மாறுபட்ட தலைப்பு கொடுக்கற போது நிறைய செய்திகள் உங்களையும் எங்களையும்
1: வந்து அடையும்.
0: நன்றி
1: நன்றி சார். நிறைய நேரம் வந்து உங்களுக்கு கிடைச்சது இன்னைக்கு அதிகமாக, ஏன்னா நேயர்கள் வந்து இன்னும் வரல, அதனால் அந்த நேயருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. நீங்களும் என்னோடு பேச அழைக்கலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் ஆடு நனைக்கிறதே ஓநாய் அழுததாம் என்ற உங்களுடைய அனுபவ பகிர்வை அழகாக பகிர்ந்து கொண்ட இரு நேயருமே நல்லா பகிர்ந்து கொண்டாங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அது மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கிராமப்புறத்தில் தான் இது மாதிரி இருக்குது, நகரப்புறத்தில் தான் இருக்குது, அப்படி கண்டிப்பாக இல்லை. எல்லா மக்களிடையுமே 75% விழுக்காடு மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு ஆடு நனைகிறதே ஓனாய் அழுததாம் என்ற ஒரு எண்ணங்கள் இடையே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம எல்லாருமே. அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? இது வந்து வயது வித்தியாசமே கிடையாது, சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த ஒரு கருத்து வந்து, இந்த ஒரு பழமொழி வந்து ஒத்துப்போகக்கூடியதாக தான் இருக்குது. அடுத்த நேயர் வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் நம்ம பேசலாம். ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: தேனிலேருந்து சொர்ணலதா பேசுகிறேன்ப்பா.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: அதாவது எனக்கு கணவர் வந்து இறந்துட்டாங்க, நான் என் 2 பிள்ளைகளையும் இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டேன்.
1: வாழ்த்துக்கள்.
2: அப்ப வந்து இந்த சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஒன்னால படிக்க வைக்க முடியுமா, 2 பிள்ளைகளும் இன்ஜினியர் படிக்க வச்சுக்கோ, நாங்களே வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்லதான் சேர்த்திருக்கோம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க
2: அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டேன். நீ படிக்க வச்சியா, எப்படி படிக்க வச்சா அப்படி கேட்டாங்க. அப்பதான் எனக்கு இதாச்சு.

0: நம்ம என்ன பணம் இருந்து என்ன படிக்க வைக்க கூடாதா?
1: கூடாதா?
0: அதுவும் நல்ல காலேஜ்ல சென்னையில சேர்த்து விட்டேன். சென்னையில சேர்த்து விட்டுருக்கு, காசு நிறைய செலவாகும் அப்படி இப்படிங்கிறாங்க.
1: அதாவது உங்களை தோய்வு அடையிற மாதிரியே பேசிட்டாங்க இல்லைங்களா?
0: ஆமா ஆமா,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: அது எனக்கு இதா இருந்துச்சு. என் மகனும் படிச்சு நல்லபடியா படிச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டான், பாப்பாவும் படிச்சு வேலைக்கு போயிடுச்சு.
1: வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு, ரொம்ப சிறப்பான பணியை செஞ்சிருக்கீங்க. குழந்தைங்களை நல்லா தன்னம்பிக்கையோட நிறுத்திருக்கீங்க இல்லையா, ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பாராட்டுக்கள்மா. சொல்லுங்க சொல்லுங்க.
0: அப்ப எல்லாத்தையும் சொல்றாங்க, எப்படி படிக்க வச்சிருக்கா, இது எவ்வளவு எப்படி செலவழிக்க போறான்னு தெரியல, சென்னையில கொண்டு சேர்த்து வச்சிருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டோம் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்க வைக்கவும் அப்படின்னு அடுத்தவங்கத்தையும் சொல்றாங்க. இந்த தம்பிகிட்டையும் பாப்பாட்டையும் பேசுறாங்கப்பா, நல்லபடியா படிச்சு வரணும்
1: அவங்க
0: அப்படின்னு சொன்னேன்.
1: அவங்களுக்கெல்லாம் முன்னுதாரமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் செய்வாங்க கண்டிப்பாக. உங்களுக்கு நீங்கள் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு கடின உழைப்பால் படிக்க வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா. இப்போ ஒரு தன்னம்பிக்கையோடு நிற்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தானே முழு காரணமுமே இல்லைங்களா? இவ்வளோ பேர்
0: அப்புறம் வந்து இந்த இது நான் வந்து அவங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து அண்டிக்கோடி வியாபாரம் பார்த்தாங்க. எல்லாம் சொன்னாங்க, நீ அவங்களே இதை பார்க்க முடியல, நீ எப்படி பார்ப்ப அப்படின்னாங்க. அவங்க வந்து நிறைய கடன்களா கொடுத்து வரவு வராம இருந்துச்சு. நான் கடன் கொடுக்காம அந்த
1: சரியா தொழில் பார்த்தீங்க.
0: நான் வந்து முன்னேறி வந்தேன். எல்லாரும் நீ எப்படி இப்படி இது பண்ண அப்படி இப்படின்னு கேக்குறாங்க.
1: சரி சரி சரி.
0: அவங்களே செய்ய முடியல, ஆண்களே அவங்களே செய்ய முடியல, ஒன்னால எப்படி செய்யும். நான் கூட கடன் கொடுக்கல, அவங்க நிறைய கடன் கொடுத்து நாளைக்கே அவங்க முன்னேற முடியல அப்படின்னு.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா. அதாவது எவ்வளோ பேர் உங்களை ஏதோ ஏளனமாக ஒரு மாதிரி முடியாதுன்றத காரியத்தையும் நீங்கள் முடித்து சாதிச்சிருக்கிறீங்க இல்லையா, அது வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை கொடுக்குது. கண்டிப்பாக வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: இன்னும்
1: மேலும் மேலும் உங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக உயர்ந்து உங்களை வந்து பெரிய இடத்துல நிற்க வைப்பாங்க. நீங்கள் மகிழ்வீங்க எல்லா இடத்துலையுமே. சரிங்களா? நன்றிம்மா நன்றிம்மா. மனசை தளர விடாமல் நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் மூவருமே நல்ல லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு, நல்லா இருப்பாங்க. சரிங்களாம்மா? நன்றிம்மா நன்றிம்மா. ஹலோ,
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, பழைய காலத்து தலைப்பு.
1: ஆமா,
2: அது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே பொருந்தும்.
1: ஆமா,
2: காலத்துலயும் பொருந்தும்.
1: ஆமா, எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. சொல்லுங்க.
2: இன்னைக்கு எப்படி பொருந்தும்னா, இந்த பெண்கள், இளம் பெண்கள், அதாவது அவங்க சிறு பிள்ளையிலயே அவங்க ஹாஸ்டல்லயே படிச்சு ஹாஸ்டல்லே வளர ஆரம்பிச்சிடுறாங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுமே வளர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி நெளிவு சுழிவு, எப்படி எதையுமே சூதாகமா எதையும் எடுத்துக்கிற முடியும், விடயமா, அதாவது எப்படி பேசுறாங்க, பேசுறது வெறுத்ததுன்னா பால் நினைக்கிறாங்க
1: இந்த காலத்து பிள்ளைங்க இல்லைங்களா? சொல்லுவாங்க.
2: ஆமா, அதன் மூலமா என்ன செய்யறாங்க, நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க உள்ள காலத்துல. ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிட்ட நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன போது உடனே அவங்க என்ன செய்து அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிறது, பெண்களோட பயன்படுத்திக்கிறது. பெண்கள் வந்து திருமணம் முடிச்ச பெண்கள் கூட தன்னுடைய வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா அத நண்பர்கள் மூலமா பயந்துக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம். அதாவது பெண் நண்பர்கள்ட்ட பயந்துக்கிறதுனால ஒண்ணும் தவறு இல்ல, ஏன்னா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனா ஆண் நண்பர்கள்ட்ட பயந்துக்கும் போது
1: சில பிரச்சனைகள்
2: இருந்தா, நல்லவங்களா இருந்தா நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ எதையும் ஏத்துக்கிட்டு நல்லபடியா சிறப்பா வாழு, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு. ஆனா தீய நண்பர்கள் என்ன செய்யறாங்க, அதை விட்டு விலகிரு, எதுக்கு உனக்கு அவ்வளவு பிரச்சனையில நீ வாழணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கே உழவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஆடு, அந்த ஆடுகள், குட்டி ஆடுகள், பலவீனமான ஆடுகள் வந்து நினைவையில ஓநாய்கள் வந்து ரொம்ப கஷ்டம் கவலைப்படுறது மாதிரி
1: கவலைப்பட்டு
2: பெண்களை இன்னைக்கு சூறையாடிக்கிட்டு
1: தன் வலையில விழ
2: வச்சிருக்காங்க. குட்டி பெண்கள் கூட அதுல வந்து இது பண்ணிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. இந்த 10வது 11வது படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், அதுவுமே நம்ம கைக்குள்ளேயே நம்ம வளர்க்கணும்.

0: கல்லூரிக்கு போறது வரைக்கும் நம்ம கல்குல வளர்த்து அதுகளுக்கு நல்ல கெட்டது சொல்லிக் கொடுத்து அது எப்படி எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அந்த உலகத்துல, நம்மள வந்து வீழ்த்துறதுக்காக நிறைய ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. அதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்க, கைபேசியிலேயே எந்த நேரம் இருக்காத, பின்புலம் முன்புலம் அறியாத நபர்கள்ட்ட நீ பேசிடாத, பேசினாலும் கவனமா இருந்துக்கோ அப்படின்னு அந்த தொழில்ல தொழிலுக்கு போறவங்களும் சரி, பள்ளிகளுக்கு போறவங்களும் சரி, வீட்டுல இருக்கிற பெண்களும் சரி, ரொம்ப கவனமா கையாண்டா அவங்க வாழ்க்கைய வந்து ஒரு தெளிவான வாழ்க்கையா மாத்திக்க முடியும். இதுல இருந்து தப்பிச்சும் வெளியேற முடியும். அதை விட்டுட்டு இந்த ஆடு நினைதுன்னு ஓநாய்கள் பல ஓநாய்கள் இன்னைக்கு பல பயங்கரத்தை உண்டு பண்ற ஓநாய்கள் நிறைய இப்ப தெரியுது. இப்போ ஏன்னா அது படிக்கவும் செய்யாது அந்த ஓநாய்கள், அந்த எங்கடா எதடா கிடைக்கும், என்னடா ஆதாயம் கிடைக்கும்னு பொருள்களை சூறையாடுறது, அந்த பெண்கள்கிட்ட பிளாக்மெயில் பண்றது, ஏய் நீ நானும் பேசினதுனா உன் கணவர்த்த சொல்லிடுவோம், உங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடுவேன், நீ ஏதாவது பணம் கொண்டுகிட்டு வான்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப பயங்கரம் நடக்குறதுனால குழந்தைகளுக்குள்ள ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்னு உண்மையை சொல்லி உள்ளதை சொல்லி வாழ்ற மாதிரி பிள்ளைகளை சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஆடு நினையும் போது
1: எந்த நல்ல ஓனாயா கெட்ட ஓனாயான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும்.
0: ஆமாங்க அம்மா, அதனால வீட்டுல பிள்ளைகளை நல்லபடியா வழி நடத்தி செல்வான், நல்லபடியா மனசு விட்டு பேசுவான், உள்ளத உள்ளபடி சொல்றதுக்கான ஆதாயத்தை தேடுவான். பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த ஓனாய்கள்ட இருந்து இருக்கிறதுக்கு பழகிக்கிறோம்.
1: நன்றிமா. ஹலோ ஹலோ,
2: அன்பு அறிவிப்பாளர் திருமதி செல்வி அவர்கள், திருமதி செல்வி தானம்மா?
1: சுகவணேஸ்வரி சார்.
2: சாரி சாரி, சுகவணேஸ்வரி. அன்பான நல்வாழ்த்துக்கள்.
1: சரிங்க சார், வாழ்த்துக்கள் சார்.
2: தினம் தினம் ஒரு புதுமையான தகவல் கொண்டு வருகிறோம். குடும்ப சம்பந்தமாக, ஒழுக்கத்தின் சம்பந்தமாக, அறிவுரை சம்பந்தமாக, இது பற்றி எடுத்து சொல்லணும்னா ஒரு அருமையான தலைப்பு இது. ஒவ்வொரு அந்த ஒழுக்கமான செயல்களும் மனிதனுக்கு அந்த ஏதாவது கெட்ட எண்ணங்களை விட்டு நம்ம வெளியே வர வேண்டியிருந்தா உங்களுடைய குறிக்கோள் இல்லையா?
1: ஆமாங்க சார்.
2: அப்போ ஆடு நினைதேன்ட்டு ஓனாய் அழுதுதான். இன்னொரு பாட்டும் இருக்குமா பரிபாய்த்தியில, இறை தேடும் மனிதனுக்கு இரையாகும் வெள்ளாடி, இதுதான் உலகினில் மனிதனை ஒரு நாளும் நம்பியிடாதே அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால பாட்டுக்கள் பல உண்டு, ஆனால் நாம் பாதையில் எப்படி நடக்க வேண்டும் தான் இந்த பழமொழி.
1: பழமொழி ஆமா
2: ஆமா, இதுதான் நம்மளுடைய குறிக்கோளை தவிர நம்முடைய சுயரூபம் எங்க தெரியும்? ஆடு நனைதே என்று மாற்றம். அதாவது ஒரு ஒரு பாட்டு நற்றையில பார்த்து பொறாமைப்பட வேண்டியது. இவனுக்கு ஏண்டா இவனுக்கு இது அப்படின்ட்டு ஏங்க நானும் சொல்றேன். சரி, ஒருவருடைய ஒழுக்கம் தவறி நடந்தான்னா அவனை திருத்த வேண்டிய அவசியம். ஒழுக்கம் தவறி நடந்தா வேற ஏதாவது குடும்பத்துல தவறி நடந்தால் அதை அறிவுரை சொல்ல வேண்டியதுதான் கடமை. அதை விட்டுட்டு வந்து பழமொழி சொல்லி அவனை அவனை திருத்தான் வழி பார்க்கணும் தவிர அவனை மேன்மேலும் ஊக்கப்படுத்த அந்த வழிக்கு வந்து நயவஞ்சகம் மனசுல வச்சு அந்த நரி செய்யுதுன்னா அது பாவம் அறியாத வாயில்லா பூச்சி, இதுவும் வாயில்ல அதுவும் வாயில்ல, அதுக்கு வேண்டியது ஆட்டினுடைய கறி. அப்போ அது ஒண்ணும் தெரியாது அப்பாவி. அதனால இது என்ன உணர்த்துது? நாம தான் ஜாக்கிரதை ஒதுங்கி போகணும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சரி நம்ம வந்து நம்ம செயல்களை நம்ம தான் திருத்திக்கணும். அறிவு சார்ந்த விஷயத்தை தான் நம்ம செய்யணும். அறிவு இல்லாத விஷயத்தை நம்ம செஞ்சா நம்ம தான்
1: அடையணும்.
2: தெரிந்தே வந்து நம்ம பள்ளத்துல காலை வச்சோம்னா அதுக்கு யாரு என்ன செய்ய முடியும்? அந்த வழியா போகாதப்பா அந்த வழி தவறுன்னு சொன்னா இதெல்லாம் அந்த வழியா தான் போக அப்படின்னா யாரும் எதுவும் செய்ய முடியாம. குறை கூறுவது சுலபம்மா, அந்த குறையை நிவர்த்தி செய்ததுதான் அவங்களுடையது. சரி அப்படியே குறை சொல்லலாம், இப்படி செய்றீங்க அது தவறு அப்படின்னும் போது திருத்தி கொள்வதுதான் முறை. உனக்கு என்ன, நீ என்ன கேக்குறது, நான் அப்படிதான் போவேன் அப்படின்னா
1: ஒன்னும் செய்ய முடியாது.
2: தந்தை என்ன சொல்றாரு, ஒரு நல்ல ஒழுக்கமான பிள்ளையாவப்பா, உன்னை தெற்று ஆளாக்குன்னு இதுதானா நீ செய்ய

0: வேண்டிய கடமைன்னு கேட்கும்போது
1: எல்லாம்
0: உங்க காலம் அதெல்லாம் உன் காலம் வேற என் காலம் வேற எப்படி காலம் வேற ஆயிடும். உன் தந்தை சொல்றாரு எதுக்கு சொல்றாரு பிள்ளை நல்லா இருக்குன்ட்டு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு போலாமா?
1: சரிங்க,
0: மத்த நேயர்கள் எப்படி சொல்றாங்கன்னு
1: பாக்கலாம் சார்.
0: ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புக்கு ஒரு அருமையான கருத்துக்கள் தான்.
1: சரிங்க,
0: வாயால பேசுறது பேசு கிடையாது, செயல்முறையில அந்த அழுக்க எடுங்க முறையில் அதுதான் முக்கியமான செயல்.
1: நன்றி சார், நன்றி சார். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க சார்.
2: எம் ராஜு,
1: சொல்லுங்க சார்.
2: ஆடி நடங்க தலைப்புலாம் நல்ல தலைப்பு
1: தான்.
2: எங்க ஊர்ல 650 ஏக்கர்ல கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஏரியா காடு இருக்கு. அதெல்லாம் நானு மாடு மேய்ச்சி
1: இருக்கிறேன்.
2: ஓனாயின்றது பெருநரி, நரி வேற பெருநரி வேற. ஆடு நனியுதுன்னா அது தோல் உறுதி ஆயிடும், அதுக்கு கடிச்சு இழுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு தான்
1: ஆடர் தேவை.
2: அது பழமொழி, நல்ல பழமொழி தான் அது. அனுபவம், அந்த குள்ள நரி குட்டிங்கள தான் தூக்கம், அந்த பெருநரி பெரிய ஆட்ட அடிக்க வேட்டையாடும்.
1: ஓ சரிங்க சார்.
2: ஆடு மேய்க்கிறோம், ஏமாந்தா குட்டிய தூக்கி மூடும் குள்ள நரிய, பெருநரி ஆட்டை தூக்கி மூடும் ஈத்து மூடும். இன்னைக்கு அது 1000 ரூபாய் விற்கிது கிலோ, அதால இன்னைக்கு உஷாரா மேய்க்கிறாங்க அந்த ஆடுலாம்.
1: அப்படிங்களா? ஆமா ஆமா சார்.
2: முயலுக்கு வந்து 3 வருஷம் ஆயுள், ஆமைக்கு வந்து 300 வருஷம் ஆயுள். காட்டுல பந்தி அந்த நாள்ல நாம படிச்சு இருக்கிறோம் பள்ளிக்கூடத்துல, 1வது 2வதுலயே 3வதுலயே வந்தது பாடம். ஆமைக்கு மட்டும் ஏன் 300 வருஷம், முயலுக்கு 3 வருஷம்?
1: பழமொழிதான் சார், கண்டிப்பா இது ஒரு நல்ல பழமொழி, எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பழமொழி தான்.
2: முயல் இருக்குதே அது தண்ணியா குடிக்காது, அது வந்து அந்த பனி தண்ணி மட்டும்தான் குடிக்கிறது, நல்ல பசுமையான பில்லை மட்டும்தான் மேயும். அதுக்கு வந்து ஒரு பழமொழி கூட உண்டு, அது மாதிரி இருக்குது. அது இப்ப சாத்தியப்படுமா படாதா தெரியல.
1: சரி சரி,
2: எவ்வளோ இருக்குது காட்டுல ஜீவராசிகளுக்கு அனைத்துக்குமே ஒரு ஒரு பழமொழி இருக்குது.
1: சரிங்க சார்,
2: அது வரும் நேரத்தில் சொல்லலாம், அடுத்து உங்களுக்கு வழி விடலாம். நல்லது மகிழ்ச்சி.
1: நன்றி சார், நன்றி உங்க கருத்துக்கு. நீங்களும் என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275-2240 மற்றொரு எண் 2275-2550. ஆடு நனைகிறதே ஓநாய் அழுததாம் என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல்
3: நீங்கள் பகிரலாம். ஆம் நேயர்களே, வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து பேசுவாங்க. தேவையில்லாத சில பேர் முகமே அறிய, அதாவது நல்ல நண்பர்களோ இல்லை உறவினர்களோ இல்லை மற்ற நமக்கு உரியவர்கள் வந்து பேசி நம்மளுடைய கவலைகளுக்கு மருந்தாகவோ இல்லை ஆறுதலான வார்த்தைகளையோ சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கலாம், கேட்கலாம். திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு 10வகுப்பு மாணவரோ மாணவியோ இல்லை 12வகுப்பு மாணவர்களோ இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இருப்பாங்க. திடீர்னு நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை ஒரு 10 பொழுதுகள் தான் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட திடீர்னு வந்து ஒரு நமக்கு தேவையான ஒரு ஆறுதல் வார்த்தைகளோ பேச்சுகளோ கொடுக்குறப்போ நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக, இவங்க ஏன் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஏதோ ஒரு ஆதாயம் தேடி தான் நம்மக்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கப்போ அவங்க வந்து நமக்கு கனிவான வார்த்தைகளை கொடுக்குறப்போ அவங்க அப்படியே நல்லவங்க அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிடவும் கூடாது. அதாவது யாருமே நம்பவும் கூடாது, நம்பாவும் இருக்கவும் கூடாது. அதுக்காக வந்து நமக்கு யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்கணும். ஏன்னா நமக்கு தெரியாதவர்கள் வந்து சொல்கிறப்போ நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும், முன் யோசனை கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நிகழ்ச்சியில் வரும் நேயர், ஹலோ. ஹலோ,
4: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
4: திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேசன் பேசுற.
3: ஆ, சொல்லுங்க சார்.
4: நல்ல ஒரு யதார்த்தமான தலைப்பு. இன்னைக்கு இருக்கிற மனிதனோட இன்னைக்கு இருக்கிற மனிதன்ங்கிறது சொல்லலாம், இருந்தாலும் மனிதரோட ஆழ்மன மிக அந்த நிலையை வந்து இன்னைக்கு எல்லாம் வெளிச்சம் போட்டு எடுத்து காமிச்சு அதுலேருந்து அவர்களை வந்து தன்னை மாற்றி நல்ல நெறிக்கு வரத்துக்கு உண்டான தலைப்பாக கொண்டாந்து
3: கொண்டிருக்கீங்க சார். கண்டிப்பாக.
4: ஆடு நினைந்தால் ஓனாய் எழுகுது அப்படின்னா, அது என்னன்னா ஒரு மனிதனோடு மனம் ஆழ் மனதுக்குள்ள இருக்கிற அறமற்ற உள்நோக்கங்கள் அது யாருக்கும் தெரியாது. அது மாதிரி நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும், இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது, இருக்கோன்னு
3: எண்ணி சேர்த்து நல்லது
4: இருக்கோன்னு எண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா தனக்கான சாதகமான செயல்களை மட்டும் நாம நமக்கு தேவையான சுயநல போக்குள்ளே வாழ்க்கையை நகர்த்தணுங்கிற எண்ணம் இயற்கையை அமைஞ்சிருக்கிறது பொதுவா இறைவனோட படைப்புல. அந்த படைப்பின் சார்ந்து இருக்கிற ஒரு சூழலை வந்து ஒரு ஓமையா எடுத்து காமிக்கிறீங்க ஒரு பழமொழியின் மேல். அந்த பழமொழி வந்து சுட்டி காமிக்கப்பட்ட பழமொழி. இப்ப ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுகுதுன்னு என்ன அர்த்தம், அதோட குணம் என்ன, அந்த ஆட்டோட குணம் என்ன, இது நினைதுன்னு அது ஏன் வருத்தப்படணும்னாக்க தெரியுது. தனக்கான சுயநல காரியத்துல நம்ம வென்றெடுத்துக்க கூடிய நிலையில அந்த ஓனாயோட எண்ணம் அவ்வளவுதான். அது அவர் ஆட்டப்பட்டி பரிதாபப்படணும்னாக்க ரொம்ப பரிதாபப்பட்டு நினைதுன்னு இதை பாதுகாப்பா நினையாம பாத்துக்க போனா என்ன சொல்லும், அந்த ஓனாயை தனக்கு இரையாக்கிக்கும். சொன்னாங்க ஒரு பெண்ணோட நிலையை பத்தி சொன்னாங்க, அது பொதுவான ஒரு ஒரு வகையான புரிதலா இருந்தால் கூட இந்த நீங்க கொடுத்திருக்கிற இந்த பொருளோமை பாத்தீங்கன்னாக்க எல்லா நிலைக்குமே இது பொருந்தும்.
3: எல்லா
4: வயதினருக்கும் எல்லா காலத்திற்கும் எல்லா விடயங்களுக்குமே இது பொருந்தக்கூடிய காரணம் என்னன்னா சுயநல சிந்தனையால எல்லாமே எனக்கு தான் வேணும் நம்ம எடுத்துக்க கூடிய மனபாகம் நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஜாஸ்தியில என்ன பண்றா, ஒருத்தரை வந்து ஒருத்தர்ட்ட இருந்து ஒரு பொருளை அபகரிக்கிறதுக்கோ அந்த பொருள் வச்சிருக்கிறவர் அபகரிக்கிறதுக்கோ நமக்கு எண்ணங்கள் மேலோங்கி வர்றதுனால அவர் மேல பரிதாபம் காட்டி அவரை நம்ப வசப்படுத்தி அவர்கிட்ட இருந்து இருக்கிற பொருளையும் அவர்கிட்ட உண்டான உடமையும் நாம நமக்கு நமக்குள்ள அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த ஓனாய் நடக்கிற மாதிரி மனிதன் நடந்துட்டு இருக்கான். எவ்வளவோ விளம்பரங்கள் பாக்குறோம் சராசரி, இந்த ஒரு காலத்துல எல்லாம் ஆசை விளம்பரம் காட்டி பொருள்களை விற்கிறதுக்கு உண்டான நிலையில கொண்டு வரக்கூடிய அந்த செயல்கள், அப்புறம் சராசரி மனித வாழ்க்கையில வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய

0: இந்த மதுங்கிற ஒரு நிலையில போய் மக்கள் மூழ்கி கிடக்கிற இந்த நிலையில இருந்து அந்த மதுவை இன்னொருத்தன்ட்டு பருகி குடிக்கணுங்கிறதுக்காக அவனை வந்து ஆசை வார்த்தை காமிட்டி அவனை தன்னோட வலைக்குள்ள இழுத்து அவனையும் கெடுத்து தானும் அந்த கெட்ட செயல பங்கீடு வருது. அதே மாதிரி அடுத்தது சகோதரி சொன்ன மாதிரி பெண்களுக்கு உண்டான நிலையை பார்த்து அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கேட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த பொருளை எடுத்துக்கிறது. அப்புறம் இன்னைக்கு பண சேமிப்புங்கிற நிலையில வந்து எத்தனையோ நம்ம பாக்குறோம், தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களையும் விசாரிக்கிறோம். பார்த்தாக்க நம்பி ஒரு ஒரு ஒரு ஒரு நிறுவனத்திட்ட பணத்தை ஒப்படைச்சிட்டு அந்த அந்த நிறுவனத்தை கிடைக்காம சட்ட ஒழுங்குக்கு போற சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். அப்ப அந்த நிறுவனக்காரங்க என்ன பண்றாங்க, இது மாதிரி ஓனாய் மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு ஆசை வார்த்தைகளை காட்டி இப்ப அதை பாதுகாப்பு படுத்துறேங்கிற மாதிரி வச்சு அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை அபகரிக்கிறது. இந்த மாதிரி முறையற்ற செயல்கள் இந்த சமுதாயத்துல மேலோங்கி வருது. இதுல இருந்து விழிப்புணர்வா இன்னைக்கு மக்கள் இருக்கணுங்கிறத பாண்டிச்சேரி இணைய வானொலி முதன்மை வானொலி வந்து ஒரு தலைப்பின் மூலியமா எங்களுக்கு விளக்கு.
1: கண்டிப்பா சார்.
0: அதே சமயத்துல மனிதனோட மனநிலை இவ்வாறுதான் இந்த சமுதாயத்துல இருக்கு, இதுலயும் நீங்க கொஞ்சம் சூதடிப்பா இருக்கணுங்கிறதையும் எடுத்து சொல்லுது. அதனால மனிதன் இந்த நேரத்துல என்ன பண்ணணும், வள்ளுவன் சொன்ன மாதிரி அற ஒழுக்க மேன்மையில மனிதன் வாழ முற்பட்டால் மட்டும்தாம சமுதாயத்துல சீர்திருத்தங்கள் சிறப்பா இருக்கும். அந்த வகையில வந்து மக்கள் ஒன்று தொட்டு இதே சிந்தனைகள்தான் மக்கள் வாழ்றாங்க. அது காரணம் பேராசை, ஆசை வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு எண்ணத்துக்குள்ள இருக்கிற ஆசையா இருந்தா சிறப்பா இருக்கும். அதே பேராசையா மாறிட்டாக்க அந்த பேராசை நிகழ்வு இந்த ஓனாயோட நிலையில தான் அந்த வாழ்வு அதுவா. அதுக்குதான் வள்ளுவன் சொல்றாரு, அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா அப்படிங்கிற. அதனால கல்வியாலையும் திறமையாலும் ஒருத்தர் மேம்பட்டு இருந்தால் கூட அந்த பேராசைங்கிறது ஒரு மணி துளிக்குள்ள அவனோட எண்ணத்தை மாத்திரும்,
1: அதனால
0: பாதைக்கு கொண்டு போயிடும். அதனால அந்த பேராசைக்கு அஞ்சு நடக்கிறது மனிதனோட அறமான கடமைன்னு சொல்லி வலியுறுத்துறாரு.
1: நன்றி சார்.
0: அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா அப்படின்னு சொல்லி அந்த அவா அறுத்தலுக்கு உண்டான நிலையை வந்து வள்ளுவன் சொல்றாரு. அதனால மனிதன் வந்து அற நெறி வாழ்க்கையில வாழணும், ஒழுக்கம் என்ற மேன்மையை கடைபிடிக்கணும், நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் மனிதர்களுக்கு எங்கெங்க இந்த மாதிரி வானொலி மூலியமா கிடைக்குதோ அதை பெற்று தனி மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் போது அற ஒழுக்க சிந்தனையில வாழும் பொழுது வள்ளுவன் வழி நடக்கும் பொழுது சமுதாயம் மேலும்ங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்று
1: நன்றி சார். நன்றி. ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார்.
2: ஆடு நலைகிறேன் ஓனாய்
1: மேடம். ஆமாங்க சார்.
2: வழக்கமா வந்து ஓனாய் வந்து ஆடுகளை சாப்பிடும், அந்த சாப்பிடறதா நலைகிறேன் பரிதாபப்படும். அந்த கதை தான் மனித வாழ்க்கைக்கும் ஒத்து போகும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய நிலைகள் அடுத்தவர்களிடம் இவளை பற்றி வந்து நல்லதா சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் நல்லவா நம்ம தேவையில்லா அப்படின்னு ஒரு பாசாங்க காட்டுவாங்க. பாசாங்க காட்டிட்டு ஆனா நமக்கு ஆனா கெடுதல மறைமுகமா குடி தோன்ற மாதிரி தோண்டி
1: விட்டுருவாங்க.
2: அதுதான் தானே ஆள் நினைக்கிறது ஓனாய் அழைகிறது. வெளியில நல்ல மாதிரி கண்டிக்கிடுவாங்க, உள்ளால குடி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. மறைமுகமா என்ன செய்யணுமோ எங்க ஆப்பு வைக்கணுமோ வச்சிருவாங்க. அதுக்காகதான் இருந்தாலும் ஆள் நினைக்கிறது ஓனாய் அழைகிறது.
1: அதாவது கோவப்பட்டு பேசுறவங்களை கூட நம்பிடலாம், ரொம்ப தேனு ஒழுக பேசுறவங்கள நம்ப நம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் அவங்க கிட்ட இல்லைங்களா சார். நன்றி சார். ஆம் நேயர்களே, இந்த பழமொழியின் வாழ்க்கை தத்துவம் அதாவது அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நேயர்கள் வராங்க அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடரலாம். ஹலோ,
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது என் வீட்டில் வந்து வீட்டை விட்டு தள்ளி ஒரு வீட்டு தோட்டம்
1: வச்சிருக்கேன்.
3: எல்லா மரங்களும் வச்சிருக்கேன், அதுல வந்து மாதுளை கருவேப்பிலை கொய்யா எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என் வீட்டு கீழ் பக்கம் காமௌண்ட் சுவர் இருக்கு, அதுக்கு பிறகு அவர் வீடு இருக்கு. அது பக்கத்து வீடா இருந்தாலும் என் மேல அவர் கர்த்தனை எல்லாம் கிடையாது, ஆனா எதுவுமே கண்டுகிட மாட்டாரு. ஆனா என் வீட்டுல கருவேப்பிலை பறிச்சுக்கிடுவாரு, மாதுளை எடுத்துக்குவாரு, எல்லா பழங்களுமே எடுத்துக்கிடுவாரு. என் வீட்டுல அதே சைடுல பாத்தீங்கன்னா ஒரு புங்க மரமும் ஒரு வேப்ப மரமும் அதான் வளர்ந்துருக்குன்னா நான் வைக்கல, அது அதான் வளர்ந்துருக்கு. ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா இப்ப இடையில போனோம், அவரு பத்து நாளைக்கு முன்னாடி என் காலில தற்செயலா ஒரு சின்ன அடிபட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தாரு. என்னடா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, மழை வரலான்னு எட்டி பார்த்தா வரல சரின்னு பார்த்தா ரொம்ப கர்த்தனையா இருக்காருன்னு எனக்கே ஒரு யோசனை வந்தது. பிறகு பார்த்தா சொல்லுதாரு, அடுத்த வாரம் பார்க்கும்போது

0: அந்த ஒரு புங்க மரமும் ஒரு வேம்பும் வளர்ந்துருக்கு, அதை வெட்டிருங்க அப்படின்னு.
1: ஓ,
0: வேம்புன்னு கேட்டா உங்களுக்கு வாஸ்துபடி அது சரியில்லை, அதான் அடிபட்டுடுது.
1: ஓஹோ, அது அடிபட்டு
0: ஆடை நினைதுன்னு ஓனா எழுத கதையா எனக்கு அப்பதான் அந்த பழமொழி ஞாபகம்.
1: சரியான பழமொழி உங்களுக்கு தான் இந்த பழமொழி நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க.
0: திடீர்னு இப்படி ஒரு ஆடை இது பண்ணும்போது யோசனை பண்ண வேண்டியது இருக்கலாம்.
1: ஆமா சார்,
0: உண்மையிலே அதை இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டுங்க. நல்ல ஒரு தலைப்பு, நன்றி. வாழ்த்து.
1: நன்றி சார், நன்றி. ஹலோ,
2: வணக்கம்மா.
1: ஆ, வணக்கம் சார்.
2: வணக்கம்மா. வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா. நான் அரியலூர் மாவட்டம் வரியங்கவல் என்ன கொலஞ்சநாதன்.
1: ஆ, சொல்லுங்க சார்.
2: அது கவியேசர் கண்ணதாசனுடைய இந்த நாள்ல அவர் சொன்ன பாட்டு தான் ஒண்ணு ஞாபகம் வரும் எனக்கு.
1: ஆ, சொல்லுங்க சார்.
2: அதாவது சோத்து பா இது பானையிலே சோறு இருந்தால் பூனை பூனைகளோட சொந்தமடான்னு சொல்லி ஒரு வரி வரும். அது இந்த எதுக்கு சொல்றேன், நீங்க கொடுத்த தலைப்புக்கு நம்மள்ட காசு பூனை இருக்குன்னு வச்சிங்களா, அவர் சொந்தக்காரனே இருக்க மாட்டான், என்ன ஊர்னே தெரியாம யாருனே தெரியாதா. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் எனக்கு குழந்தை வந்து எனக்கு மாமா மச்சாப்பா இல்லைங்களா.
1: ஆமா, ஆமா சார்.
2: ஆனா பணமே இல்லைன்னு அவரு
1: சொந்தமாவே சொந்தமாவே இருந்தாலுமே யாருன்னு தெரியாத மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா.
2: அவ யாரும் தெரியாது சொல்லுவாங்க. அதே பணம்
1: வந்துச்சுன்னா
2: ஐயோ அவரா, அவர் வந்து எனக்கு அந்த ஒண்ணு விட்டு சித்தப்பா ரெண்டா விட்டு சித்தப்பா மாமா
1: ஏதோ ஒரு
2: சொல்லி. ஆமா, முறைகள் கொண்டாடுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ இந்த தலைப்பு நீ கொடுத்தது சொல்றேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒரு தன்னுடைய சூழ்நிலைக்காக காரியம் வேணும்னா இந்த மாதிரி தலைப்புக்காக ஒட்டி வருவாங்க. இல்லைன்னு வச்சுங்களா, அவன் யாரோ நான் யாரும் போவாங்க. மனித நியமத்துல இந்த மாதிரி எத்தையுமே கிடையாது. அந்த காலத்துல பாருங்க, ஒரு கல்யாணமா இருந்தாலும் ஒரு கெட்டகாரியமா இருந்தாலும் ஒரு சிவன்ல ஒரு சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணோட அந்த தெருவே பாத்தீங்கன்னா அந்த ஊரே கோலாகலமா அந்த அக்கம் பக்கம் அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க இறந்தாலும் சரி, ஒரு பெரிய கல்யாணம் நடந்தாலும்
1: சரிதான்,
2: அப்படியே ஒரு நூத்துல ஒரு ஆண் அப்படியே வர்றாங்க. நீ நல்லா இருக்கே, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஹாய் போட்டுட்டு அப்படியே போகக்கூடிய ஒரு காலமா இருக்கு. இந்த காலம் திரும்பி அந்த பழைய காலங்கள் எப்ப வருமா எப்படி வாழ்வார்களோ தெரியாது. அதனால மனிதர்கள் மனிதனாக அனைவருமே தன்னுடைய எதிர்பார்ப்பு இல்லாம இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பு. நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய நேயர்கள் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பழமொழிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, நம்முடைய முகத்திற்கு முன்னால் மிகவும் அன்பாக நடிப்பார்கள், நமக்கு ஆபத்து வரும்போது அல்லது நாம் கஷ்டப்படும் போது நம் மீது பரிதாபம் காட்டுவது போல பாசாங்கும் செய்வாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் வந்து நம்முடைய அழிவையோ அல்லது நமக்கு வரக்கூடிய இழப்பையோ எதிர்பார்த்து மறைமுகமாக மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கு இல்லைங்களா, இருப்பாங்க. அத்தகையவர்களின் போலித்தனமான அன்பையும் வஞ்சகத்தனமான தந்திரத்தையும் உணர்த்துவது தான் இந்த பழமொழிக்கான அர்த்தம். அது மாதிரி நம்மளும் வந்து ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப எல்லோரும் யார் எப்படி அப்படின்றத நம்ம யார் மனசுலையும் பூந்து நம்ம பார்க்கவே முடியாது இல்லைங்களா. நமக்கு முன்னாடி நிற்கிறவங்களும் எந்த மனசோடு நம்மக்கிட்ட நெருங்குறாங்க, எந்த எண்ணத்தோடு நெருங்குறாங்க அப்படின்றதும் நமக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல, தெரியவும் முடியாது. நமக்கு அன்பானவர்களையும் இப்போ வந்து நம்ம வந்து இவங்க நமக்கு நெருங்கினவங்க தானா, நமக்கு தேவையானவங்க தானா, ஒரு நண்பரையே சந்தேகப்படும் அளவுக்கு கூட இருக்குது இப்போ காலகட்டத்தில். அப்படி தான் போயிட்டுருக்குது. அது அப்போயுமே இருந்தது, இப்போயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்கிறப்போ தான் நமக்கு அது வந்து எந்த அளவுக்கு வலியை கொடுக்கும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா. இது வந்து ஆடு நினைக்கிறதே ஓனாக எழுதுதான் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம 75% 80% பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒவ்வொரு தருணத்துலேயுமே நடந்திருக்கும், சில பேருக்கு நடந்திருக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து அனுபவிச்சு தான் இந்த மாதிரி ஒரு பழமொழிகள்லாம் வந்தும் இருக்குது. அது மாதிரி சிறு பிள்ளைகளும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ஒவ்வொருத்தவங்களையும் அணுகும்போது சரியான பாதையில் அணுகிறோமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஒரு பெரியவங்க கிட்டேயோ ஆலோசனை பண்ணணும். எதுவுமே யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நடந்துக்கக்கூடாது. ஏன்னா தவறு யார், தவறானவங்க யார், சரியானவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியலன்னா கேட்கணும். வீட்டில் இருக்கிறவங்க தான் நமக்கு முக்கியமானவர்களாக இருப்பாங்க. நமக்கு யார் முக்கியமோ அவங்க தான் நமக்கு வந்து நன்மையை புகுத்துறவங்களாக இருப்பாங்க. அதனால் வந்து அதெல்லாம் நம்ம மனதில் கருதி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையை வந்து பழகிக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு தருணத்துலையும் தவறான ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம போயிடக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப சாமர்த்தியமாக சாதுரியமாக நம்ம வந்து கடந்து போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சரியாக முறையாக வாழ முடியும். இப்பொழுது ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

பேச அழைக்கலாம். 2 2 7 5 2 4 0 மற்றொரு எண் 2 2 7 5 2 5 0 என்ற தொலைபேசி எண்ணில் உங்களின் மேலான கருத்துக்களை என்னோடு பகிரலாம். இனி மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: ஆம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் ஆடும் ஓனாயும் நண்பர்கள் அல்ல, அவரவர் துக்கங்களின் பங்கு பற்றி கொள்ள. ஓனாய்க்கு ஆடு சாப்பிட கிடைத்தால் சந்தோஷம், அது நனைந்தால் என்ன, வெயிலில் நின்றால் என்ன. ஓனாய்க்கு தேவை மாமிசம்தான். எனவே ஓனாய் அழுதால் அது பாசம் அல்ல, வெறும் பாசாங்கு. ஆட்டை அடித்து சாப்பிடும் குணம் கொண்ட ஓனாய் ஏன் எதற்காக அதற்காக அழ வேண்டும்? சிந்திக்க வேண்டும். தந்திரத்திற்கு ஏமாந்துவிடக்கூடாது. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நேயர் நேரம் சந்திக்கலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
1: உழைப்பவர் அரங்கம்.

0: அரிசி வகைகளில் கஞ்சி, நவதானிய சுண்டல், சாலட்ஸ் மற்றும் மூலிகை சூப்கள் விற்கும். லாஸ்பேட்டை பி நிஷாராணி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களே.
2: புதுச்சேரியில இருந்து லாஸ்பட்டி ஏரியால இருந்து வந்திருக்கோம்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கோம் சார்.
1: எங்க படிச்சீங்க?
2: நான் வந்து மதுரையில படிச்சிருக்கோம். நாகமலை புதுக்கோட்டை.
1: பிறந்தது
2: மதுரை. மேரேஜ் ஆனது மதுரையில. சோ இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். 1 இயர்ல
1: புதுச்சேரிக்கு வந்துட்டீங்க.
2: 25 இயர்ஸ் ஆகுது.
1: என்ன தொழில் பண்ணி வரீங்க?
2: சாலட் ஷாப்ஸ் வச்சிருக்கோம். சாலட், சூப்ஸ், கஞ்சி இந்த மாதிரி ஐட்டம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். கஞ்சி வந்து கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, 60 குருவை.

0: வெள்ளிப்பம்பு சம்பா மாப்பிள சம்பா இதெல்லாம் இருக்கு.
1: பாரம்பரிய அரிசி வகைகள்ல பண்றோம்.
0: இந்த சாலட்ஸ் சொன்னீங்க, அதுல என்னென்ன வகைகள் எல்லாம் பண்றீங்க?
1: சாலட்ஸ்ல வந்து ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ், ஏபிசி சாலட்ஸ் பண்றோம் சார், அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி சாலட்ஸ். ஸோ நாலு வெரைட்டிஸ் தான் பண்றோம். ஜூசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஜூசஸ், கருவேப்பிள்ளை, நெல்லிக்கனி, அப்புறம் வெண்பூசணி, செம்பருத்தி, கீழாநல்லி, துத்தி, மணத்தக்காளி, ஏபிசி ஜூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பண்றோம் சார்.
0: சுண்டல் ஏதாவது பண்றீங்களா?
1: சுண்டல், நவதானிய சுண்டல், வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, வெள்ளக்கடலை, கான், அந்த மாதிரி வெரைட்டிஸ்ல பண்றோம்.
0: ஒரு பெரிய அளவுல தான் நீங்க பண்றீங்க
1: இதெல்லாம். ஆமா சார், லாஸ்ட் பட் எலிபட் கிரவுண்ட்ல ஏர்போர்ட் சைடுல ஸ்டால் மாதிரி வச்சிருக்கோம் சார். மார்னிங் மட்டும் 7 to 9:30 வரை நம்மளோட ஷாப் வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு 2 இயர்ஸ் ஆகுது இது பண்ணி.
0: வேற ஏதாவது தொழில நீங்க செஞ்சிருக்கலாம், ஏன் இதை தேர்ந்தெடுத்தீங்க?
1: மத்தவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம். மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகணும்னு ரீச் பண்ணணும்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ல வந்து சின்ன லெவல்ல பண்ற நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டாங்க. சோ அத பார்த்தனே இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் நல்லா டெவலப் பண்ணி பண்ணனும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. சோ இத வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணோம் சார். இப்போ எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கறாங்க, மனசுக்கு திருப்தியான ஒரு தொழில. யூத்ஸ் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பண்ணாங்கனா இது பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் கிரியேட் ஆகும் சார்.
0: சாலட்ஸ், கஞ்சி, சுண்டல், ஜூஸ் இதெல்லாம் பண்றீங்க, இது வந்து மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. காரணம் என்ன?
1: கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கனா எல்லாருமே ஹெல்த்ல ரொம்பவே வந்து கேர் எடுக்கிறாங்க. வீட்டுல வந்து எல்லாரும் எல்லா விஷயங்களையும் ஒரே டைம்ல செய்ய முடியாது. சோ நம்மள மாதிரி பண்றப்போ வந்து அவங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. சோ அதனாலவே ரொம்ப விரும்புறாங்க. சின்ன குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடற ஒரு விஷயமா இருக்கு. இதுல வந்து எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மல் வீட்டுல நம்ம எப்படி பண்றோமோ அதே செய்முறையில தான் செஞ்சு கொடுக்கறேன்.
0: எல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்தது.
1: ஊட்டச்சத்து நிறைஞ்சது, புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இதுல இருக்கு சார். முதியோர்கள் இவங்க வந்து ரொம்ப விரும்பி இதை எடுத்துக்கிறாங்க. குழந்தைகளும் வந்து கஞ்சி கூட அவங்க ஆர்வமா கேட்டே வாங்கி சாப்பிடுறாங்க. தாகுராஜ் காலேஜ்க்கு முன்னாடி ஜட்ஜ் குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல ஹெலிபாட் கிரவுண்ட் அந்த என்ட்ரன்ஸ்லயே முன்னாடியே வச்சிருக்கோம் சார். எங்களோடது வந்து ஸ்டால் மாதிரி டைப்ல தான் வச்சிருக்கோம்.
0: அது ஈவினிங் பண்ணலாம்ல?
1: இப்ப பிரைவேட்ல ஒர்க்ல இருக்கிறதுனால பண்ண முடியல. பட் வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்க ஷாப் வந்து வேற வேற இதுல நாங்க போட ஆரம்பிக்கிறோம் சார்.
0: பார்ட் டைம் பண்ணோம், இதுல அவ்வளவு வருமானம் கிடைக்கலன்றீங்களா?
1: இல்ல சார், இதுல நல்லாவே growth இருக்கு.
0: அங்க எல்லாம் வாக்கிங் வரவங்க மட்டும் தான் வாங்குவாங்களா?
1: இல்ல சார், நிறைய பாத்தீங்கன்னா வெளியில இருந்தே இதுக்காகவே கண்டிப்பா வந்தே வாங்கிட்டு போறாங்க. 2 இயர்ஸ் ஆனனால கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருச்சு. சோ டெவலப் பண்ணிருக்கோம்.
0: கண்டினியூவா பண்றீங்க?
1: ஆமா சார்.
0: இந்த காலத்துலயும் அது மழை காலம் வரும்,
1: முடிஞ்ச அளவு கண்டிப்பா ஸ்டால் போடுறோம் சார். ரொம்ப முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் தான் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். மரத்தடியில தான் நிக்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப இடி மின்னல் அந்த மாதிரி டைம்ல நம்மளால பண்ண முடியாது. மத்த டைம் வந்து கண்டிப்பா போட்டுருவோம் சார்.
0: உங்களுக்கு உதவிகரமா யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்களுக்கு சப்போர்ட்டே வந்து கஸ்டமர்ஸ் தான் சார். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இதை வந்து சொல்ல சொல்ல நாங்க நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்கோம். சோ அவங்க தான் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்ஸ்.
0: தால்ஸ், கஞ்சி, சுண்டல், ஜூஸ் பெரிய வேலை பண்றது. தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி பொறுப்பா பண்ணி அதை எடுத்து வந்து நீ கடையில வச்சு அதை சேல்ஸ் பண்ணணும். இப்படியும் ஆட்கள் தேவைப்படும். யாரெல்லாம் வேலை செய்யறாங்க?
1: இல்ல, இதுல பாத்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சார். எனக்கு 2 பசங்க, நாங்க எல்லாருமே தான் சோ பண்ணிக்குவோம் சார்.
0: என்ன பண்றாங்க?
1: பொண்ணு வந்து பிரைவேட் காலேஜ்ல பிசிஏ படிக்கிறாங்க, பையன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார்.
0: உங்க கணவரும் நீங்கள தான் இந்த தொழில வேலை செய்றீங்க?
1: ஆமா சார்.
0: நல்ல வருமானம் கிடைக்குதா ஒரு நாளைக்கு?
1: ஒரு 30-50% அளவு இதுல வருமானம் இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் பண்ணலாம் இந்த பிசினஸ். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மெயினா வந்து ஒரு திருப்தியான தொழில்னு சொல்லலாம். இப்ப நிறைய பிசினஸ் எல்லாம் இருக்கு, அதை விட இதை சர்வ் பண்றப்ப சோசியல் சர்வீஸா இருக்கு. சொல்றப்பவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: சால்சா இருக்கட்டும், கஞ்சியா இருக்கட்டும், சுண்டலா இருக்கட்டும், ஜூஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சத்துள்ள பானங்கள். எவ்வளவு விலை கொடுக்குறீங்க?
1: சாலட்ஸ் பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ், 50 ரூபீஸ், 60 ரூபீஸ் இந்த கேட்டகரியில தான் கொடுக்குறோம்.
0: குவான்டிட்டி
1: வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இப்ப ஸ்ப்ரவுட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து மெயினா கருப்பு கடலை, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, கான், தென் மாதுளம்பழம் அதில் லைட்டாக ஸ்வீட்னஸ்க்கு போடுறோம் சார். மற்றபடி கேரட், பீட்ரூட், மல்லி, கேபேஜஸ், ஸோ இதெல்லாம் கலந்து மேலே ஸ்பைசிஸ்க்காக மசாலா லைட்டாக இது பண்ணுவோம். அவ்வளோதான். அது வந்து சர்வ் பண்ணுறதே பாக்கு மட்டை, அதில் தான் பண்ணுறோம். ஆமாம், நம்ம நார்மலாக அந்த தெர்மோகோல் அந்த மாதிரி எந்த
0: ஐட்டம்ஸ் பாதிக்கும்.
1: ஸோ அதனால முடிஞ்ச அளவு எங்களால் என்ன பண்ண முடியுமோ ஸோ அதை பார்த்து பண்ணுறோம் சார். அப்புறம் ஃப்ரூட் சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட் பவுலில் மெயினாக வந்து பேசிக் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், பப்பாயா, பைனாப்பிள், வாட்டர்மெலன், கிரேப்ஸ், டிராகன், சப்போட்டா, இப்போ சீசனல்னால மேங்கோ, நாவல் பழம், கிவி, ஸ்ட்ராபெரி.

0: வரி 10-12 வெரைட்டி வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக அதில் வச்சு கொடுக்குறோம். ஸோ எல்லாமே சேர்த்து சாப்பிட்றப்போ வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் இப்போது வந்து ஏபிசி சாலட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட், கேரட், பச்சைப்பயிறு, கார்ன், சன்ஃப்ளவர் சீட், பம்ப்கின் சீட், ஃப்ளெக்ஸீட், சியா சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ், ஸோ ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸு, அப்புறம் பிளாக் கிரேப்ஸ் போடுறோம் சார், அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ். ஸோ இது வந்து ஏபிசியில் ஃபுல்லாகும். தென் ஆப்பிள் ஆட் பண்ணுவோம். மற்றபடி மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து கேபேஜ், குக்கும்பர், இந்த மாதிரி.
1: நீங்கள் சத்தான உணவு கொடுக்குறீங்க, இவ்வளவு வெரைட்டியாக கொடுக்குறது உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் தெரிஞ்சு வாங்குறாங்களா இல்ல ஏதோ நீங்க சுண்டல் கஞ்சி குடுக்குறீங்க அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாங்களா?
0: இல்ல சார், தெரிஞ்சு வாங்குறாங்க. தெரியாதவங்களுக்கு இதோட இது என்னன்னு சொல்லி அவங்களே கஸ்டமர்ஸ்
1: சொல்றீங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, அவங்கள்ட்ட வந்து கஸ்டமர்ஸே நம்மகிட்ட கேட்பாங்க இது என்ன மாதிரி எதுக்காக எடுத்துக்கணும் எல்லாமே கேட்பாங்க. ஸோ நம்மளும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுக்குறோம்.

0: நல்லா சாப்பிட்டு நல்லா சத்தா
1: கரெக்ட்,
0: இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அந்த மோட்டிவேட நீங்க பண்றீங்க.
1: கண்டிப்பா சார்.
0: அதனால உங்ககிட்ட அந்த பொருட்கள் வந்து ஒரு நல்ல அமோக வரவேற்பு தான் மக்களுடைய இருக்கும்.
1: கண்டிப்பா சார். நாங்க ஸ்டார்ட் அப்லயே பாத்தீங்கன்னா நாங்க சின்னதா மொதல் ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் தான் செஞ்சோம். பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டால் டேபிள் எல்லாம் போட்டு பண்ணல, வெறும் டூ வீலர்ஸ்ல மட்டும்தான் வச்சு ஸ்டாப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேவே வந்து 10-20 பேர் கிட்ட வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்ல விஷயமா, நீ விட்டுறாத, அவங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அவங்க வந்து சொல்ல சொல்ல இன்னும் நல்லா பண்ணி இன்னும் நிறைய விஷயம் அவங்களுக்கு சர்வ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணோம். நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் கிடைச்சது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்துக்கு இவ்வளோ வரவேற்பா அப்படிங்கிறது அப்போதான் ரொம்ப ஃபீல் பண்ணோம் சார்.
0: இப்போ நீங்கள் போடுற முதலீடு லாபம் இரட்டிப்பாக கிடைக்குதா?
1: பாதிக்கு பாதி வந்து சார், நல்லாவே லாபம் தான், தாராளமா பண்ணல.
0: ஏன்னா ஒரு சிலர் வாக்கிங்கா போகட்டும் இல்ல வந்து ஒரு சுற்றுலாவுக்கு போனாலும் இது மாதிரி நீங்க பண்ற அந்த சுண்டலா இருக்கட்டும் கஞ்சியா இருக்கட்டும் இதெல்லாம் தேடி போய் குடிப்பாங்க, ஏன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்வு தான் நீங்க இந்த தொழிலை பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம் மேடம். இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, நம்ம கேட்டுட்டு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம்.
1: சந்திரமுகி அந்த படத்துல இருந்து தேவடா தேவடா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ஏன் பிடிக்கும்?
1: ரஜினிகாந்த் ஃபேன், ஓ பிடிக்கும் சார்,
0: நல்லா உற்சாகமா இருக்கும்,
1: கேட்கறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் சார்.

0: நல்ல ஒரு அழகான பாடலை கேட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம் மேடம். பாரம்பரிய அரிசி வகைகளில் கஞ்சி, நவதானிய சுண்டல், சாலட்ஸு, மூலிகை சூப்பு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு அந்த தொழில் பண்ணிட்டு வரீங்க.
1: ஆமாம் சார்.
0: உங்கள் குழந்தைங்க வந்து என்னம்மா இந்த தொழிலெல்லாம் பண்ணுறீங்க, வேறு எதனா பண்ண வேண்டியதானே அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கிறாங்களா?
1: இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ல வந்து இதெல்லாம் எல்லாரும் லைக் பண்ணுவாங்களாமான்னு என் பொண்ணு கேட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டேலே வந்து அவ்வளோ ஒரு விஷயம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னுமே எங்களுக்கும் ஹாப்பி, என் பொண்ணுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து தான் அதை இது பண்ணுறோம் சார். எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க.
0: இதில் வர வருமானத்தை என்ன பண்ணுறீங்க?
1: சேவிங்ஸ்ல கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கோம் சார். இன்னும் கொஞ்சம் அதை எலாபரேட் பண்றதுக்கு திங்ஸ், அதுக்கு நிறைய இப்போ வந்து ஜூசஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு மிக்சி, அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்குறதுக்கு செலவு பண்றோம்.
0: இப்ப ரெண்டு வருஷம் இருந்து பண்ணி வரன்றீங்க. ரெண்டு வருஷம் முன்னாடி நீங்க பண்ண அந்த தேவையான பொருட்கள் இப்ப பண்றதுக்கு ஏதாவது டிஃபரண்ட் இருக்கா?
1: கண்டிப்பாக சார். முதல் ஸ்டார்ட் அப்பில் வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய லெவலில் பண்ணுறதுனால கொஞ்சம் எல்லா ஐட்டம்ஸுமே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு கூட ஆர்டர்ஸ் கேட்குறாங்க. நாங்கள் ஆல்ரெடி மஞ்சள் நீர், அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ் அந்த மாதிரி இதுக்கு சர்வ் பண்ணியிருக்கோம். ஒரு 50-60 அந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்.
0: நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அரசாங்க நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்குது. இப்ப குறிப்பா வந்து விவசாய நலத்துறை சார்பா சமீபத்துல கூட விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. அங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் ஆபீசர்களுக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா வெரைட்டியான சுண்டல், நவதானியங்கள்ல பண்ண கொழுக்கூட்டை எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நமக்கு உற்சாகமா இருக்கு. பரவாயில்லையே, இது மாதிரி நம்ம வெரைட்டியா கொடுக்குறாங்க, உடம்புக்கு நல்லதா கொடுக்குறாங்க அப்படின்னு. அது மாதிரி நீங்க ஆர்டர் எடுத்து பண்றீங்களா?
1: நமக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவோம் சார்.
0: ஹாஸ்பிட்டல்ல இந்த சிறு கடை போட்டு விக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் வருமானம் கூடுதலா கிடைக்கும்.
1: கண்டிப்பா சார், கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவோம் சார்.
0: நீங்க ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் எல்லாம் பண்றீங்களா, இல்ல வந்து கடையில மட்டும் வந்து வாங்குறீங்களா, எப்படி? இன்னும் ஏதாவது விளம்பரம் பண்றீங்களா?
1: ஆன்லைன்ல எதுவுமே பண்ணல சார், நம்மட்ட டைரக்டா வந்து தான் இது பண்றாங்க. போன்ல வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க எங்களுக்கு இத்தனை பேக் வேணும், சில டைம் வந்து ஒரு 10 பிளேட்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது மொத்தமா சொன்னாங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணி வச்சிருவோம் சார். ஒர்க்குக்கு போறப்ப ஹஸ்பண்ட் அவங்க வந்து போய் கொடுத்துட்டு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி இதுல
0: போயிட்டு இருக்கு. சேலட்ஸ் கஞ்சி சுண்டல் ஜூஸ் இதெல்லாம் பண்றீங்களா? அந்த சுவைக்கு என்ன கூட்டுறீங்க? குண்டான பொருட்கள் எல்லாம் எங்க போய் வாங்கிட்டு வரீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். ஆர்கானிக் ஐட்டம்ஸ் வைக்கிற ரைஸ் ஷாப்லயே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம் சார். கடலை, வேர்க்கடலை இதெல்லாமே அந்த மாதிரி இதுல பர்ச்சேஸ் பண்ணிருவோம்.
1: ஹோல்சேல்ல தான் எடுக்கிறோம். பல்கா 1 வீக்குக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு என்ன தேவையோ ஓர பாசிப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ஸோ ஊற வைக்கிறப்போ. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கஞ்சிக்கு அதில் ஆட் பண்ணுறது இஞ்சி பூண்டு சீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் போடுவோம் வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இதுதான் நார்மலாக நம்ம வீட்டில் என்ன மாதிரி பண்ணுறோமோ அந்த இது. வேறதுக்கு தான் டைம் எடுக்கும் சார், நம்ம கிண்டுறது இது வந்து டைம் எடுக்கும். ஸோ இந்த டாப்பிங்ஸ்லாம் இதில் போடுவோம். இதுக்கு வந்து நான் வந்து ஸ்பெஷலாக வந்து சட்னி வச்சு கொடுப்போம் கஞ்சி எல்லாத்துக்குமே, வேர்க்கடலை சட்னி அதில் தான் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்குறோம். முதல்ல நிறைய வெரைட்டிஸ் போட்டோம் பட் இது தான் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நிறைய பேரோட விருப்பம்.
0: கூழு கூட குடிச்சா கூட வெங்காயம் கொடுக்குறாங்க, சட்னி கொடுக்குறாங்க, மிளகாய் கொடுக்குறாங்க, வறுத்த மிளகாய் அதுபோல் நீங்கள்
1: கஞ்சி

0: வந்து வேர்க்கடலை சட்னி எல்லாத்துக்குமே. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வந்து கருங்குருவை. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து கருப்பு கவுனி மாதிரி இல்லாமல் அதுலேயும் பச்சை பயிர் ஆட் பண்ணுவோம். பட் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஸோ அது வாசனைக்காக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் லைட்டாக வந்து நான் வந்து நெய் ஆட் பண்ணுவோம் சார் கஞ்சியில். ஸோ டேஸ்ட்டுக்காக, மற்ற வேற எந்த இதுவும் இல்லை சார். இதுதான் மெயினாக வந்து செய்கிறது.
1: இப்போ ஒரு திரைப்பட பாடலை கேட்டு நிகழ்ச்சியில் சுண்டல் அப்புறம் ஜூஸ் எப்படி பண்றீங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு.
1: நல்லா இருக்கும்.
0: ஆமா சார், அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடித்த வரிகள்,
1: ஒவ்வொரு லைனும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.
0: கண்டிப்பா சார். சோ அதனால அந்த சாங் ரொம்பவே பிடிக்கும் சார். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சார்.

0: அடுத்ததாக என்னென்ன சொல்லலாம் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, நவதானியம், வேர்க்கடலை, கருப்பு கடலை, பச்சை பயிறு, ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் நீங்கள் தயாரிக்கிறா சொன்னீங்க. இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க? இதுக்கு உண்டான தேவையான மூலப்பொருளாம் எங்கெங்கே வாங்குறீங்க?
1: இதுவும் வந்து நம்ம மார்க்கெட்டிங் அந்த ஆர்கானிக் இதில் தான் ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் சார். வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி. ஸோ வேர்க்கடலை வாரத்தில் ஒரு நாள் கடலை மட்டும் வெரைட்டி மாற்றிக்குவோம். வெள்ளைக்கடலை, கருப்பு கடலை, பச்சை பயிறு ரொம்ப விரும்பி எடுத்துப்பாங்க. ப்ரோட்டீன் அதில் ரொம்பவே இது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ அதனால் ரொம்பவே விரும்பி பச்சை பயிறு. அதில் வெறும் ஆட் பண்ணுறது வெறும் உப்பு போட்டு மட்டும்தான் சார் வேகப்போம். அதில் வந்து மசாலாவோ எதுவும் கிடையாது, லைட்டாக பெருங்காயம் போடும் அவ்வளோதான். பிளெயினாக தான், ஆயில் கூட ஆட் பண்ணுறது கிடையாது. அப்படியே தான் வந்து எடுத்துக்கிறாங்க. சின்ன கப் தான், நம்ம 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் விற்கிறோம். நவதானியமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே தான் இருக்கும் அதில் மிக்ஸ்டாக. பட் அதுவுமே நம்ம சீப்பாக 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் விற்கிறோம். நம்மளோட மோட்டிவேஷனே என்னன்னா, எல்லாருக்குமே வந்து யாருனாலும் வந்து ஒரு டீ இது மாதிரி வாங்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாருமே வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் எங்களோட இப்போ சூப்ஸுமே எடுத்துக்கிட்டோம்னாவே நாங்கள் போடுற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10-20. அது போக எப்படின்னா மொதல் 20 ருபீஸில் தான் ஸ்டார்ட் அப் பண்ணோம். பட் நிறைய பேர் வயசானவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 20 நிறையா வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அது வந்து குடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஐடியா பண்ணி சின்ன கப் 10 ருபீஸ், அவங்களுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி கொண்டு போனோம். சுண்டலும் அதே மாதிரி தான் சார், கப்ஸ் வந்து சின்ன கப் தான். யாருனாலும் இப்போ சாதாரணமாக வந்து ஒரு 10 ருபீஸ்ங்கிறப்போ எல்லாருக்குமே அது ஒரு இதாக இருக்கும். விதைகள் கூட எடுக்க மாட்டோம், அரைச்சிடறது, அரைச்சிட்டு அதுல வந்து ஃபில்டர் மட்டும் தான் சார், ஜூஸ் மட்டும் தான். கேட்டா நாங்க வந்து அதுல பெப்பர் அண்ட் லெமன் ஆட் பண்ணி கொடுப்போம், சோ வேற எதுவுமே அதுல கிடையாது. அடுத்தது செம்பருத்தி, அதுல நடுவுல இருக்க அந்த தண்டு இதை எடுத்துருவோம். அந்த பூவை மட்டும் அரைச்சி அதையும் ஃபில்டர் போட்டு கொடுப்போம். அதெல்லாம் பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், அது வந்து கண்டிப்பா ரெகுலராகவே வச்சிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி, கறிவேப்பிலை இது மட்டும் தான் ஆட் பண்ணுவோம் சார், வேற எதுவுமே அதுல ஆட் கிடையாது. எல்லா ஜூசஸ்மே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 20 ருபீஸ், 10 ருபீஸ் கேட்டா கூட கொடுத்துருவோம். ஸோ அந்த ரேஞ்சில தான் போகுது. அப்புறம் கீழா நெல்லி, மஞ்சள் காமாலை, லங்ஸ் பாதிக்கப்பட்டவங்க அது வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா கீழா நெல்லி நிறைய பேர் சாப்பிடறாங்க, மோர் வந்து அதுல கலந்து கொடுப்போம் சார், அப்படியே அரைச்சி ஃபில்டர் போட்டு கொடுத்துருவோம். தென் துத்தி, துத்தி வந்து பாத்தீங்கன்னா மூல நோய்க்கு ரொம்ப சிறப்பு. அது பாத்தீங்கன்னா அந்த நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் டைம்ல ஃபுல்லா சிஸ்டம் முன்னாடி அப்படி உட்காந்து ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு மூளம் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அது வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வெரைட்டிஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஏபிசி, ஏபிசியில பாத்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ஆம்லா நாங்க ஆட் பண்றோம் சார், நெல்லிக்காய். ஸோ அதுவும் அந்த 4 இது, இந்த இது மட்டும்தான். ஜூசஸ்க்கு வந்து சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுப்போம் சார். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஜூஸ், கருவேப்பிலையில 2 நெல்லிக்காய் ஆட் பண்ணுவோம், இஞ்சி கொஞ்சோண்டு, லைட்டாக சால்ட்டு, அவ்வளோதான் சார், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
0: நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும்னா உங்க கடைக்கு வந்து எல்லாமே சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
0: வாரத்துல 7 நீங்க பண்றீங்களா?
1: வாரத்துல ஒரு நாள் விடுமுறை சார், திங்கட்கிழமை வந்து விடுமுறை. கொஞ்சம் நமக்கு முடியல, சஃபர் ஆகுதுன்னா அந்த டைம் மட்டும் தான் விடுமுறை விடுவோம்.
0: ஏதாவது வேணும்னா உங்களுக்கு முன்கூட்டியே கூட நம்ம தொடர்பேசியில சொன்னா அது நீங்க ரெடி பண்ணி
1: கண்டிப்பா 2 டேஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நாங்க அது ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுப்போம் சார்.
0: உங்களுடைய கைபேசி எண்ணை சொல்லுங்களேன்,
1: 9842-19349, இந்த நம்பர்லயும் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா 7397-79-1850, இந்த நம்பர்லையும் தொடர்பு கொள்ளலாம் சார். எங்களோடது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. எங்களோட ஷாப் நேம் திருப்புகள் சாலட் அண்ட் சூப்ஸ், அந்த நேமில் வந்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் சார், நாங்கள் பண்ணி கொடுப்போம் சிறப்பாக.
0: இப்போ நிகழ்ச்சி நிறைவாக நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
1: சாலட், சுண்டல் வகை, ஜூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள். இன்றைய காலகட்டத்துக்கு

0: வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இது எல்லாரையும் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியத்தோட வாழலாம்.
1: சரிம்மா, இன்னும் நீங்க இந்த தொழில மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.
0: எங்களை மாதிரி சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களோட தொழில் முறைகள், தொழில் சார்ந்த நன்மைகளை பற்றி மக்களுக்கு சென்றடைகிறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி கடைகள் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட தொழிலை வந்து முன்னேற்றம் கொண்டு வர்றதுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி
1: சார். சந்திச்சு பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரம்பரிய அரிசி வகைகளில் கஞ்சி, நவதானிய சுண்டல், சாலட்ஸ் மற்றும் மூலிகை சூப்கள் விற்கும் லாஸ்பேட்டை வி நிஷாராணி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.
3: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். குடும்பங்களை கட்டமைப்பதில் சமூகத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ.

ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா அருட்ஜோதி என்ற பாடல்.

உயர் நாதாந்த தெய்வம் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம்

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஜூன் 24 பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டினார்.

0: உள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றஞ்சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டு திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து

0: இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களில் இருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாட உள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:50, 20 வினாடி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: வாகனம் அதற்குள் சைதாப்பேட்டையை தாண்டி விட்டது. உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தியபடி கைப்பெட்டியில் ஒரு கையை சாய்த்து கொண்டு கால்களை சரளமாக நீட்டி ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் அவள். என்ன இரைச்சல், குழந்தை வீறிட்டு அழுகிறதே, பதைப்புடன் சுற்றி நோக்கினாள் ரேவதி. கண்ணாடி சிறையில் சூன்யம்தான் கைக்குட்டி சிரித்தது. உந்திக் கமலத்தில் விம்மல் வெடித்தது. அவள் ரேவதி, செல்வி ரேவதி. தனது வயிற்றை, அடிவயிற்றை தன்னை மறந்த நிலையில், தன்னை மீறிய நிலையில் தடவிக்கொண்டாள். உங்ககிட்ட எத்தனை முறை கெஞ்சி கூத்தாடின, நீங்க கேட்கல. மூக்க வெறி கொண்டு வாயும் வயிறுமா இருந்த என்ன பட்ட பகல்ல கட்டாயப்படுத்த? வைத்தியம் படித்ததால நானும் வலுக்கட்டாயமா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சேன். அதுக்காக என்ன தேவதை, தேவதைன்னு வாயார புகழ்ந்த என்ன எப்படி உதச்சு தள்ளி விட்டு ஓடிட்டீங்க? கடைசியில என்ன நடந்தது? ஆமாங்க, ஞானசீலன் வாய்விட்டு சொருமினாள் டாக்டர் ரேவதி. சொகுசான கார் சொகுசை விட்டு கீறிச்சிட்டு நின்றது. அம்மா, உங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்களே? ஏறிட்டு விழித்தாள். பதற்றம், சோக பெருமூச்சி, கண்கள் தழும்பின. சமாளித்து கொண்டு, எனக்கு எதுவும் ஆகிடல, ஆகவும் விடமாட்டேன், வண்டியை வேகப்படுத்துங்க, பெரியவரே போங்க என்று ஆணையிட்டாள் ரேவதி. அவளுக்கு இப்பொழுது சுதந்திரமான வெளிக்காற்று தேவைப்பட்டது. கண்ணாடிகளை இறக்கினாள். மனித மந்தை கிளை பரப்பி முட்டி மோதிக்கொண்டும் முட்டாமல் விலகிக்கொண்டும் தன்னை போர்வைக்குள் முடங்கியபடி நகர்ந்தது, விரைந்தது, ஓடியது. அதோ ரேவதி மருத்துவமனை. வாசல்ல என்ன கூட்டம்? பொதுநல மருத்துவமனையின் உயிர் பண்பான மனிதாபிமான உணர்வுகள்

0: மீண்டும் டாக்டர் ரேவதியிடம் மேலோங்கி நிற்கவே வெகு பதட்டத்தோடும் மிக பரபரப்போடும் இறங்கினாள். யாருக்கோ என்னவோ விபத்து ஏற்பட்டிருக்க வேணும், தெய்வமே அவரோட உயிருக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துடு. ஜபமாலைக்கு பதிலாகத்தான் அவள் அப்பொழுது தனது கழுத்து சங்கிலியை உருட்டியவளாக பிரார்த்தித்து கொண்டாளோ, கண்கள் கலங்க கூட்டத்தை துழாவினாள். கூட்டத்தில் நின்றவர்களிலே யாருக்கும் எந்த அடியும் பட்டதாக தெரியவில்லை. அப்படியென்றால் ஏன் இந்த கூட்டம்? பார்வையை திருப்பினாள். பகீர் என்றது. அந்த கருப்பு நிற வாடகை கார் வெறுமையாக காட்சி தரவே அவளது இதய துடிப்பு அதிகரித்தது.
1: யாரோ ஒருவர் என் வண்டியில் சவாரி வந்தாருங்க. மனிதர் பின்கதவை சரியாக சாத்துக்கிடல போல இருக்கு. போதும் போது அதுக்கு போதையில் வேற இருந்திருக்காரு. பனகல் பூங்கா முக்கில் வண்டி வேகமாக திரும்புகிறப்ப கதவு படார்னு தன்னால் திறந்துடுச்சு. அவர் உருண்டுக்கு கீழே விழுந்துட்டார். பாவம், அடிப்பட்டாலே இப்போ தான் உள்ளார கைத்தாங்கலாக அடிச்சுக்கின்னு போகிறாங்க.
0: வண்டி ஓட்டுநர் இரக்கத்தின் விலங்கு பூட்டியிருந்த கைகளை பிசைந்து கொண்டு கலவரத்தோடு நின்றார். நெருப்பில் இடறி விழுந்து விட்டவளை போன்று பதைப்பதைத்த வண்ணம் உள்ளே விரைந்தாள் டாக்டர் ரேவதி. இதயம் ஏன் இப்படி படுவேகமாக துடிக்கிறது? சொல்லி வைத்த மாதிரி கனக்கச்சிதமாக அந்த படுக்கை அருகில் வந்து நின்றாள் டாக்டர் ரேவதி. மருந்து நெடி கொத்து கொத்தாக மலர்ந்திட்ட மல்லிகை பூவாய் தோன்றினாள் நர்ஸ் தமிழரசி.
1: தலையின் முன்பகுதியில் பலமாக அடி, கட்டு போட்டு மாத்திரை கொடுத்து ஊசியும் போட்டுட்டேன்.
0: ஞானசீலனுக்கு இன்னமும் நினைவு திரும்பவில்லை. நெஞ்சை அடைத்தது. உருவாய் தண்ணீர் குடித்தாள். முந்தானை காற்றிலே பறந்தது. பறந்தால் பறக்கட்டும். மது கண்ணடித்தது. ச, ரேவதி கண்களை மூடிக்கொண்டாள். மனத்தின் மனம் புதுக்கோட்டைக்கும் சென்னைக்குமாக அலைந்து திரும்பியது. மீண்டும் ஆற்றாமை மேலிட்டது. நெடுமூச்சு வெளிப்பட்டது. ரேவதி நெஞ்சை தொட்டு பார்த்து கொண்டாள். இப்பொழுது இதய துடிப்பு நிதானமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேனா, ஏமாற்றப்பட்டு விட்டேனா? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள்.
1: மிஸ்டர் ஞானசீலன், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? என்னை ஏமாற்றவா, அவமானப்படுத்தவா? சொல்லுங்க ஞானசீலன்.
0: பதில் சொல்ல ஞானசீலன் எங்கே இருக்கிறார்? அவர்தான் நினைவு வந்தவுடன் நோய்படுக்கையை மறந்தும் துறந்தும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டாரே. தொட்டதற்கெல்லாம் காரண காரியமில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேயாக ஆட்டம் போட்டு தீர்க்கக்கூடிய பழைய புத்தி இன்னுமா மாறி தொலைக்கவில்லை?
1: ச, என்ன மனிதரோ!
0: அழகின் சிரிப்பு கொச்சைப்படுத்தப்படாமலும் கொச்சைப்படுத்தப்பட்டாலும் தார்மீக நெறிமுறையோடு விளையாடி கொண்டிருந்த இயற்கையின் இதமான பின்னணியில் அமைதி காத்து கிடந்தது ரேவதி இல்லம். செங்கதிர்கள் அள்ளி அணைத்து வழங்கிய முத்தங்களின் சூட்டை தாங்க மாட்டாமல் காற்று சீறிக்கொண்டிருக்கிறது. இன்னமும் சிறை வைத்திருந்த அதிர்ச்சியிலிருந்து இப்போது சிறுக சிறுக விடுதலை அடைந்து கொண்டிருந்தாள். உலகியல் நடைமுறையில் இப்படியும் ஒரு விசித்திர சித்திர விடுதலையா என்ன? நான் ஒன்றும் கொக்கு இல்லை.
1: ஆமாம், நிர்த்தாட்சண்யமாகவே பேசினாள். சத்தம் கொடுத்து பேசினாள். யாரிடம்?
0: அவளது மனசாட்சியிடம் தானா? புதுக்கோட்டையில் கீழ ராஜவீதியில் அந்த மாளிகையில் அன்று முழங்கிய கெட்டி மேளம் இன்றும் முழங்குகிறது. மனம் தடுமாறுகிறது. தடுமாற்றம் அரைகணம்தான் நீடித்தது. அவள் பொதுநல பணிக்கு தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டவள் இல்லையா?
1: பார்த்துக்கோங்க தமிழரசி, எனக்கு ஜிஹெச் போக நேரமாயிட்டது.
0: அவள் இப்பொழுது டாக்டர் ரேவதி.
1: மிஸ்டர் ஞானசீலன், ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நாதி எத்து போயிட்ட மாதிரி ஆகிட்டீங்களே.
0: தயங்கியவள் புறப்பட்டாள். போலித்தனமான மிடுக்குடன் புறப்பட்டாள். வெடித்த விம்மலை நாசுக்காகவும் நாகரீகமாகவும் கட்டுப்படுத்தியவாறு தலையை நிமிர்த்தினாள் ரேவதி. சலனம் கண்ட உணர்வுகளை கண்காணாமல் சமன்படுத்தி கொண்டு நாடிக்குழலை எடுத்தாள். இனம் புரிந்த தவிப்புடன் நோயாளியை பரிசோதனை செய்தாள். நெஞ்சம் தழத்தழக்கின்றது. என்னவோ பழைய ஞாபகத்தில் கழுத்து சங்கிலியை நெருடி விட்டாள். நெஞ்சில் முடிச்சு போட்டிருந்த நிரடல் அவளாதோ?
1: தொலைபேசி

0: கூட ஏழரை கட்டை ஸ்ருதியில் அலறியது. தொண்டையை கனைத்து கொண்டே, ஹலோ டாக்டர் ரேவதி பேசுகிறேன் என்றாள். எதிர்முனையில் ஹலோ ஹலோ என்று குரல் மாத்திரம் கேட்டது. பேச்சு எதுவும் தொடரக்கானோ நான்கைந்து வினாடிகள் நழுவின. அவ்வளவுதான், அவள் பொறுமையை இழக்க வேண்டியவள் ஆனாள். ஆனாலும் ஒலி வாங்கி கருவையை பொறுமையோடு ஏந்தி நின்றாள். பிறகும் எதிர்த்தரப்பில் ஓசை எதுவும் கேட்காமல் போகவே கருவியை ஓசையில்லாமல் வைத்தாள். அரை கணம் அப்படியே மலைத்து நின்றாள். ஹலோ ஹலோ என்று ஸ்ருதி பேதத்துடன் ஒலித்த அந்த குரல் திரும்ப திரும்ப அவளது மன அடிவாரத்தில் இனம் காட்டி எதிரொலித்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துடன். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 1:10.
0: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸ் என் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய நிகழ்ச்சியில குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்க போறீங்க. இப்ப ஒரு குடும்பத்துல சிக்கல் ஏற்படுது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது மேம், அதுக்கு நம்ம அண்டை வீட்டார்கிட்ட ஆலோசனையோ இல்ல அவங்களோட தலையீடோ ஈடுபடலாமா மேம்? இல்ல அவங்க கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்கறதோ அப்படி ஏதாவது ஏற்படுத்தினா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? இல்ல அந்த மாதிரி சஜஷன் கேட்கலாமா?
3: என்னுடைய கருத்து என்னன்னா, அது எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்டென்ட் இருக்குது சரிங்களா? இப்போ 1 to 10 அளவு அதை மெஷர் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பர்சனலாக வச்சுக்கிறதே நமக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது அண்டை வீட்டார்கிட்ட போகுது அப்படின்னும் போதே வந்து அது வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த வெளியில் வந்துருச்சுன்னா, ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இது இவங்க இப்போ ஜஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைனே வச்சுப்போமே, அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த ஹஸ்பண்டோட பிஹேவியர் எப்படி இருக்கும், இந்த ஒய்ஃபோட பிஹேவியர் இருக்கும், இல்லை அதில் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னாலும் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு. ஸோ அதில் வந்து ஓரளவு, அதாவது தப்பு ரைட்டுன்னு கண்டுபிடிக்கக்கூடாது, இந்த விளர்றதே வந்து அதுதான். ஸோ நீங்கள் வந்து இல்லை இது கரெக்டு இது தப்பு அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதோட பாதிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இதுவே வந்து ஃபேமிலிஸ் வந்து பக்கத்தில் உள்ள ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலிஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓரளவு தான் தலையிடுவாங்க, ஆனால் இந்த தப்பு ரைட்டுங்கிற விஷயத்துக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
0: ஸோ நம்ம ஒரு டிசிஷன் இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் சொல்லுவாங்களே தவிர, டிசிஷன் எடுக்கிறத அவங்க கையில் கொடுக்காம நம்ம டிசிஷன் எடுத்துக்கணும்
3: எப்பவுமே. சி, நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு நான் வந்து பக்கத்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லவே மாட்டேன். சி, இப்போ என்னோட மெயின் ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், பாண்டிச்சேரி பீச்சுக்கு நீங்கள் இங்கே ஏஆர்லேருந்து ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மல்டிபிள் ரூட்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் ரூட்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? எதுவும்

0: எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்டை வீட்டாரோட இதுவும் அதில் அதோட பங்களிப்பும் இப்படி தான் இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இருக்கலாம்ங்கிறது வந்து நீங்கள் நிறையா அவங்களுக்கு இது இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இப்படி சஜஸ்ட் பண்ணுங்கள். பட் அவங்களுக்காக நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா டெசிஷன் மேக்கிங்னு வரும்போது அது வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸ் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். கூட்டு குடும்பம் சிறந்ததா தனி குடும்பம் சிறந்ததா? மேம்,
1: என்னோட பார்வையிலன்னு கேட்டீங்கன்னா கூட்டு குடும்பம் ரொம்ப

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். கூட்டு குடும்பம் சிறந்ததா தனி குடும்பம் சிறந்ததா மேம்?
1: என்னோட பார்வையிலன்னு கேட்டீங்கன்னா கூட்டு குடும்பம் ரொம்ப நல்லது.
0: ஓகே,
1: ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம்னாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு மேற்பட்டு தாத்தா பாட்டி மேற்பட்டு நமக்கு அங்கே ஒரு எக்ஸ்டெண்ட் ஃபேமிலி இருக்குது. அது அத்தையாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், இல்லை சித்தியாக இருக்கலாம், இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே ஃபேமிலின்னு வரும்போது நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்ம போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்ம போகும்போது என்னது நல்லது கெட்டது நம்ம ரெண்டுமே வந்து இவங்கக்கிட்ட இருந்து தான் பழகிக்கிறோம். ஸோ சித்தப்பா சித்தி அத்தை மாமான்னும் போது நம்மளோட அந்த எக்கானமி லெவல் அது வந்து அந்த பங்களிப்பு வந்து எல்லாருக்கும் எப்படி பிரியுதுங்கிறது அது ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு சிலவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் இப்போ வந்து ஹைரார்கி ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தான் டெசிஷன் மேக்கிங், இல்லை அண்ணன் தான் டெசிஷன் மேக்கிங். அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாமே வந்து மற்றவங்க கேட்டாகணும். அதேமாதிரி ஆண்கள் தான் வந்து வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. ஸோ வீட்டிலே வரும்போதும் அங்கே வந்து மாமியாரோ இல்லைன்னா நம்ம பாட்டியோ அந்த மாதிரி அந்த ஹைரார்கி அந்த ரெஸ்பெக்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது அதில் வந்து எந்த குறுக்கீடும் இருக்காது. அதாவது எப்படின்னா இவங்க ஏன் இதை இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இதை இப்படி பண்ணுறாங்கங்கிறது கிடையாது. சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், கேட்கணும். இப்போ அந்த ஹைரார்கி வந்து என்ன ஆகுது, அந்த ஹைரார்கியில் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ அது வந்து நீங்கள் தேடி அலசி தேடணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் இல்லாமல் போகுது. ஸோ நீங்கள் ஃபேமிலிஸ்ன்னு பார்க்கும்போது எதர் நியூக்ளியர் ஃபேமிலி இல்லை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதில் வந்து நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனாரங்களோட ரொம்ப அழகாக அசோசியேட் ஆகிடுவாங்க, சரிங்களா. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு நமக்கு இருக்காது, கோ சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும் போது. ஸோ அந்த அசோசியேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். அது ஒரு நல்ல நம்ம அந்த புரிதல் இருந்தது, நமக்குள்ளார காம்படிஷன் இல்லாம நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இஸ் த பெஸ்ட் பிளேஸ்ட் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் டு க்ரோ. அதாவது குழந்தைங்க வளர்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, இப்போ ரெண்டு குழந்தைங்க வருது ஹோமை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது எழுதுதுங்க அப்படின்னும் போது அவன் எப்படி நல்லா செய்கிறான் அப்படிங்கிறதுலாம அங்கே பற்றி அவன் அழகாக செய்கிறான். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற விதத்துலேயே அங்கே மாறிடும் எல்லாமே. அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ணி பாரு, உனக்கு வரும் கண்டிப்பா அப்படின்னு நீங்க அதை அந்த சப்போர்ட் நீங்க கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், நம்மளால முடியாதுங்கிறதே வராது அந்த குழந்தை. ஸோ நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறது வரும். அதனால என்னோட இதுல வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா extended family is a best place for children to grow.
0: Okay ma'am, and joint family nu bodu namak or enjoyment ah ellame ellarkittiyum kandippa irukum paasam irukum adoda nama phone la mulgi irukama veli avangaloda oru oruthangalodum time spend pannala oru oruthangala enna enna padikiranga ipa thatha newspaper padikiranga avanga kuda veetla irukka kid enna pannuvanga ukkandu padikudo theriyudo theriyilayo andha vilambrathiyadu paathu time pass pannuvanga illa thatha veliye kadaikku ponaanga thatha kaiye pidichittu kadaikku porudhu so indha maadhiri ella irukku
1: கான்வர்சேஷனே இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா.
0: அந்த கான்வர்சேஷன் நம்ம பில்ட் பண்ணது நம்ம சோஷியலா எப்படி இருக்கணும், இந்த சமூகத்தோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கணும்ன்றது அந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்து நமக்கு வந்து ஒரு கட்டமைச்சு கொடுக்கறாங்க.
2: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸ் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: குடும்ப வன்முறை அல்லது போதை பழக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல மேம், இத சமுதாயம் எந்த மாதிரி பாக்குது மேம்?
2: இப்ப நாங்க படிக்கிறது சமூக பணி, சோ எங்களோட கண்ணோட்டத்துக்கும் அதுவே வேற ஒருத்தவங்களோட கண்ணோட்டத்துக்கும் அது பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குது, அதனால தான் இவங்களோட பிஹேவியர் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதை வந்து எப்படி வந்து படிப்படியாக நம்ம சரி பண்ணலாங்கிறது அதுதான் வந்து அந்த கவுன்சிலிங்கு. ஸோ இதுவே வந்து வெளியில் உள்ளவங்களோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னும் போது அது வந்து ஒரு ப்ராவப் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை பாட்டு வருமானு எனக்கு தெரியல, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை தந்தை அந்த மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து அப்படின்னா எந்த எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அது ஒரு நல்ல குழந்தை தான். ஸோ அந்த சூழ்நிலையினால அதோட விஷயங்கள் அதோட பழக்க வழக்கங்கள் அதோட பிஹேவியர் வந்து நமக்கு மாறுது. ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அப்படின்னாலுமே இப்போ சமுதாய பொறுப்பு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் வந்துருச்சு. இந்த என்ஜிஓஸ்லாம் என்ன, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை தாண்டி இந்த என்ஜிஓஸ்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிப்பழக்கமோ இல்லை ஒரு போதைப் பொருள் பழக்கமோ வந்துட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபேமிலினால் நமக்கு அதை வந்து இன்டெக்ரேட் பண்ணி அதை சரி பண்ண முடியாதுன்னும் போது நம்ம இவங்களை அங்கே கொண்டு போய் விடும்போது ஒரு இந்த மறுவாழ்வு சீரமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல ரீஹாபிலிட்டேஷன், அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குது. பட் கற்றுக்கணும், அதுதான் அந்த பொறுப்பாக வந்து நம்ம இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒன்றுமே வேணாம். ஒரு சிகரெட் பழக்கமே வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க வந்து ஒரு எப்போ பழகுதுங்கன்னே தெரில. நம்ம இந்த நம்ம சொசைட்டி அதில் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க இன்னும் அந்த இதுக்கு போகல. இப்போது அந்த 10th ஸ்டாண்ட் படிக்கும் போது ஒரு 11th ஸ்டாண்டர்ட் அந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸுன்னு போது அப்படின்னு வரும்போது அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது எப்படி ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சிச்சு, இதுதான் ஒன்று அதில் உள்ள விஷயங்களே. ஸோ அந்த பியர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு நிறையா இருக்குன்னும் போது ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு குடும்பமே பார்த்து அது இது இப்போ இது சரி வரும் இது சரி வராதுங்கும் போது குழந்தைங்க கேட்டுப்பாங்க.
1: ஓகே,
2: நான் வந்து குழந்தைங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே ஒரு அடலசன்ட் குரூப்பை தான் நான் சொல்கிறேன். அதுவே ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி அது டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கும் அந்த ஃபேமிலி, அதனால குழந்தைங்களுக்கு வந்து அது கேட்கணுங்கிறது தோணவே தோணாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் போது இந்த என்ஜிஓஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதனால இவங்க கொண்டு போய் விடுறோம், அவங்க நமக்கு நல்லது சொல்லி தராங்கன்னா ஒரு சில குழந்தைங்க கேட்டு வளர்ந்துப்பாங்க.
0: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்ப ஒரு சமூகத்தின் தரத்தை அளவிட குடும்பங்களை வைத்து அளவிட முடியுமா மேம்?
1: ஓரளவு நம்ம அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்ல வந்து அந்த மேபி ஹார்ட்லி ஒரு 7-10 ஃபேமிலிஸ் வச்சுக்கலாம். 7-10 ஃபேமிலிஸ் வச்சுக்கும் போது ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்கும். இந்த வீட்டில் ஒருவளோட அப்பா அம்மா சரி, அந்த வீட்டிலோட அப்பா அம்மாவும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி, அதுங்க வந்து அந்த நல்லது கெட்டது எல்லாமே பேசி பழகி இருப்பாங்க. ஸோ நமக்கு ஓரளவு நமக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும்.

0: ஸோ இவங்க அந்த கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன், அந்த ஃபேமிலிஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதாவது நமக்கு இங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அதை நம்ம அண்டை வீட்டாக இருக்கிட்ட நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு ஒரு சிலவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அந்த எப்படி சொல்கிறது நல்ல விஷயங்களோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்குன்னும் போது கண்டிப்பாக வந்து அந்த 7 to 10 ஃபேமிலிஸோட ப்ரொக்ரெஷன் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். இந்த 7 to 10 ஃபேமிலிஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அதுவே கொஞ்சம் பெருசாகுது அப்படின்னும் போது அதுலேயுமே அந்த நல்லது கெட்டதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம ஒரு நல்லதுக்காக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னும் போது அதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும், இந்த ஹோல் கம்யூனிட்டி மேலேயோ இல்லை ஒரு சொசைட்டி மேலேயோ விழும். ஸோ இது இங்கே தான் இங்கே பில்டப் ஆகிறதே. ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு எப்படி இருக்குதுங்கிறது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறி நல்லாவே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இப்போ அந்த இப்போல்லாம் கணக்கெடுப்பே இருக்குது. அதாவது எப்படின்னா எந்த கண்ட்ரி வந்து இருக்கிறதுலே உலகத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அது அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாப்புலேஷன். இப்போ நமக்கு வந்து 7 to 10 ஃபேமிலிஸ் நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் அது வந்து ரொம்ப கிட்ட கிட்ட கிட்ட இருக்கும். அதுவே வந்து நீங்கள் வெளியூர்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வராது. ஆனாலும் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வளர்ச்சிக்கான நோக்கத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாகவே ஒரு ஹாப்பியஸ்ட் ஹாப்பியஸ்ட்டுங்கும் போது அவங்க தானாக வந்து என்னது ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு ஃப்ளரிஷ். ஃப்ளரிஷ்னு சொல்கிறது எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் ஒரு ஒரு ஏற்றம் இருக்கும்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸ் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: குடும்ப பிரச்சனையை அதிகரிக்க காரணம் வந்து புரிதல் குறைவா இல்ல நேரம் இல்லாமையா?
2: ரெண்டுமே. எப்படி அப்படின்னா, பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அதை பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும்.
1: ஓகே,
2: நான் பேசவே மாட்டேன், நான் இந்த சைட் திரும்பிக்குவேன், நீ அந்த சைட் திரும்பிக்கன்னா அங்கே வந்து வளர்ச்சிக்கான இதே கிடையாது, பிளேஸே இல்லையே. அப்புறம் எங்கேருந்து வளர போகிறோம்? நான் கேட்க மாட்டேன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கு போயேன், ஏன்னா பேச மாட்டேன், நான் தான் எல்லாத்துலேயும் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இரு அங்கே வளர்றது கிடையாது. நம்ம வந்து க்ரோத்துக்கான மெஷர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முன்னாடி ஒரு காலத்தில் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத தான் நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்மளை விட நம்ம குழந்தைங்க வந்து என்ன நிறைய படித்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்விங் சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறையா வீட்டில் நடக்கிற சூழ்நிலைகளை வந்து இப்போ சோஷியல் மீடியா மூலியமாகவே அவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குறாங்க, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வராமல் பார்த்துக்கோங்கிற மாதிரி அது அவேர்னஸாக மாற்றும். ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் தேவை. நான் பிடிச்ச முயலுக்கு
1: மூணுக்கா
2: அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒரு ஆட்டம் கண்டுறோம் வச்சுக்கணும். ஒருத்தவங்க துணி துவைக்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க காய போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை வந்து கம்மியாக இருக்கும்.
1: அது ப்ராப்ளம் வந்து சீக்கிரமா வீட்டோட சொல்யூஷன் முடிஞ்சிரும்.
2: ஆமா, பேசிக்கிறோம்ல, ஜாலியா பேசிக்குவோம்ல,
1: பேசிக்கிட்டே கம்யூனிகேட் ஆகிக்கிட்டே எமோஷனல் சப்போர்ட் இருந்துகிட்டே. நான் ஒரு வர்க் நீ வர்க்னும் போது, இப்போ ஒரு 1 hour ஒருத்தவங்க தனியா அந்த ஒர்க்கு செய்யும் போது, அதை ரெண்டு பேரா கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுல கான்ட்ரிபியூட் பண்ணி செய்யும் போது அந்த ஒர்க் வந்து ஒரு 1/2 hour முடியலாம், 20 minutes முடியலாம். ஸோ சீக்கிரம் முடியும். ஸோ ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கும்.
2: அதுக்கே இப்ப நிறைய வீடியோ வந்துருச்சுமா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல, அந்த அப்பா அம்மா ஒரு காலத்துல வந்து எப்படி அது எப்படி நீ குழந்தைய வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற சொன்ன காலமும் இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க, அதுவும் நேத்து முந்தா நேத்து கூட ஒரு ஜஸ்ட் ஒரு டாக் கேள்விப்பட்டேன். அது வந்து ஒரு ஃபேமஸான ஷீஸ் அன் அட்வொகேட்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, என்னை எங்க அம்மா வந்து 20 kilo மூட்டைய தூக்க விட்டாங்க, தூக்கட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ க்ரோத் வந்து அந்த காலத்தில் வேற மாதிரி மெஷர்மெண்ட் இருந்தது, இந்த காலத்தில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாதான் அது க்ரோத்.
0: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: Hi. Ah, it's okay. Hey.
1: I don't want to talk to you.
0: Hey, it's my dad.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸ் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்ப இளைஞர்களோட வாழ்க்கை முறையை மாற்றுவதுல சமூக ஊடகங்களோட தாக்கங்கள் எப்படி இருக்குமு,
1: நீங்க எப்படி அதை எதிர்கொள்றீங்கிறது. சோசியல் மீடியா வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு, அதாவது நம்ம இனிமேல அதை வந்து நம்ம நிறுத்த முடியாது. சோ நம்ம வந்து அந்த ஒரு அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம நம்மளை எப்படி அசோசியேட்

0: பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். எல்லாத்துலேயுமே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லிட்டேன், என்ன ஸோ ஒரு க்ரோத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 360 degrees. ஸோ நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து இந்த ஆஸ்பெக்ட் இல்லை ஒரு 180 degree கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. அதனால் அந்த சுற்றி வர உள்ள விஷயங்களை வந்து நம்ம பார்த்து வளர்கிறோம் அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டுப்போம், ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டுக்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த சமூக ஊடகங்களோட தாக்கம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட எப்படி இருக்குங்கும் போது அது நல்லதாகவும் அமையலாம், அது கெட்டதாகவும் அமையலாம். சோ நீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கறதுலதான் இருக்குது. சோ இட்ஸ் பர்சனலி இட்ஸ் யோர் சேலஞ்ச் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட், எதர் இன் அ பாசிட்டிவ் வே ஆர் இன் அ நெகட்டிவ் வே. அது உங்களோட ஒரு இண்டிபெண்டா உங்களோட க்ரோத் லெவல மெஷர் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
1: ஓகே, அப்பனா எதுவா இருந்தாலும் நாம நம்மளை எப்படி செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நம்ம வேக்கேத்த மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம்.
0: அது செல்ஃப் க்ரூம் சொன்னீங்களா, அது ஒரு கரெக்டான வார்த்தை, அதனால நீங்க அதை வச்சு நீங்க போய்க்கலாம். ஒரு ஊன்றுகோலா வச்சுக்கலாம் அவ்வளவுதான், அதுவே வாழ்க்கையாயிடாது. சோசியல் மீடியாவே வாழ்க்கையாயிடாது, அது ஒரு ஊன்றுகோலா வச்சுக்கோங்க அவ்வளவுதான். அதுல வந்து நல்லதும் பேசுறாங்க, நல்லா இல்லாததையும் பேசுறாங்க. அதனால அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம்.
1: ஓகே, அப்படின்னா இதுல இருந்து நம்ம இந்த சமுதாயத்துல இருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிறோம், நம்ம அதை லைஃப்ல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றோம்
0: அவ்வளவுதான். இப்போ ஒரு இப்போ வந்து க்ரோத்ங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா கீழே இருந்து மேல, முதல் படியில இருந்து 10th படி இல்லைன்னா ஒரு மலை ஏறுறதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். ஸோ அப்ப இந்த சோசியல் மீடியாவை நான் இங்க ஊன்றுகோளுங்கிறது சொல்றது வந்து நம்ம ஒரு ஹை ஆட்டிடியூட் நம்ம ரைஸ் ஆகுறோம் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டிக் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம உடம்ப வெயிட்டை வந்து நம்ம அப்படி அதுல உண்ணி நம்ம மேல கொண்டு போவோம் அவ்வளவுதான். அதனால நீங்க சோசியல் மீடியாங்கறத இங்க நீங்க ஒரு ஊன்றுகோலா வச்சுக்கோங்க.
1: தேவைப்படும்
0: போது யூஸ் பண்ணிக்கோ, அது தேவை இல்லையா தூக்கி பக்கத்துல
1: ஃபுல்லாவே அதுல, ஏன்னா நம்ம தேடுற எல்லாமே அதுல கிடைக்குது. நம்ம அதை வந்து ஒரு சின்ன ஒரு இப்ப 100% அதுல ஒரு 10% அதை என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம போக வேண்டிய ரீச்சுக்கு போயிட வேண்டியது.
0: தேவைன்னா வச்சுக்கலாம், தேவை இல்லைன்னா தூக்கி பக்கத்துல வச்சுக்கலாம்.
1: ஓகே மேம், இந்த நிகழ்ச்சியை கேட்கும் குடும்பங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மெசேஜ் என்ன மேம்?
0: ஸ்ட்ராங் ஃபேமிலிஸ் ஆர் பில்ட் இன் அ டே, தே ஆர் பில்ட் எவ்ரி டே த்ரூ லவ், ரெஸ்பெக்ட், பேஷன்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வென் ஃபேமிலிஸ் க்ரோ ஸ்ட்ராங்கர், சொசைட்டி க்ரோஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ இதை தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் ஃபேமிலிஸ் வந்து ஒரே நாளில் உருவாகிறது கிடையாது. அதனால அது வந்து ஒரு ஒரு நாளும் அதில் காண பங்களிப்பு அதில் இருக்குது. அந்த பங்களிப்பு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் அன்பில், ஒரு மியூச்சுவல்னால் ரெண்டு பக்கமும் சேர்ந்து, அதில் ஒரு ஷேட்ரஸ் ரெஸ்பெக்டில், பேஷன்ஸ் அதாவது ஒரு பொறுமை, அதில் கம்யூனிகேஷன் அதாவது அதில் வந்து வார்த்தைகள் பரிமாற்றமாக இருக்கலாம், கருத்துக்கள் பரிமாற்றமாக இருக்கலாம் அது. அதுக்கப்புறம் எப்படி பங்களிப்பு, நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் என்ன செய்ய போகிறேன், இதையெல்லாம் சேர்ந்தது தான் என்னது ஒரு குடும்ப வளர்ச்சி. அண்ட் இது ஒரு ஒரு நாளில் நடக்க போகிறது இல்லை, இது பல நாளோட விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலி நம்ம நல்லபடியாக உருவாக்குறோம் அப்படின்னாவே அங்கே என்ன, ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி உருவாகுது, ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டி உருவாகுது. ஸோ இதுதான் என்னோட மெசேஜாக இருக்க போகுது. ஸோ இட்ஸ் நெவர் அ ஒன் டே ஆக்ட், ஸோ இட் இஸ் அன் எஃபர்ட் விச் இஸ் பீங் புட் த்ரூ அவுட். நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, நமக்கு பெரியவங்க, பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, அந்தந்த வயசுக்கேற்ற மரியாதையை கொடுத்து அவங்களோட என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கோ, அதாவது நல்லதை எடுத்துக்கோங்க அவ்வளோதான், கெட்டதை அந்த இடத்துலேயே விட்டுருங்க அவ்வளோதான். இதுதான் என்னோட ஃபைனல் மெசேஜாக இருக்க போது.
1: ஓகே மேம், இன்றைய நிகழ்ச்சியில குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மேம். தேங்க்யூ.

நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு,

0: சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போவில் இன்று 3 மணிக்கு ஹலோ டாக்டர் குழந்தைகள் நலம் குறித்து நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறையின் பேராசிரியர் டாக்டர் சி. வெங்கடேஷ் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேயர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: TM சௌந்தரராஜன் பே சுசிலா குரலில் ஒலிக்க வரும் பாடலின் படம் படகோட்டி.

0: என்றும் இனியவையில் கேட்டு மகிழ இதோ பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் காதலிக்க நேரமில்லை படப்பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

பே சுசீலா குழுவினரோடு பாடியது ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக. இனி பாபு படத்திற்காக பாடலை கேட்கலாம்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: அன்பேவா படத்திற்காக TM சௌந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

உரிமை குரல் படத்திற்காக ஒலிக்க வரும் குரல் டி எம் சவுந்தரராஜன். பாடல் வரும் நேரம் 2:49:06.

பூரம் புன்ன பூவா நினைப்பே, நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோ அணைப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து

0: ஜாமுட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு.
1: இதுவரை என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நம் மனங்களை இதமான இசையோடு மகிழ்வித்தது என்றும் இனியவை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மிக அதிக அளவாக 44 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் 3 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ARG, சென்னை கலெக்டர் அலுவலகம், பெரம்பலூர், சென்னை பெரம்பூர், அண்ணாநகர் மேற்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG, நாமக்கல் ராசிபுரம், சென்னை பேசின் பிரிட்ஜ், நீலகிரி மாவட்டம் பந்தலூர், மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் அதிகளவு வெப்பநிலையில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியில் வெப்பநிலையில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 38.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக 22.5 டிகிரி செல்சியஸை பதிவு செய்தது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை மற்றும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவிரி டெல்டா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள்,

டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: two goalkeepers. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 3:10. பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். தெலுங்கு படத்திற்காக, கஹிலாடி படத்திற்காக ஒலிக்கும் குரல் தேவி ஸ்ரீ பிரசாத்.

பன்மொழி பாடல்களில் அடுத்து குப்த் படத்திற்காக அல்க் யாக்னிக் குமார் சானு குரல்களில் ஹிந்தி பட பாடலை கேட்கலாம்.

இஷ்டம் என்ற மலையாள படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பன்மொழி பாடலை கேட்டு மகிழும் நேரம் 3:19.

பன்மொழி பாடல்களில் நிறைவாக மிஸ்டர் இந்தியா ஹிந்தி படத்திற்காக கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரலில் இதோ

0: முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 3:29:55. சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்சபோன் இசை இடம்பெறும். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: কেওআইসি আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকান নকৰিব, টোটালিকে কেওআইসি আপডেট কৰক। যদিহে পৰিচয় বা ঠিকনাৰ কোনো পৰিৱৰ্তন হোৱা নাই, তেন্তে আপোনাৰ বেংক বা এটিএম বা বিজনেছ কৰেসপণ্ডেণ্ট অৰ্থাৎ বিচিৰ ওচৰলৈ যাব বা বেংকত পঞ্জীয়ন হৈ থকা ইমেইল বা মোবাইল নম্বৰ বা মোবাইল বেংকিং এপ বা চিঠিৰ জৰিয়তে ঘোষণা দিব। আৰু যদি কোনো পৰিৱৰ্তন ঘটিছে, তেন্তে পৰিচয় আৰু ঠিকনাৰ শেহতীয়া প্ৰমাণ দেখাব। একাউণ্ট সক্ৰিয় ৰাখি বেংকিং সেৱাৰ সুবিধা ল'ব। আপোনাৰ KYC আপডেট কৰাৰ বাবে আপোনাৰ ওচৰৰ গাঁও পঞ্চায়তৰ শিবিৰ বা বেংকৰ শাখালৈ যাওক।
3: RBIয়ে কয়,
4: জানি লওক, সতৰ্ক হৈ ৰওক।
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஜெய ஜெய பத்மநாப என்ற சுவாதி திருநாள் கிருதி, மணிரங்கு ராகம், ஆதித்தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக அலைபாயுதே கண்ணா என்று ஊத்துக்காடு வெங்கட சுப்பராய சுப்பையர் கீர்த்தனை, கானாடா ராகம் ஆதி தாளம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6.

0: 5006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 4:15.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

കെസി ഫിലിംസ് കംപ്ലൈൻസ് വഴങ്കും. മൗനം സമ്മതം തെരപ്പെട ഒളിച്ചിത്തരം. இதனடுத்தவர்கள் மம்முட்டி, அமலா, ஜெய்சங்கர், ஒய் ஜி மகேந்திரன், சரத்குமார், நாகேஷ், தியாகு, சார்லி மற்றும் பலர். கதை எஸ் என் சௌமி, வசனம் கே குணா, இசை இளையராஜா, இயக்கம் கே மதுவா.

0: இந்த வழக்கில் உள்ள சாட்சிகளும் ஆதாரங்களும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பிரதிவாதி சுந்தரம் தான் குற்றம் புரிந்துள்ளார் என்று நிரூபிக்கின்றன. பிரதிவாதி தான் கொலை செய்திருக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அரசு தரப்பில் தெளிவாக வெளிக்கொண்டு வந்திருப்பதால் இந்தியன் பெனல் கோடு 302 பிரிவின்படி பிரதிவாதி சுந்தரம் கொலை குற்றத்திற்கான தண்டனைக்குரியவராகிறார். எனவே பிரதிவாதி சுந்தரம் சாகும் வரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன்.
1: நீ என்ன எஸ்கியூஸ் சொன்னாலும் சரி, கான்பரன்ஸுக்கு வராது சரியில்லை சேகர். டெல்லியிலிருந்து போன் பண்ணப்பவே சொன்னான், நான் வந்ததிலிருந்து என் கூட இருப்பேன். இப்போ பாத்தியா, நான் இவனை தேடி இங்கே வர வேண்டியதா போச்சு. சேகர், என்னாச்சு உனக்கு?
2: அது நான் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு கேஸ்ல வாதாடணும்ப்பா, ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: ஓ, கேஸ் விஷயமா? ஜெயிச்சா தான் பீஸ் தரேன்னு சொல்லியிருந்தாரு அந்த கட்சிக்காரரு.
2: சிச்சி, அவர் நான் கட்சிக்காரர் மட்டும் நினைக்கிறது இல்லப்பா, என் சொந்த அண்ணன் மாதிரி அவர். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல சுந்தரம், அவர் தான் அது.
1: நீ சொல்லியிருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, என்ன கேஸ்?
2: பேப்பர்ல படிச்சிருப்பியே, இந்த விஜயலட்சுமி கொலை கேஸ். அதுல அவர்தான் குற்றவாளி. கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க.
1: தூக்கு தண்டனை? யார் இந்த விஜயலட்சுமி?
2: அது சுந்தரத்தோட தம்பி பொண்டாட்டி. அவர் உண்மையிலே நிரபராதி, ஆனா என்ன செய்யறது, எல்லா சாட்சியங்களும் தடயங்களும் அவருக்கு எதிராகவே அமைஞ்சு போச்சு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்.
1: செஷன்ஸ்ல தானே தீர்ப்பு சொன்னாங்க, ஹைகோர்ட் இருக்கே, தூக்கு தண்டனை எப்படியாவது குறைச்சிக்கலாம்.
2: நோ ராஜா, தட்ஸ் நாட் தி பாயிண்ட். அவருக்கு தண்டனையே கொடுத்துற கூடாது. ராஜா, ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நீ ஆர்கியூ பண்ண.
1: நானா? ஐ அம் சாரி, டெல்லியை விட்டுட்டு இங்க வந்து ஒரு கேஸ் வாதாட நிலைமையில நான் இப்ப இல்ல.
2: ராஜா, மாட்டேன்னு சொல்றாதரா, எனக்காகடா ப்ளீஸ்.
1: பாரு சேகர், ஹைகோர்ட்ல நீயே வாதாடினா போதும். இல்லைன்னா நம்மளோட எவ்வளவு ஜீனியஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, அவங்கள யாராவது வச்சுக்க. போனதை பத்தி நினைச்சு மனசு அலட்டிக்காத, அப்புறம் உள்ள கேஸையும் உன்னால சரியா வாதாட முடியாது. நிம்மதியாரு. அம்மா கோவிலா, நான் புறப்படுறேம்மா. குழந்தைங்க
3: மேல தூங்குறான், நீங்க ஏதாவது சாப்பிட்டு போலாமே.
1: ஒண்ணும் வேண்டாமா, 10:00 ஆச்சு, காலையில 4:00 எழுந்திருக்கணும், 6:00 ஃபிளைட்டு. வரட்டுமா?

0: எக்ஸ்கியூஸ் மீ, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஃபோட்டோஸ் எடுக்கணும், கொஞ்சம் மாடலிங் பண்ண முடியுமா?
1: சாரி, ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்.
0: நல்ல கம்பெனி, நல்ல கேஷ்.
1: ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ.
0: ஓகே ஓகே. ஆளை பார்த்தா ஹெட்வேர்ட் பிடிச்ச மாதிரி இருக்கு.
2: ஏய் ராஜா,

0: ஊருக்கு போல?
1: இல்ல.
0: சரி வா, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வரேன்.
2: ஓகே சார்.
0: வா. நீ நிஜமாவா சொல்ற?
1: நான் டெல்லிக்கு போகல.
0: நல்லதான் போச்சு. நேத்து ராத்திரி நீ டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு தான் போனேன், பட் நீ போக மாட்டேன்னு என் மனசு சொல்லிச்சு.
1: அதான்டா நமக்குள்ள இருக்கிற பொருத்தம். அந்த கேஸ் நான் நடத்துறேன்.
0: தேங்க்ஸ். தெரிஞ்சோ தெரியாமலோ சுந்தரனுடைய இந்த நிலைமைக்கு நான் காரணங்கிற குற்ற உணர்வு என்னை கொண்டுட்டு இருந்ததுப்பா. இப்ப உண்மையிலேயே எனக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ.
1: ஆனா ஒரு கண்டிஷன்.
0: என்னப்பா கண்டிஷன்?
1: நிச்சயமா கேஸ் தோத்து போகும்னா வாதாடி என்ன பிரயோஜனம்? நான் இதை ஹைகோர்ட்ல நடத்துறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கான்னு தெரியணும். பயில பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சுந்தரத்தையும் அவங்க வீட்டுல இருக்கவங்களையும் பார்க்கணும்.
0: பார்க்கலாமே.
1: எப்போ?
0: இன்னைக்கு சாயந்தரமே புறப்படலாம்.
3: யோ முத்து, அந்த சுந்தரத்துக்கு ஹைகோர்ட் என்னையா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் விடுதலை கிடைக்காது. ஓய், சீனிவாசன் ஜட்ஜ் இருக்காரு, அவர் எழுதின தீர்ப்பை மாத்தி எழுதுறதுக்கு இன்னொரு ஜட்ஜ் புறக்கணும். ஓய்
4: பால்காட்,
3: நான் தூக்கு கைத்துக்காக காத்துட்டு இருக்கானே அந்த சுந்தரம், அவனுக்கு எனக்கும் இப்படி ஒரு வாழ் வரும்னு தெரிஞ்சிருக்குமா?
0: வணக்கம் சார்.
5: ராஜா, இவன் தான் இந்த இடத்து கேர்டேக்கர், பேரு அழகு. அம்மா எப்படி இருக்க?
4: ஏதோ இருக்க சார்.
5: ஏன்டா சலிச்சுக்கிற? இன்னுமா கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல?
4: எவன் சார் எனக்கு பொண்ணு தரேன்?
5: அது உன் பேர்ல குழப்பம். ஏ, உங்க அம்மாவுக்கு என்னதான் மேல பிரியம் இருந்தாலும் உனக்கு போய் அழகுன்னு பேர் வைப்பாங்களா?
1: இவனு கூட ஜெயசேகர்னு பேர் வச்சிருக்காங்க. ஏதாவது கேஸ் ஜெயிச்சிருக்கான? கழு,
5: என்னப்பா நீயே காட்டி கொடுத்துரு போல் இருக்க.
0: அழகு இங்கவா. பாலு இன்னும் இங்கதான் இருக்கற?
5: ஆமா சார்,
6: ஆமா சார்,
5: ஆமா சார்.
0: நான் தானே உன்னை கேட்டேன், ஏன் யாரோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பதில் சொல்றேன்.
1: சேகர், இந்த பாலு யாரு?
5: அது இந்த சுந்தரத்தோட தம்பி.
1: அவர் ஏன் இங்க இருக்காரு?
5: வீட்டுலதான் இருந்தான். சுந்தரத்தோட அரெஸ்டுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் மனக்கவலை, இங்க வந்துட்டான்.
1: சரி, போய் பாக்கலாமா?
4: அவன இப்ப பாக்க முடியாது சார். புல் கிக்ல இருப்பார் சார்.
1: இந்த நேரத்துலயுமா?
4: அவருக்கு நேரம் காலமே கிடையாது சார்.
1: நான் பாரு பாத்தியா? யாரையாது?
5: என்ன பாலு? அவையோ, இது என் ஃப்ரெண்ட் ராஜா, அட்வொகேட்.
1: ஹலோ.
7: நீங்க ஒருத்தர் பத்தலன்னு, இவரு வேறையா? ஹவ் அ ட்ரிங்க்.
1: நோ தேங்க்ஸ்.
0: பாலு, கவலைகள் எல்லாருக்குமே இருக்கு, அதுக்காக உடம்ப கெடுத்துக்கிற அளவுக்கு இதெல்லாம் தேவையா?
5: ஷிட்.
0: அடுத்தது பாட்டில் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி போயிடலாமா?
1: பாலு, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சேகர், நாம இங்க தங்குறதுனால பிரச்சனை ஆகுமோ?
0: ஏன் அப்படி கேக்குறேன்?
1: அந்த ஆளுக்கு பிடிக்கலன்னா எதுக்குப்பா? வணக்கம் டாக்டர்மா.
8: நீங்க இந்த கேஸ் நடத்தினாதான் பெரிய அண்ணாவுக்கு விடுதலை கிடைக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. நானும் நம்புறேன். எல்லாத்தையும் விட எங்க அண்ணா தான் எனக்கு முக்கியம். அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த கேஸ்
1: முதல்ல சேகர், இந்த கேஸ் நீ தான் நடத்தி கொடுக்கணும்னு என்ன வந்து கேட்டான். நான் பிஸியா இருந்ததாலே முடியாதுன்னு சொல்லிட்டேன். எதிர்பாராம தான் நீ சுந்தரத்தோட சிஸ்டர்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் சேகர்கிட்ட போய் நானே இந்த கேஸ் நடத்துறேன்னு சொன்னேன். என்னோட மனசு மாறினதுக்கு என்ன காரணம்னு அவங்க கிட்ட சொல்லல. அந்த காரணத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன்.
8: Thank you.
9: மிஸ்டர் ராஜா, நான் விடுதலையாவேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை.
5: நோனோ, நீங்க வீணா மனசு தளர விடுறீங்க. ராஜா வந்தாச்சு இல்ல, கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். உங்களுக்கு தெரியும்
1: இவன் என்ன பத்தி கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன்.
9: என் கவலை எல்லாம் என் விடுதலை பத்தி இல்ல, என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற அநியாயமான பழியை பத்தி.
5: என்ன நீங்க பொல்லாத பழி பாருங்க, உண்மைதான் ஜெயிக்கும்.
1: மிஸ்டர் சுந்தரம், வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நான் அப்புறம் வரேன்.
9: தம்பி பாலு இன்னும் என்னை பார்க்க வரவே இல்லை. ஒருவேளை அவனும் என்ன குற்றவாளி நினைச்சிட்டானோ என்னவோ.
1: அவரை காப்பாத்தினா இந்த கேஸ்ல பல விஷயங்களும் எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். சேகருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டான்.

0: எனக்கு அது பத்தாது. சில விஷயங்களை உங்க அண்ணிக்கிட்ட கேட்கலாம், ஆனா எந்த நிலைமையில அவங்கள விட உங்ககிட்ட பேசினா தான் ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் எதிரி இல்லைங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் ஜெயிக்கணுங்கிற நினைப்போட கேட்கிற விளக்கம் நினைச்சு நீ என் கேள்விக்கு பதில் சொன்னா போதும்.
1: உங்களுக்கு என்ன தெரியணும்?
0: விஜயலட்சுமி சாகும் போது நீ இந்த வீட்டுல தான் இருந்தியா?
1: இல்ல, மெட்ராஸ்ல இருந்த.
0: அப்புறம் நீ எப்ப இங்க வந்த?
1: 5 மாசத்துக்கு முன்னால மெட்ராஸ்ல என் வீட்டுல தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் தொடர்ந்து போன் அடிக்கிற சத்தம் கேட்டது.

அஞ்சு மாசத்துக்கு முன்னால மெட்ராஸ்ல என் வீட்டுல தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் தொடர்ந்து போன் அடிக்கிற சத்தம் கேட்டது.

0: பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு.
1: முடிஞ்சு கேப்டன் ஹெட் பாடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு பாடி எடுத்துருப்போங்க.
2: முடியாது, பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம்.
1: அவன் நம்ம வீட்டுல செத்து போயிருக்கா, அவ செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுவும் தவிர நம்ம ஆட்கள் இங்கதான் இருக்காங்க, அதனால இந்த ஊர் அடக்கம் பண்றதா முறை.
2: என் தங்கச்சி பாடி என்கிட்ட கொடுக்க சார், நாங்க அடக்கம் பண்றதா முறை.
1: புரியாம பேசுறியப்பா, பாடி தீக்கம் போசாயிருக்கும், இனிமே அதை கிராமத்துக்கு எடுத்து போய் ரொம்ப கஷ்டம்ப்பா.
3: குணத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, தூக்கறவனுக்கு தான் கஷ்டம் எல்லாம்.
4: சார் என்னப்பா இது பெரிய தொந்தரவு போச்சு, பாடியை யார் எடுத்துட்டு போதும் முதல்ல முடிவு பண்ணுங்க.
3: மிஸ்டர் தேவராஜ், பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பாடியை கொடுக்கறதா முறைன்னு எனக்கு படுது.
1: அதை சொல்றதுக்கு நீ யாரியா? ஏன் சொல்லக்கூடாது? இதுல எதுக்கு சண்டை? பாடி அண்ணங்காரன் எடுத்துட்டு போட்டோம், போய் சொல்லு
5: அண்ணா அவங்களே எடுத்துட்டு போட்டோம்.
1: பலு என்னப்பா சொல்ற? இதெல்லாம் சரியில்லை, உனக்கு இதெல்லாம் புரியாது.
3: புரிஞ்சுதான் சொல்றாரு, கட்ல புருஷன சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்னையா மத்தியில சும்மா முத்து இதுல கையெழுத்து போட்டு ஆக வேண்டியது பாரு. நீங்களா போங்கப்பா.
6: விசேஷத்துக்கு போலனாலும் துக்கத்துக்கு போகும் இல்லையா?
7: அண்ணா லட்சுமி அண்ணி எதுக்கு அப்படி பண்ணாங்க?
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அன்னைக்கு ராத்திரி சேலம் போறதுக்காக ரயிலை பிடிக்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். ட்ரெயின் 4 மணி நேரம் லேட்டுன்னு சொன்னாங்க. சரி வீட்டில் போய் ட்ரெஸ் எடுக்கலாமே வந்தேன். வீட்டுக்குள்ள போறதுக்காக வேலைக்கார மணி எழுப்பினேன். அப்போ மாடியில ஏதோ தீப்பிடிச்சு எறிகிற வாடை வந்தது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மணியை அழைச்சிக்கிட்டு நான் மாடிக்கு போனேன். அங்க
8: விஜயலட்சுமியோட சாவு தற்கொலை தான் நீ நினைக்கிறியா ஹேமா?
7: எனக்கு வேற எதுவும் தோணலைங்க.
8: அவங்க தற்கொலை பண்ணிக்கணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா?
7: எனக்கு தெரியல.
8: உங்க சின்னனி சாகிறப்போ இந்த வீட்டுல யாரா இருந்தாங்க?
7: மணி மட்டும் தான் இருந்தா.
8: அவன் இப்ப எங்க இருக்கான்?
7: அவனோட வீட்டுல இருப்பான். யாரையாவது அனுப்பி கூட்டிட்டு வரட்டுமா?
8: வேணாம், நானே பாத்துக்கிறேன், நான் வரேன்.
1: வணக்கம் ஐயா, எங்க முதலாளியை காப்பாத்த வந்த வக்கீல் தெய்வம் நீங்க தானுங்களா?
8: அடே நான் கேக்குறதுக்கு எல்லாம் பதில் சொல்லு.
1: கேளுங்க ஐயா.
8: விஜயலட்சுமி இறந்த அன்னைக்கு நீ வீட்டுல தானே இருந்தேன்?
1: ஆமாங்க.
8: அங்க என்ன நடந்தது தெளிவா சொல்லு.
1: அதைத்தான் தெளிவா கோர்ட்லயே சொல்லிட்டேனே.
8: பரவாயில்ல, எனக்காக இன்னொருத்தர சொல்லு.
1: எங்க சின்னம்மா இறந்த அன்னைக்கு ராத்திரி

0: அது எங்க சின்னம்மா இறந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வேலையா நானு பரமசிவன் வீட்டுக்கு போயிருந்தேன்.
1: இத பாருங்கம்மா, விஜயலட்சுமி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாதுன்னு நீங்க போலீஸ் கிட்ட சொன்னப்போ அவங்க ஏதேதோ சால்ஜாப்ப சொல்லி அது தற்கொலை தான் உங்க வாயை அடைச்சிட்டாங்க. நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. உங்க பொண்ணோட கல்யாணமும் காதல் கல்யாணம், சோ வரதட்சணைங்கிற பிரச்சனைக்கு இடமே இல்லை. என்ன காரணமா இருக்கும்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுதா?
2: எனக்கு இந்த காரணமும் தெரியலையே.
1: தெரியாது, தெரியக்கூடாது. இந்த காரணம் தடையும் துப்பு துளக்கிறது, கண்டுபிடிக்கிறது, புடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் போலீஸோட வேலை.
2: அதுக்கு நாங்க என்ன செய்யறது?
3: அது எப்படின்னு கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா.
1: ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையா? மனசுல தோன்றதெல்லாம் ஒரு புகாரா எழுதி போலீஸ் கரைச்சிரு. அதுக்கப்புறம் ஐஏ போலீஸுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சேன்னா நடவடிக்கை தானா எடுத்துட்டு போறாங்க.

0: அப்புறம் தாங்க தெரிஞ்சது இறந்தது எங்க சின்ன மண்ணு.
1: அங்க நீ வேற ஏதாவது பாத்தியா?
0: எதையும் பாக்கலங்க.
1: வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும் போது ஏன் வெளியே கதவு போட்டுறான்?
0: மாடியில எங்க சின்னம்மா மட்டும் தனியா இருந்தாங்க, வீட்டுல யாரும் இல்ல. நான் தான் வெளியில பூட்டிட்டு படுத்துட்டாங்க.
1: நீ உள்ள படுக்கல?
0: நான் எப்பவுமே வெளியில படுக்கிறதாங்க வழக்கம்.
1: தற்கொலை தானே போலீஸ் கூட ஆரம்பத்துல நினைச்சாங்க, அப்புறம் எப்படி கொலை மாறுச்சு?

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

0: மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: பரமசிவன் தூண்டிவிட்டதுனால ஜனங்க எல்லாரும் பொதுக்கூட்டம் போராட்டம் பொம்பளைங்க ஊர்வலம்னு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. போக போக எங்க முதலாளி சுந்தர ஐயாவை கொலகாரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இப்படித்தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு.
2: விஜயலட்சுமியை கொலை பண்ணது சுந்தரன் தான் ஏன் சந்தேகம் வந்தது?
3: போராட்டம் நடந்தப்ப ஆரம்பத்துல யார் பேரையும் சொல்லல, போக போக அண்ணா பேரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல நியூஸ் வந்தது, மந்திரிங்க கூட இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா செய்தி வந்தது. ஒரு நாள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முருகன் எங்க வீட்டுக்கு வந்தாரு.
4: பாய்யா முருகா, என்ன கல்யாணம் ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. மணி ரெண்டு காபி கொண்டு வா.
5: வேண்டப்பா.
4: என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: சுந்தரம், I have a bad news for you.
4: Bad news? என்னப்பா சொல்ற? Come on, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு.
6: பார்ட்னர், உங்களை போலீஸ் எந்த நேரத்திலையும் அரெஸ்ட் பண்ணலாம்.
4: வாட்? என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களா, எதுக்காக?
6: விஜயலட்சுமி பண்ணது நீதான் நம்புற அளவுக்கு ஏதோ தடையும் கிடைச்சிருக்க.
4: விஜயலட்சுமிய நான் கொன்னேனா? நான் சொன்னேன். விளையாடுறாங்களா?
6: சாரி சுந்தரம், எஸ்பி என்கிட்ட சொன்னார்.
4: என்ன காரணம் சொல்றாங்க?
6: அது
4: முருகன் சொல்ல தயங்குறது. விஜயலட்சுமிக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருந்ததாகும். அது எங்க வெளியே தெரிஞ்சிருமோனு பயந்து நீ அவளை கொண்டுட்டு தான் சந்தேகப்படுறேன். ஏன்பா, யாரை பார்த்து என்ன சொல்றதுங்கிற விவஸ்தையே கிடையாதா? அது எனக்கு மக மாதிரிப்பா.
6: சுந்தரம், நீ முன்ஜாமீன் எடுக்கிறதா?

0: தப்பா சொல்லி செய்யாத தப்புக்கு நான் இதுக்காக முன்ஜாமீன் எடுக்கணும். அப்படி யாராவது என்ன பழி வாங்க நினைச்சா அந்த சேலஞ்ச் ஏத்துக்க நான் தயாரா.
1: சுந்தரம் எதுக்கு உணர்ச்சி வச்சு இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நாம தான் புத்திசாலித்தனமா சமாளிக்கணும். ஓகே.
2: ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சதுன்னு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முருகன் சொன்னாரு, என்ன அது?
3: லட்சுமி அண்ணி எழுதின லெட்டர் தான் அது. சுந்தர் அண்ணா தங்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு அண்ணி அதுல எழுதிருந்தாங்களா?
2: அந்த லெட்டர் விஜயலட்சுமி எழுதினதா
3: தெரியல, ஆனா கோர்ட்ல அந்த லெட்டரை உண்மை நம்பிட்டாங்க. உண்மை இல்லைன்னு எங்களால நிரூபிக்க முடியல.
2: ஏமா வெளிப்படையா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத, சுந்தரத்தை பற்றின குற்றச்சாட்டுல ஏதாவது உண்மை இருக்குமா?
3: இல்ல நிச்சயமா இல்ல, எங்க அண்ணன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது.
2: அப்படியே இருக்கட்டும். ஏமா நீ ஒரு டாக்டர், மனுஷங்க இயல்பை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு வீக் மோமெண்ட்ல வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல சுந்தர் ஒருவேளை அவளை கொலை பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல வரல, சுந்தர் அப்படி நடந்துகிட்ட அதிர்ச்சியில அவமானத்துக்கு பயந்து ஒருவேளை விஜயலட்சுமி தற்கொலை பண்ணிருந்தா?
3: நீங்க உங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது.
2: சாரி ஹேமா, நான் ஒரு வக்கீல், முதல்ல விபரீதமா தான் நினைப்பேன் கேட்பேன். நான் வரேன். ஏ மணி இங்க வா.
0: இந்த வந்துட்டாங்க.
2: உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா?
0: அப்படி ஒண்ணும் இல்லைங்க.
2: அப்ப ஏற வண்டியில. மணி, அந்த பரமசிவத்துக்கும் சுந்தரத்துக்கும் ஏதாவது தகராறு இருந்ததா?
0: எங்க ஐயா கம்பெனி தொடங்கின புதுசுல வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு மத்தியில் யூனியன் அது இதுன்னு எந்த பிரிவும் கிடையாது. ஆனால் பரமசிவம் ஆளுங்களையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு யூனியனில் சேர சொல்லி வற்புறுத்தினார். அதில் சேர்றதுக்கு விருப்பம் இல்லாத தொழிலாளர்களை வழியே போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால் அவர் பக்கம் சில பேர் போய் சேர்ந்தாங்க. அப்படி சேராதவங்கள ஆள் வச்சு மிரட்டினாரு, சில சமயங்களில் அடிக்க கூட செஞ்சார். இப்படிப்பட்ட நச்சு தொந்தரவுகளை தாங்க முடியாததுனால பரமசிவத்தை பற்றி போலீஸில் எங்கள் ஐயா ரிப்போர்ட் பண்ணார். போலீஸில் அப்போ எங்கள் ஐயாவுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. அவங்களும் பரமசிவத்தை பிடிச்சிட்டு போய் சமத்திய உதச்சி அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கே பரமசிவம் எங்கள் ஐயாவை பழி வாங்குவேன்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே பழி வாங்கிட்டான் ஐயா.
2: அவன் வீட்டுக்கு வழி எப்படி?
0: இப்படி நேராக போய் லெஃப்ட் திரும்பினா பரமசிவம் வீடு.
4: வாங்க
2: மிஸ்டர் பரமசிவம், அவரை கொஞ்சம் பார்க்கணுமே.
0: சமூகம் யாரோ கேசி ராஜா, எம்ஏபிஎல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல். அவங்க அப்பா சந்திரசேகர் பாவம் 8 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். சொந்த ஊர் காங்கயம், 80 ஏக்கர் அவள் நிலம், விவசாயத்தை அவங்க அம்மா சிவகாமி தான் பாத்துக்கிறாங்க. பிராக்டிஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஓஹோன்னு பையன் நடக்குது. வருமானம் கொட்டோ கொட்டோ ஒரு கொட்டுது. சரிதானா?
2: என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே.
0: ஏன்பா ராஜா, பட்டமும் படிச்சு முடிச்சுட்ட, பதக்கமும் வாங்கிட்ட, மறுபடியும் ஏன் 3ஆம் கிளாஸ்ல சேரணும்னு பிரியப்படுற? புரியல. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சிட்டிங்க்கு 5000 ரூபாய்க்கு மேல வாங்குற நீ 50 ரூபாய் கூட தேராத இந்த பட்டிக்காட்டு கோர்ட்ல வாதாட வந்திருக்கிய, அதான் ஏன்னு கேக்குறேன். நல்லா இல்லையே.
2: எல்லாமே சொல்லி முடிச்சாச்சிங்களா?
0: முடிவா சொல்ல வேண்டியது உடனே ஒண்ணு இருக்கு.
2: சொல்லுங்க.
0: நீ எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தியோ அதே இடத்துக்கு ஒழுங்கா மரியாதையா போய் சேர்ந்துரு.
2: என்ன மறுச்சிங்களா?
0: ஒரு அண்ணன் தம்பிக்கு எச்சரிக்கை பண்ற மாதிரி பண்றேன்.
2: அதை கேட்க முடியாதுன்னா?
0: முடியாதுன்னா பாத்தியா, கைய நீட்டுனா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், தைலம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள், மசாஜ் பண்றதுக்கு இன்னொரு ஆள், எல்லாம் நான் தீனி போட்டு வளர்த்த பசங்க. ஒண்ணு இல்ல, ஒரு மரத்தை பார்த்து கோபான் என்னன்னா ஐயாவுக்கு அந்த மரம் பிடிக்கிற போல் இருக்குன்னு தென்னை மரத்தை வெட்டி சாய்ச்சிருவானுங்க.
5: வெட்டிட்டுங்களா?
0: சும்மா சொன்னா துட்டிக்கிறானுங்க.
2: அடி உதவாங்க என்னால முடியாது. அடுத்த ட்ரெயின் எப்பங்க மெட்ராஸ்க்கு?
0: நம்ம பசங்க பிகில் அடிச்சா போதும், உடனே வண்டியை கிளப்பிடுவாங்க. அவ்வளவு செல்வாக்கு. தம்பி போடுப்பா.
2: அப்ப நான் வரட்டுமா? மிஸ்டர்
0: பரமசிவம்,
2: ஒரு சின்ன விஷயம். நான் வந்ததே சுந்தரம் கேச வாதாடத்தான், அதோட முடிவை தெரிஞ்சுட்டு தான் போவேன்.
0: அப்படின்னா?

0: ఏసీ రాజా ఎంఏబిఎల్ సుప్రీం కోర్టు లాయర్. అప్ప పేరు చంద్రశేఖర్, అమ్మ పేరు శివహామి. ஓஹோன்னு பிராக்டிஸ் ஏகப்பட்ட வருமானம். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்ட நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்காம போயிட்ட.
1: ஏய் பரம நாய் சிவம், நிக்கிற மரத்தை உன்னால சாய்க்கத்தாண்டா முடியும், ஆனா சாஞ்ச மரத்தை

0: மறுபடியும் நிக்க வைக்க என்ன தாண்ட முடியும்? இனிமே சுந்தரன் கேஸ்ல தலை நீட்டுனே பிச்சிருவேன் பிச்சு.
1: இதுவரை இடைபெற்ற விஜயலட்சுமி கொலை வழக்கின் மேல் முறையீட்டின்படி பிரதிவாதி சுந்தரத்துக்கு தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று இந்த உயர்நீதிமன்றம் கருதுகிறது. செஷன்ஸ் கோர்ட்டில் அரசு தரப்பில் வழக்கு நடைமுறையில் பல தவறுகள் நடந்துள்ளது. ஆகவே இவ்வழக்கை செஷன்ஸ் கோர்ட்டில் மறுபடியும் புதிய விசாரணை நடத்துமாறு உத்தரவிடுகிறேன்.
2: சுந்தரத்துடைய கேஸ் பர விசாரணைக்கு வருதியா?
3: சுந்தரம் நிரபராதின்னு ஹைகோர்ட்டிலிருந்தே விடுதலை பண்ணிருக்கலாமே.
4: நீர் என்னவாய் ஜட்ஜி?
2: அந்த ஜட்ஜி வேற.
3: பின்ன எதுக்கு நான் மறுவிசாரணை?
2: ஹைகோர்ட்ல சுந்தரம் நிரபராதின்னு ஒத்துக்கலையே, அப்புறம் மறுவிசாரணை எதுக்குன்னா?
4: கீழ்கோர்ட்ல விசாரணை நடத்தின முறையே சரியில்லையா? ஆரம்பத்திலிருந்தே சுந்தரத்தை ஒரு குத்தவாளின்னு நினைச்சே விசாரணை பண்ணதாகவும் அரசாங்க தரப்பு வக்கீல் வாதத்திலையும் சாட்சிகள் சொன்ன விதத்திலையும் ஏதோ விவகாரம் இருக்கிறதாகவே சந்தேகப்படுறாங்களா?
2: சாட்சியும் இல்ல, முன்ன சொன்ன மாதிரியே இப்பவும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த சுந்தரத்துக்கு தண்டனை கிடைக்கும். இல்ல
3: அவங்க அப்படி
2: சொல்லலைண்ணா. உண்மை ஏங்க நடிக்கிற? பணத்தாலேயே சாட்சியங்கள் எல்லாத்தையும் அடிச்சு விலைக்கு வாங்கிட்ட.
3: அதுக்கு இல்லையா, நமக்கு சம்பந்தம் இல்லாத கேஸ்ல எதுக்குண்ணா மறுபடியும் பணத்தை வாரி இறக்கணும்?
2: சம்பந்தம் இல்லையா?
5: அந்த சுந்தரர் இருக்கானே, அவன் தூக்கல தொங்கினாலும் என் மனசாராதையா? எத்தனை நாள் நான் லாக்கப்பில் கடந்திருப்பேன், எத்தனை பூஸ் மிதிப்பட்டிருப்பேன், எத்தனை வேலை கொலப்பட்டி கடந்திருப்பேன். அன்னைக்கு அவன் ராஜான்னா இன்னைக்கு நான் சக்கரவர்த்தியா? என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல.
3: உடனே
5: அந்த விஜயலட்சுமி வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் முத்துவ நான் வர சொன்னேன்னு சொல்லு.
6: இந்த கேஸ்ல அரசாங்க தரப்புல சுந்தரத்துக்கு எதிராக மொத்தம் 32 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுல 3 பேரோட சாட்சியை தான் அரசாங்கம் பெருசா எடுத்துட்டு இருக்கு. நம்பர் 1, இவ பேரு ராணி, மகா உத்தமி, என்ன கொஞ்சம் கூச்சம் அதிகம், பொம்பளைங்களோட பழகவே மாட்டான். இவளுக்கும் சுந்தரத்துக்கும் கனெக்ஷன் இவ கோர்ட்ல சாட்சி சொல்லிருக்கா. பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் அடிச்சு சொல்றேன். இந்த மன்மதன் பேரு முனுசாமி, சுந்தரம் விட்டு காம்பவுண்ட்லயே குடியிருக்கிறான். சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் செஞ்சதை தன் கண்ணால பார்த்ததா இவன் தான் கோர்ட்ல சாட்சி சொன்னான்.
0: ஏன் அப்படி சொன்னா? ஏதாவது முன்விரோதம் இருக்குமா?
6: அது மட்டும் இல்ல, பணமும் விளையாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, விஜயலட்சுமி தன் தாயாருக்கு எழுதின ஒரு லெட்டர், அந்த லெட்டரை தன் மகதான் எழுதினான்னு அந்த அம்மா கோர்ட்ல உறுதியாவே சொல்லிட்டாங்க. இதை தவிர போலீஸ் பொதுவா எல்லாருமே சுந்தரத்துக்கு எதிராக தான் இருந்திருக்கிறாங்க. சோ இந்த சாட்சியங்கள் எல்லாம் கோர்ட் நம்பலன்னத்தான் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேல பரமசிவத்தோட செல்வாக்கு இந்த கேஸ்ல பாதாள வரைக்கும் பாஞ்சிருக்கு.
0: இவ்வளவு செட்டப் இருக்கும் போது
6: யாரோ
7: ராணிங்கிறவங்க வந்து கோர்ட்ல உண்மையை சொல்றேன்னு சொன்னாங்களே, சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்களே. நம்ம ஹேமா வாயில 1 கிலோ சக்கரை வாங்கி கொட்டணும். அன்னைக்கே அவ சொன்னா, இந்த ராஜாவை நம்பாதே நம்பாதே.
8: சும்மா இருக்கியா?
0: ஹேமா, விஜயலட்சுமி கைப்பட எழுதினது இதுல ஒண்ணுமே இல்லையே. அவங்க கைப்பட எழுதினது வேற ஏதாவது இருக்கா?
8: எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. எதுக்கு
0: இருந்திருந்தா கோர்ட்ல இருக்கிற லெட்டர்ல உள்ள கையெழுத்து விஜயலட்சுமி தானான்னு செக் பண்ணலாம்.
6: ராஜா, இங்க என்ன தேடிட்டு இருக்க?
8: விஜய், நீ கைப்பட எழுதின பேப்பர் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாரு.
6: அதெல்லாம் நான் இங்க நிறைய அலசி பார்த்தாச்சு, ஒண்ணும் கிடைக்கல. உள்ள விஜய்க்கு அம்மா பிரியமுடன் எழுதி கொண்டது மேலும். ஆமா, அம்மா ஒண்ணு கொஞ்சிக்கிறாங்க, இது வேற பாக்கெட்ல வச்சுக்கிற. எனக்கு ஒண்ணு புரியலையே.
0: உனக்கு பல விஷயங்கள் புரியல, புரிஞ்சிருந்தா இந்த ரீட்டைல் அளவுக்கு வந்திருக்காது. யார் இந்த ஜோஸ், நடராஜன், சாந்தி எல்லாம் விஜயலட்சுமி கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்காங்க?
8: என்ன

0: ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ்னு விஜயனுக்கு வேண்டியவங்க தான்.
1: கசின் சொன்னது ஞாபகம் வருது. விஜயலட்சுமி சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவ வீட்டுல இல்லைன்னு சொன்னேன். யாருன்னு கேட்டதுக்கு கசின் சொல்லி ஃபோன் வச்சிட்டாங்க.
2: எத்தனைக்கா இல்லை முந்தின நாளா?
1: முந்தின நாள்
2: அந்த கல்யாணங்கிற ஒரு ஆளப்படி
3: நம்ம சுந்தர அண்ணாவோட பார்ட்னர் நல்ல ஃப்ரெண்டு தான். ஏன் கேக்குறேன்?
2: ஒரு பார்ட்னர் இல்லை நைட்டா இன்னொரு பார்ட்னருக்கு தான் லாபம் இல்லையா?
3: நீ எந்த ரூட்ல போற?
2: ஒண்ணுல விட்டுரு.
3: சரி, எனக்கு கூடிய சீக்கிரம் பைத்தியம் முடியும் போது.
2: என்ன பாட்டியே கோர்ட்டுக்கு வரலையா?
0: என்னது என்ன பார்த்து பாட்டின்னு சொல்லிட்டு போறா?

0: பிறகு நேயர்கள் கேட்கலாம் மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: தொடர்வது மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளி சித்திரம்.
1: பொள்ளாச்சி 25/9/89. அன்புள்ள அம்மாவுக்கு விஜய் எழுதி கொள்ளு. எனக்கு மனசு சரியில்லாததால உடனே கடிதம் எழுத முடியல. இங்கே வீட்டுக்காரரோட அண்ணா சுந்தரம் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. நான் சாமர்த்தியமா அதை தடுத்துக்கிட்டே வரேன். இந்த வீட்டுல நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி. இதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். சரியான நேரத்துல என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நானே சமாளிச்சுக்கிறேன். இந்த விஷயம் முத்தண்ணாவுக்கு தெரிய வேண்டாம். பம்பு வரும். அன்பு மகள் விஜி. இந்த லெட்டர் விஜயலட்சுமி எழுதுனதுதானே?
2: ஆமாங்க.
1: இதுல இருக்கிற கையெழுத்து உங்க மக விஜயலட்சுமியோட தான் அப்படின்னு நிச்சயமா உங்களால சொல்ல முடியுமா?
2: என்ன சார் இது, ஒரு அம்மாவுக்கு மகளோட கையெழுத்து தெரியாதா?
1: வெல், இந்த லெட்டர் மூலம் சுந்தரத்துக்கு விஜயலட்சுமி மேல ஒரு தவறான நோக்கம் இருந்திருக்குங்கிறது நிரூபணமாகிறது. ஆரம்பத்திலிருந்தே தவறா பழக முயற்சி செஞ்ச சுந்தரம் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே விஜயலட்சுமியே கெடுத்திருக்கார். அப்ப அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுலையும் குழப்பத்திலையும் விஜயலட்சுமியே கொலை செஞ்சிருக்கார். உண்மை எங்க வெளிப்பட்டுருமோங்கிற பயத்துல கொலைய தற்கொலையா மாத்திரத்துக்காக பணத்து மேல மன்னனையை ஊத்தி எரிச்சிருக்கார். இது சுந்தரம் செஞ்ச கொலை தான் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற ஆதாரங்களோ சாட்சியங்களோ தேவையில்லையோ.
3: மிஸ்டர் ராஜா, அந்த லெட்டர் கொடு, இது கொஞ்சம் பாருங்க. இந்த லெட்டர் நீங்க எழுதுனதானே?
2: ஆமாங்க.
3: கொஞ்சம் படிக்கிறீங்களா? படிங்க.
2: செடிமுத்தூர் 10/10/89.
3: 10/10/89. படிங்க.
2: அன்புள்ள விஜய்க்கு பிரியமுடன் அம்மா எழுதி கொள்வது. நலம் நலமறியாவா. முத்துக்கு பழனியில் பார்த்த பொண்ணு சுமாரான இடம்.
3: நிறுத்துங்க, நிறுத்துங்க. அந்த லாஸ்ட் பாரா மட்டும் படிங்க.
2: உன் வீட்டுக்காரரை கேட்டதாக சொல்லவும், பெரிய மாப்பிள்ளை சுந்தரத்தையும் சாவித்திரியையும் ரொம்பவும் விசாரித்ததாக சொல்லவும். இப்படிக்கு அன்புள்ள அம்மா ஜானகி.
3: நீங்க எழுதுனதானே? 10/10/89. இது உங்க மக விஜயலட்சுமி எழுதின லெட்டர் தானே? அதுல என்ன தேதி இருக்கு?
2: 25/9/89.
3: அப்ப ரெண்டு லெட்டருக்கும் இடையில 15 நாள் வித்தியாசம் இருக்கு. உங்க பொண்ணு எழுதின லெட்டர் வந்தப்புறம் தான் நீங்க இந்த லெட்டர் எழுதிருக்கீங்க. அதாவது 10/10/89. அப்ப சுந்தரன் தங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதா உங்க மக எழுதின லெட்டருக்கு நீங்க எழுதின பதில் லெட்டர் தானே இது? ஏன் ஏன் திணறீங்க? சொந்த மகளை கெடுக்க முயற்சி பண்ண விஷயம் தெரிஞ்சும் சுந்தரத்தை பத்தி ஒரு அம்மா இப்படியே அன்பா விசாரிச்சுவாங்க.
2: ஒருவேளை தவறி போய் 10/9/89 எழுதுறதுக்கு பதிலா 10/10/89 எழுதிட்டு இருப்பேங்க.
4: அப்ப உங்க மக 25/9/89 எழுதின லெட்டருக்கு முன்னாலேயே எழுதின லெட்டர் தான் அதுன்னு சொல்றீங்களா?
2: ஆமாங்க, அதனாலதான் பெரிய மாப்பிள்ளை விசாரிச்சு எழுதியிருந்தேன்.
3: ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதால் அந்த பொய் உண்மையாகிவிடாது. விஜயலட்சுமி 25/9/89 எழுதின கடிதத்தில்

0: சுந்தரம் தவறாக நடக்க முயற்சி செய்ததாக எழுதியுள்ளாள். ஆனால் 10/10/89 ஜானகி அம்மாள் எழுதின பதிலில் அதை தெரிந்து கொண்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இக்கடிதத்தை ஜானகி அம்மாள் தான் எழுதினார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே விஜயலட்சுமியின் கடிதம் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கொலைய தற்கொலையா மாத்தின கதைகளை நாம ஏராளமா கேட்டிருக்கோம். ஆனா ஒரு தற்கொலைய கொலையா மாத்தின கதையை இப்பதான் முதல் முதலா கேள்விப்படுறோம். பிரதிவாதி சுந்தரத்துக்கு எதிராக பிராசிகூஷன் தரப்பிலே கொண்டு வந்த சாட்சிகளும் தடயங்களும் போலியானவை என்பது உறுதியாகிவிட்டது. ஆகவே விஜயலட்சுமியின் மரணம் நிச்சயமாக உறுதியாக தற்கொலை தான்.
1: அப்ப ராணியின் சாட்சியம்?
0: பணத்துக்காக தன்னையே விற்கிற ஒருத்தியோட சாட்சியத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் சுந்தரத்தை அளிக்க சில அரசியல்வாதிகள் பழைய பகைக்காக பழிவாங்க செய்த சூழ்ச்சிதான் இந்த குற்றச்சாட்டு. அவங்கதான் விஜயலட்சுமியின் தற்கொலையை கொலையை மாத்திருக்காங்க. யுவர் ஆனர், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு குத்துவிளக்கு. இது நான் சொல்லல, அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். அந்த சட்டம்ங்கிற இருட்டறையில வக்கீலின் வாதம்ங்கிற விளக்கின் வெளிச்சத்துல நீதியை கண்டுபிடித்து கொடுக்குமாறு மதிப்பிற்குரிய கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கும் இவருக்கு அந்த நீதியின் கருணையால் விடுதலை தருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.
2: பீஸ் வாங்குற வக்கி தன் கட்சிக்காரரை காப்பாத்துறங்கிறதுக்காக காட்டுற உற்சாகம் மட்டுமே மிஸ்டர் ராஜாவின் பேச்சில் தெரியும். அடுக்குமொழியாலையும் எடுத்துக்காட்டாலையும் உண்மையை பொய்யாக்கிட முடியாது. ஏதோ அரசு தரப்பு சாட்சியங்களும் தடயங்களும் போலியானவின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் நண்பர் ராஜா. தவறான தொழில் செய்யும் ராணி உண்மையே சொல்லக்கூடாதா?
0: இட் இஸ் அப்சர்ட். ராணி சொன்னது பொய். ராணிக்கு சுந்தரத்தை தெரியவே தெரியாது. வேணும்னா இந்த கோர்ட்ல இருக்கிற யார் மேலையும் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சுமத்த முடியும். இஃப் யூ வாண்ட் டு வெரிஃபை மிஸ் சந்திரன், நீங்க சரின்னு சொன்னா உங்களை பத்தி கூட அந்த மாதிரி இந்த கோர்ட்லயே கேட்க முடியும்.
3: காம் டவுன் மிஸ்டர் ராஜா, லெட் ஹிம் ஃபினிஷ் ஹிஸ் ஆர்கியுமென்ட், யூ கேன் ப்ரோசீட் மிஸ்டர் சந்திரன்.
2: முனுசாமியோட பார்வை தெளிவில்லாம இருக்கலாம், ஆனா விஜயலட்சுமியோட அறையில அவளை யாரோ கட்டி பிடிச்சி பலவந்தப்படுத்திருக்காங்க, அத முனுசாமி பாத்திருக்கார். அந்த வீட்டுல சுந்தரத்தை தவிர வேற ஆம்பளை யாரு இருக்க முடியும்? அதுவும் இல்லாம மற்ற சாட்சியங்களையும் தடயங்களையும் வச்சு பார்க்கும் போது அது சுந்தரம் தான் அப்படின்னு தெளிவா தெரியுது.
0: யுவர் ஆனர்,
3: மிஸ்டர் ராஜா, யூ வில் கெட் யுவர் சான்ஸ்.
2: ஜானகி அம்மாவுக்கு தேதி எழுதும் போது வந்த தப்பு யாருக்கு வேணாலும் வரக்கூடியதான். இட் இஸ் காமன். Even it may happen to you, your lordship. ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும் போது எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? இதுக்கு அவங்க தரப்புல எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாது. அதனால சுந்தரம் தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு நான் திட்டவட்டமாக கூறுகிறேன்.
3: மிஸ்டர் ராஜா, சாட்சியங்களும் தடயங்களும் அரசு தரப்புக்கோ இல்லை பிரதிவாதிக்கோ சாதகமாக இல்லை. விஜயலட்சுமியின் மரணம் கொலைதான் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்ட சாட்சியங்களும் தடயங்களும் சிறிது மிகைப்படுத்தப்பட்டு சொல்லியிருந்தாலும் அதை முழுவதுமாக நியாயம் இல்லை என்று தள்ளிவிட முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல் அது தற்கொலை என்றால் அதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? உங்ககிட்ட அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கா?
0: இதுவரைக்கும் இல்லை. நான் முயற்சி பண்றேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.
3: ஷியூர், டைம் இஸ் கிராண்டட்.
0: தேங்க் யூ. சரியான பதில சொல்லுவீங்களா? விஜயலட்சுமி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு நீங்க நம்புறீங்களா?
4: நம்புறேன்.
0: காரணம்?
4: அது தெரியல சார்.
0: நீங்களும் விஜயலட்சுமியும் காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டீங்களா?
4: ஆமா.
0: ஒரே காலையில படிச்சீங்களா?
4: இல்ல.
0: அப்ப எப்படி?
4: எங்க அக்கௌண்ட் இருந்த பேங்க்ல விஜயலட்சுமி கேஷியரா இருந்தா, அங்கதான் அவளை நான் பார்த்தேன். அந்த பழக்கம் காதலா மாறிச்சு. எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு அண்ணன் சொன்னாரு. அப்புறம் நான் வற்புறுத்தினால அவர் ஒத்துக்கிட்டாரு.
0: மிஸ்டர் பாலு, ஷால் ஐ ஆஸ்க் யூ சம்திங்?
4: ப்ளீஸ்.
0: நீங்க அவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வேற ஏதாவது, ஐ மீன் வேற யாருக்கிட்டையாவது ஏதாவது தொடர்பு அந்த மாதிரி?
4: அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார்.
2: முனுசாமி, இந்த சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் செஞ்சது நீங்க பாத்தீங்களா?
3: பலாத்காரம் பண்ணாரான்னு

0: எனக்கு தெரியாது. விஜயலட்சுமியே சுந்தரம் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், நல்லாவே பார்த்தேன். அப்புறம் காலையில தான் தெரிஞ்சது விஜயலட்சுமி அம்மா தீயில கருகி செத்துட்டாங்கன்னு.
1: மிஸ்டர் முனுசாமி, உங்களுக்கும் சுந்தரத்துக்கும் ஏதாவது தகராறு இருந்ததா?
0: எனக்கா? அவர்கிட்ட எதுக்குங்க தகராறு?
1: கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இருந்ததா இல்லையா?
0: இல்லைங்க.
1: பொய், பச்சை பொய். சுந்தரம் வீட்டுல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாட்ச்மேன் வேலை பாத்தீங்கல்ல?
0: ஆமாங்க.
1: தகராறு வந்ததால உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. வேலையில இருந்தப்போ உங்களுக்கு அவங்க வீட்டு காம்பவுண்ட்லயே வீடு கட்டி கொடுத்தாங்க. வேலையை விட்டு போன நீங்க வீட்டை விட்டு போக மாட்டேன், 12 வருஷத்துக்கு மேல குடியிருந்ததால வீடு எனக்கு சொந்தம் சட்டம் பேசினீங்க. அதுக்காக சுந்தர இவர் மேல போட்ட கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு.
2: இவர் ஆனர் டிஃபென்ஸ் வக்கீல் தேவையில்லாத கேள்வியில கேட்டுட்டு இருக்காரு.
3: மிஸ்டர் ராஜா, இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்க.
1: சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். ஐ வில் கம் டு தி பாயிண்ட்.
3: எஸ் ப்ரோசீட்.
1: தேங்க் யூ யுவர் ஆனர். சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் பண்ணதை நீங்க உங்க கண்ணால பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மைதானே?
0: என்ன சார், எத்தனை தடவை தான் சொல்றது? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். சுந்தரம் விஜயலட்சுமிய பலாத்காரம் பண்ணதை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்.
1: கொஞ்ச நேரம் கழிச்சு அதை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே?
0: என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை.
1: அங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா?
0: எதுக்கு கேக்குறீங்க?
1: தெரியுதா இல்லையா?
0: அடட, இது என் பொண்ணு மீனா இல்ல?
1: உங்க வீட்டுக்கும் சுந்தர வீட்டுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கும்?
0: என்ன பெருசா கூப்பிடுற தொலைவு இருக்கும்?
1: அப்படின்னா ஒரு 300 மீட்டர் இருக்குமா?
0: இந்த மீட்டர் கீட்டர் எல்லாம் நமக்கு புரியாது சார்.
1: அடின்னா தெரியுமா?
2: அப்செக்ஷன் யுவர் ஆனர்.
1: அடின்னு அடிக்கிறது இல்ல சார், புட்டு சார். எத்தனை நாள் இருக்கும்?
0: அடி கிடி எல்லாம் நான் அளந்து பார்க்கல சார். புத்து மதிப்பா சொன்னா நம்ம கோர்ட் கேட்டு வாசல்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கும்.
1: அப்ராக்சிமேட்லி 500 ஃபீட் இருக்கு. பட்ட பகல்லையே இவ்வளவு பக்கத்தில் நிற்கும் உங்க மகளை கண்ணாடி போட்டு தான் பார்க்க முடிஞ்ச நீங்க, இதை விட பல மடங்கு தூரத்தில் இருக்கும் சுந்தரம் வீட்டுல, அதுவும் ராத்திரியிலே கண்ணாடி கூட போடாம சுந்தரம் விஜயலட்சுமியை பலாத்காரம் பண்ணதை எப்படி பார்த்திருக்க முடியும்? சுந்தரம் விஜயலட்சுமியை பலாத்காரம் பண்ணதை நீங்க பாத்தீங்களா?
0: ஒரு நிழல் மாதிரி பார்த்தேன். ஆனா சுந்தரம் சாருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோன்னு நினைச்சேன்.
1: நினைச்சீங்களா? நீங்க நேரடியா பார்த்தேன்னு தானே சொன்னீங்க? அப்ப நீங்க பார்த்ததா சொன்னது பொய், அப்படித்தானே?
4: இந்த வழக்கின் விசாரணை நாளை தொடரும்.
5: விஜயலட்சுமியா, அந்த தீ விபத்துல கருகி செத்து போன பொண்ணு தானே?
1: ஆமா, அவங்க தான்.
5: இந்த பிரான்ச்சில தான் வேலை பார்த்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் இங்க வந்து 6 மாசம் தான் ஆச்சு.
2: இங்க நடராஜன் யாராவது வேலை பார்த்தாங்களா?
5: நடராஜனா? அப்படி யாரும் இங்க இல்லையே
1: சார். ஒருவேளை நீங்க வர்றதுக்கு முன்னாடி நடராஜன் பேர்ல இங்க யாராவது?
5: நான் வர்றதுக்கு முன்னால நடந்த சமாச்சாரத்தை எங்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்?
6: ஏன் சார், 25 வருஷமா பியூனா இருக்கேன், என்ன கேட்காம 6 மாசத்துக்கு முன்னால வந்த ஆப்ஷனல் மேனேஜர் கிட்ட நீங்க என்னத்த கேட்டு அவர் என்னத்த சொல்லி

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மௌனம் சம்மதம் திரைப்பட ஒரு சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: இப்பொழுது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
2: பக்கம் வர துடித்தேன், துணைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலை
3: தேன் போன்ற இனிய பாடல்கள்
2: ஆகாஷ்வாணி
3: புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

0: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: மிஸ்டர் நடராஜன்,
2: யாரு அது?
1: ஐம் அட்வொகேட் சேகர்.
2: என்ன வேணும்?
1: நீங்க தான் வேணும், அது கூட எனக்கு வேணாம். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் வெளில இருக்காரு, உங்களோட பேசணுமா?
2: அவருக்கு என்ன எப்படி தெரியும்?
1: அதான் உங்களை எப்படி தெரியும், அவரே கேட்டுருமே.
2: யார் மிஸ்டர் நீங்க? என்ன எப்படி தெரியும்?
3: இறந்து போன விஜயலட்சுமி உங்களை பத்தி ஏராளமா சொல்லிருக்காங்க.
2: விஜயலட்சுமியா? எந்த விஜயலட்சுமி?
1: ஐயோ, 500 ரூபாய் வேஸ்ட். இந்த அளவுக்கு விஜயலட்சுமி தெரியாதா?
3: ஆமா, நடிக்காதீங்க மிஸ்டர் நடராஜன். இவ்வளவு சீக்கிரமா உங்க பழைய காதலிய மறந்துச்சீங்களா? பேங்க்ல நீங்க ஒன்னா வேலை பார்த்ததையும் மறந்துட்டீங்களே. சொல்லு,
2: யார் மிஸ்டர் நீங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு? தெரியாத வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு பேசுறீங்க, வெளியே போங்க. ஐசே, கெட் அவுட்.
1: ராஜா,
3: கோபப்படாத தம்பி, கொஞ்சம் அமைதியாது. இது நீதானே விஜயலட்சுமிக்கு அனுப்பினே?
2: ஆமா.
3: உனக்கும் விஜயலட்சுமிக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கம் உண்டோ?
2: என்ன சார் சொல்றீங்க? ஷி வாஸ் மை கோவர்க்கர். அவ எனக்கு தங்கச்சி மாதிரி.
3: அப்பப்பா, தங்கச்சி மாதிரிங்கிறா? தங்கச்சிக்கு இப்படியா எழுதுவாங்க? வித் ஸ்வீட் லவ் நடராஜன். இந்த படத்துக்கு என்ன தம்பி அர்த்தம்? இதயத்தை குத்தாதையா? நீதானே விஜயலட்சுமி சாரதுக்கு ரெண்டு நாள் முன்னாலே கசின் சொல்லி அவளுக்கு போன் பண்ண.
2: முதல் தடவை பண்ணப்போ பேசினது சுந்தரத்தோட பண்டாட்டி. மறுபடியும் போன் பண்ண, விஜய் எடுத்தா. நான் அவளை அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன். முதல்ல அவ ஒத்துக்கல, அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தின. கடைசியில வழி இல்லாம ஒத்துக்கிட்டா. வீட்டுக்கு பின்பக்கத்து கதவு திறந்து வைக்கிறேன்னு சொன்னா.
4: யாராவது வந்துட்டு போறாங்க, சீக்கிரம் போயிடுங்க.
2: பணத்தை கூட நான் போயிடுறேன்.
4: ஐயோ, அவர் வந்துட்டாரு.
2: இதுதான் சார் நடந்தது.
3: அன்னைக்கு அந்த வீட்டுல பாலு உன்ன பாத்தாரா?
2: இல்ல சார்.
4: என்ன சொல்றீங்க?
2: அப்ப யார் இத சாப்பிடு? அந்த சிகரெட்டு இங்க யார் வந்துட்டு போனது?
4: இங்க யாரும் வரலீங்க.
2: வரல? அது குடிச்ச கிளாஸ் இருக்கு, சிகரெட் இருக்கு. கேட்டா யாரும் வரல, நான் சொல்றேன். யாரு வந்தது சொல்லு?
4: எங்க அண்ணன் முத்துதான் வந்தாரு.
2: முத்துவா? அவன் எது கிடைக்கும்?
4: அவருக்கு கொஞ்சம் பண தேவையா இருந்துச்சு. கொஞ்ச நாளே போய் என்ன கேட்டுட்டு இருந்தாரு. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு ரொம்ப அவசியமா படம் வேணும்னு என்ன பாக்க வந்தாரு.
2: அவன் எப்படி உள்ள வந்தா?
4: மணி தூங்கிட்டு இருந்தா, எழுப்ப முடியல. சென்னல் வழி என்ன கூப்பிட்டாரு. நான் தான் பின்னால கதவு திறந்து விட்டேன்.
2: நீ அவனுக்கு பணம் கொடுத்தியா?
4: நான் கொடுக்கல. உங்ககிட்ட கேட்காம நான் கொடுக்க மாட்டேங்க.
2: நீ சொல்றது உண்மைதானே?
4: ஆமாங்க.
2: நான் கிராமத்துக்கு போய் முத்துவ பார்த்து தான் திருப்பி வருவேன். போய் சொல்லியிருந்த, கொன்னிடுவேன் ஜாக்கிரதை. விஜய் நெருப்பு பிடிச்சி இறந்து போன தகவல் கல்யாண வீட்டுக்கே வந்ததால முத்துவை தேடி கிராமத்துக்கு போக வேண்டிய தேவையெல்லாம் போயிடுச்சு. விஜய் அவன் அம்மா கிட்ட லெட்டரை பத்தி கேள்விப்பட்ட

0: அன்னைக்கு ராத்திரி விஜய் ரூமுக்கு வந்துட்டு போனது அண்ணனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். அவரை நான் வெறுத்தேன். ஆனா அன்னைக்கு வந்துட்டு போனது நடராஜன் தான் தெரிஞ்சதும் என்னையும் விஜயும் பெத்த பிள்ளைங்கள வளர்த்த அண்ணாவை சந்தேகப்பட்டத நினைச்சு வெக்கப்பட்டேன்.
1: இவரானார் சுந்தரன் நிரபராதியின் உறுதிப்படுத்துறதுக்கு இப்போதுள்ள சாட்சிகளும் தடயங்களுமே ஏராளம். விஜயலட்சுமியின் கடிதமும் முனுசாமியின் சாட்சியமும் போலி என்பது தெளிவாகிறது. நடராஜன் வந்ததை மறைத்து முத்துதான் வந்தார் என்று விஜயலட்சுமி சொன்னது பொய். பாலு முத்துவை பார்த்தால் உண்மை வெளிவரும் என்ற பயத்தில் விஜயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டாள் என்பது கோட்டார் அவர்களுக்கு மிகவும் நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் இந்த வழக்கை பற்றிய ஒரு சில ஆதாரங்களை கோர்ட்டு முன் கொண்டு வருவதன் மூலம் சில புதிய உண்மைகளை விளக்க எனக்கு வாய்ப்பு தருமாறு
2: கேட்டுக்கொள்கிறேன்.
1: இன்னும் சில புதிய சாட்சிகளை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன்.
2: யார் அவங்க, எங்க இருக்காங்க?
1: போலீஸ் மூலம் அவர்களை கோர்ட்டுக் கொண்டு வந்திருக்கிறேன்.
2: Yes, you can produce them.
1: முதலில் மிஸ்டர் மணி சுந்தரம் வீட்டு வேலைக்காரன். மணி, சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு.
3: என்ன விவரம் கேக்குறீங்க?
1: அன்னைக்கு ராத்திரி பாலு வந்தது, உங்ககிட்ட சாவி எடுத்தது, அவர் திரும்பி போனது, இதெல்லாம் தான்.
3: என்னது, அன்னைக்கு ராத்திரி சின்னையா வந்தாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
1: ஓகே, சுந்தரம் எப்ப வந்தாருங்கிறாவ தெரியுமா?
3: தெரியுங்க.
1: சுந்தரம் வந்ததும் என்ன நடந்தது?
3: என்ன தட்டி எழுப்புனாரு, ஏதோ வாட வருதுன்னாரு. நான் சாவி எடுத்து கதவை திறந்தேன்.
1: ஸ்டாப். எங்கிருந்து சாவி எடுத்தேன்?
3: இங்க என் இடுப்புல இருந்துதான்.
1: இவர் ஆனார் வீட்டை விட்டு வெளியே போனப்போ சாவியை கதவிலேயே விட்டுட்டு போனதா இப்பதான் பாலு சொன்னார். பாலு போனப்புறம் தானே சுந்தரம் வந்தாரு?
3: இருக்கலாங்க.
1: அப்ப பாலு கதவுல விட்டுட்டு போன சாவி சுந்தரம் வந்தப்போ எப்படி உன் இடுப்புக்கு வந்தது?
3: அது வந்து
1: பறந்து வந்து மடியில உட்காந்துருச்சா?
3: ஒருவேளை பாலு ஐயாவே என் இடுப்புல வச்சுட்டு போயிருந்துருக்கலாம் இல்லைங்களா?
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படி வச்சிருந்தா அவர் ஏன் சாவிய கதவில விட்டதா போய் சொல்லணும்? நீ தான் போய் சொல்ற. பாலு வந்துட்டு போனதுக்கும் சுந்தரம் வந்ததுக்கும் இடையில தான் விஜய் இருந்தது. பாலுவுக்கும் விஜயலட்சுமிக்கும் நடந்த வாக்குவாதத்தை நீ ஒட்டு கேட்டிருக்க. உனக்கு ரொம்ப நாளாவே விஜயலட்சுமி மேல ஒரு கண்டிருந்தது. பாலு போனதும் விஜயலட்சுமி தனியா இருந்ததை பயன்படுத்தி அவளை கெடுத்துட்டேன்.
4: ஐயா, என்ன அபாண்டமா பழி சுமத்தாதீங்க ஐயா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல கடவுளே.
1: மணி, குறுக்க பேசாத. அந்த போராட்டத்திலே விஜயலட்சுமி இறந்து போயிட்டான். ஏற்கனவே பிஜி ரூமுக்கு யாரோ வந்துட்டு போனதும் பாலு வந்துட்டு போனதும் உனக்கு தெரிஞ்சிருந்ததாலே பழி யார் மேலேயாவது விளட்டும் அவளை எரிச்சுட்டு கீழே வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி
4: படுத்துக்கிட்டேன். இல்ல இல்ல இல்ல, இது போய் என் மேல வீணா பழிய சுமத்துறாங்க. ஒரு புழு பூச்சிய கூட கொல்ல தைரியம் இல்லாதண்ணா, எப்படி எங்க சின்னம்மாவை கொண்டிருக்க முடியும்?
1: நோ, நீ தான் கொலை பண்ண. அது நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு.
3: நான் கொலை பண்ணேன்னு சாட்சி இருக்க?
1: ஆமா மணி, சாட்சி இருக்கு. இவர் ஆனார் மணியோட சித்தப்பா மகன் நடராஜன் தான் அந்த சாட்சி. அவர் தான் மணி கொலை செஞ்சதை நேர்ல பார்த்ததா இப்ப போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவரை ஆதரப்படுத்த அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன்.
2: எஸ் மிஸ்டர் ராஜா. ப்ரொசீட்.
4: படுபாவி நடராஜன் அப்படியா சொன்னா? கடவுளே, அந்த அயோக்கிய கதையவே மாத்திட்டானே. ஏய் நடராஜா, நீயாடா என்ன கொலகாரன்னு சொன்ன? நீ பண்ண தப்புக்கு நான் உடந்தையா இருந்தேனடா. என்ன சொல்லணும், பெத்த மக மாறி வளர்த்த முதலாளிக்கு துரோகம் பண்ணித்தனடா. உன்னை கொலை பண்ணா தண்டா என் நெஞ்சு ஆறும்.
2: அணி, உணர்ச்சி வசப்படக்கூடாது. என்ன சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும்.
4: சொல்றேயா, நடந்த எல்லா உண்மையும் சொல்றேன். இவன் என்ன கொலகாரன்னு சொன்னது போய், ஆனா இவ சின்னம்மா ரூமுக்குள்ள போனது வாஸ்தவம் தான். அங்க சின்னம்மா கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப திடீர்னு பாலுவையா வந்துட்டான்.
1: நீயே இதை உன் கண்ணால பாத்தியா?
4: இல்லங்க, இதெல்லாம் இவன் எனக்கு சொன்னது.
1: மேல சொல்லு.
4: பாலுவையா திடீர்னு வந்ததுனால இவன் வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருந்திருக்கான். அவர் வெளியே போன உடனே நடராஜன் சின்னம்மா ரூமுக்குள்ள
5: போயிருந்திருக்கான்.
2: பணம் கிடைக்காம எப்படி போறது? என்ன விட வசதியான வேற ஒருத்தன் கிடைச்சதும் என்ன கை கழுவிட்டு அவனை கட்டிக்கிட்டேன். இப்போ நான் பழி வாங்குறேன்னு சொல்றியா? உனக்கு எதிர்பாராம கிடைச்ச இந்த புதையல்ல பங்கு வாங்காம நான் போக மாட்டேன். அதனால நல்ல பொண்ணா குடிவாதம் பிடிக்காம நான் கேக்குற பணத்தை கொடுத்துரு.
5: என்னால கொடுக்க முடியாது.
2: முடியாது? இதெல்லாம் நீ எனக்கு எழுதின காதல் கடிதங்கள். ஒரு பொண்டாட்டி அவளோட காதலுக்கு எழுதின லவ் லெட்டர் படிச்சா அவ புருஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா?

0: போயிடுவான்.
1: நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, இந்த லெட்டருக்கு உன் புருஷன் என்ன விலை வேணாலும் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தேவையானதை நான் அவங்கிட்ட இருந்தே
0: வாங்கிக்கிறேன். அந்த லெட்டரெல்லாம் கொடு.
1: விஜி வேண்டாம், சொல்றது கேளு. வேண்டாம்,
0: அந்த லெட்டர் கொடு.

0: கதவுல மோதினதுனால தலையில் அடிபட்டு சின்னமா இறந்துட்டாங்க.
1: நடராஜன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒத்துக்கிட்டான். அவன் என் கையை பிடிச்சி கதறி அழுதப்போ அவனை காப்பாத்துறதுக்கு தீர்மானிச்சேன். கொலையை தற்கொலையா மாத்துறத தவிர எனக்கு வேற வழி தெரியல.
0: நடராஜன் பேங்க்ல கையாடல் பண்ண பணத்தை திரும்ப கட்டுறதுக்காக சின்னம்மா பணத்துல இருந்து நகைகளை எடுத்துக்கிட்டான்.
1: சின்னம்மா உடம்ப எரிச்சிட்டா அது தற்கொலை ஆயிரும்னு நினைச்சு அவங்க உடம்ப எரிக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம்.
2: எல்லா காரியமும் முடிஞ்சது, பெரும் பத்தி எரிஞ்சது.
1: நடராஜன் வந்த வழியே போயிட்டான். நான் மறுபடியும் கீழே வந்து கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு பழைய இடத்திலேயே படுத்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்.
0: என்னை வளர்த்து ஆளாக்கின சித்தப்பாவை நினைச்சு பார்த்தேன். அவரோட பிள்ளைய காப்பாத்தணுங்கிறது தான் எனக்கு முக்கியமா பட்டது. நடராஜன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நான் நடந்ததை மறைச்சிட்டேன்.
3: மணி, நிரபராதியா நம்ம முதலாளி மாட்டிக்கிட்ட பிரபு, நீயே உண்மையை சொல்லல.
0: நான் உண்மையை சொல்லிடலான்னு தான் நடராஜன் கிட்ட சொன்னேன். அப்படி சொன்னா நான் அவனுக்கு உடந்தே இருந்தேங்கிறதுக்காக எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டான்.
3: இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளி நடராஜன் என்று எனக்கு சந்தேகம் வந்ததால் அவரை நான் காவல்துறை உதவியுடன் விசாரித்ததில் உண்மை வெளிவந்தது. என் கட்சிக்காரர் சுந்தரத்தின் மேல் எந்த குற்றமும் இல்லை என்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன்.
4: இதுவரை நடந்த வாதங்களின்படி மிஸ்டர் சுந்தரம் நிரபராதி என உறுதியாகிறது. எனவே அவரை நான் விடுதலை செய்கிறேன். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க மிஸ்டர் ராஜா எடுத்துக்கொண்ட சிரமத்தையும் அவருடைய புத்திசாலித்தனத்தையும் நான் ரொம்ப பாராட்டுறேன்.
3: ஹலோ ஹேமா.
5: ஹலோ
3: மிஸ்டர் சுந்தர், இப்பதான் போன் பண்ணாரு.
5: இப்பதான் கிளம்பிட்டீங்களா?
3: ஆமா, நாளைக்கே மெட்ராஸ் போய் எப்படி டெல்லி ஃபிளைட் கேட்ச் பண்ணி ஆகணும்.
5: போறதுக்கு முன்னால வீட்டுக்கு வர மாட்டீங்களா?
3: வீட்டுக்கு
5: வர மாட்டீங்களா?
3: போலாமா?
5: நானும் உங்க கார்லயே வரேன்.
3: வீட்டுக்கா டெல்லிக்கா? இந்த மௌனத்துக்கு அர்த்தம் சம்மதம் தானே?
6: நேர்கள் இதுவரை கேட்டது

കെസി ഫിലിംസ് കമ്പൈൻസ് വഴങ്ങിയ മൗനം സമ്മതം തലപ്പുഴ ഒളിച്ചിത്തരം. இதனடுத்தவர்கள் மம்முட்டி, அமலா, ஜெய்சங்கர், ஒய் ஜி மகேந்திரன், சரத்குமார், நாகேஷ், தியாகு, சார்லி மற்றும் பலர்.

0: கதை எஸ் என் சௌமி, வசனம் கே குணா, இசை இளையராஜா, இயக்கம் கே மது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. வருவது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் மௌனம் என்ற சொல்லில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். கண்களின் மொழி மௌனம்.

பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் கொடிமலர். நெஞ்சிற்கும் அலைமோதும் நினைவுகள் மௌனம்.

கேட்டு பாடலின் படம் சலங்கை ஒளி ஒளித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். உணர்வுகளில் கேட்கும் சப்தம் ஒரு மௌன பரிமாற்றம்.

அன்பே சிவம், இது கேட்ட பாடலின் படம். நேரம் 5:13:48. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. கேட்கும் செவிகளுக்கு மௌனம் பேசும் மொழியின் சப்தம் எப்போதும் இனிக்கும்.

0: हे मेरा बुलबुल,
1: कम ऑन माय डियर झुंझुनाखड़ी,

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் என்னை போல் ஒருவன்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 5:19, 19:19. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. மௌனம் ஆச்சரியம் தரும் ஒரு விந்தை மொழி.

மனோ குரலில் ஒலித்தது என் ஜீவன் பாடுது படப்பாடல். மௌனம்தான் மாற்றத்திற்கான மாற்று வழி.

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு சவால்களை விரிவடைந்து வருவதை எதிர்க்க உலக நாடுகள் இடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் உச்சநிலை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. கடந்த காலாண்டில் இந்தியாவின் மொத்த வர்த்தகம் 5.4% வளர்ச்சியடைந்திருப்பதாக நிதி

ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் ஏ கே லகிரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம், சைபர் மிரட்டல் போன்ற பல வடிவங்களில் உலகின் பாதுகாப்பு சவால்கள் விரிவடைந்து வருவதை திறம்பட்ட முறையில் எதிர்க்க உலக நாடுகளிடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். புதுடில்லியில் இந்தியாவின் சார்பில் நடைபெற்ற

0: ஒத்துழைப்பு தேவை என்று பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். புதுடில்லியில் இந்தியாவின் சார்பில் நடைபெற்ற பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. புதிய பாதுகாப்பு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கூட்டு விவாதங்களும் பரஸ்பர ஒத்துழைப்பும் அதிகரிக்க வேண்டுமென தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இம்மாநாட்டில் பேசுகையில் கூறினார். ஈரானில் பாதுகாப்பு நிலவரங்கள் மேம்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு திருத்தப்பட்ட அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியர்கள் இனி ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்கலாம் என்றாலும் அவசிய தேவை அல்லாத பயணங்களை தொடர்ந்து தவிர்க்க வேண்டும் என தூதரகம் அறிவித்துள்ளது. அவசியமாக ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ள தேவை ஏற்பட்டால் அதிகபட்ச எச்சரிக்கை மற்றும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் நிலவரங்களை தொடர்ந்து கண்காணித்து உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. தற்போது ஈரானில் உள்ள இந்தியர்களும் அவசர காரணங்களின் பேரில் ஈரானுக்கு வந்து சேரும் இந்தியர்களும் தங்களை பற்றிய விவரங்களை இயன்றவரை விரைவாக தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உதவிகள் தேவைப்பட்டால் டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள அவசரகால தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன.
0: இரண்டாம் கட்ட பாஸ்போர்ட் சேவை திட்டம் மைக்ரோசில்லுடன் கூடிய இ பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் கேந்திரங்களின் திறப்பு மற்றும் சாதனை அளவிலான பாஸ்போர்ட் விநியோகத்தால் உலக அளவில் நாட்டு மக்களுக்கான பயண வாய்ப்புகள் மற்றும் இதர வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 14வது பாஸ்போர்ட் சேவை தினத்தை ஒட்டி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். எளிமையான வெளிப்படையான முறையில் பாஸ்போர்ட் சேவைகளை விரைந்து வழங்குவதன் மூலம் மக்களின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்துவதில் அரசின் உறுதிப்பாடு தொடர்வதாக அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இரும்பு எஃகு தொழில்துறையினர் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கிய தூணாக டிஜிட்டல் மயத்தை ஏற்க வேண்டுமென மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹச்டி குமாரசாமி கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் இது குறித்த சிந்தனை அரங்கில் அவர் பேசுகையில் 2018 முதல் இந்தியா உலகின் 2வது எஃகு உற்பத்தி நாடாக திகழ்வதாக கூறினார். இரும்பு எஃகு துறையில் உற்பத்தி திறன், பராமரிப்பு தரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு, இயந்திர ஆற்றல், ரோபோட்டிக்ஸ், டேட்டா பகுப்பாய்வு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உச்சநிலை கூட்டத்தை நாளை புதுடில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையேற்று நடத்துகிறார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகள் மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்பு பணிகளில் 2029 எட்டப்பட வேண்டிய இலக்குகள் குறித்த தொலைநோக்கு அறிக்கையை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியின் போது வெளியிடுவார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல அலுவலகங்களுக்காக ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும் மத்திய அமைச்சர் நாளை மெய்நிகர் முறையில் திறந்து வைக்கிறார். நாடு முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு பணிகளின் போது பறிமுதல் செய்யப்பட்ட 209,500 கிலோ போதைப் பொருட்களை சட்டப்படி எரித்து அழிப்பதற்கான 2 இயக்கம் ஒன்றும் நாளை முதல் தொடங்க உள்ளது. கேந்திரிய வித்யாலயா மாணவர்களுக்கான 36வது தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் நாளை புதுடில்லியில் நடைபெறும் விழாவில் பரிசுகளை வழங்கவிருக்கிறார். நாட்டின் 25 KVS மண்டலங்களிலிருந்து 200 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இம்முறை இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் பங்கேற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. கடந்த காலாண்டில் இந்தியாவின் மொத்த வர்த்தகம் 5.4% வளர்ச்சியடைந்திருப்பதாக நிதி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் AK லஹிரி தெரிவித்துள்ளார். இன்று புதுடில்லியில் வர்த்தக கண்காணிப்பு தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்டு பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். கடந்த காலாண்டில்

0: இந்தியாவின் ஏற்றுமதி 1.84 டிரில்லியன் டாலர் என்னும் அளவை எட்டியிருப்பதாகவும் இறக்குமதி 6.5% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அனைத்து 4 பகுதிகளிலும் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் ஒப்பந்த செவிலியர்களுக்கான மாத ஊதியம் 15,000 ரூபாயாகவும் ANM துணை செவிலியர்களுக்கான ஊதியம் 12,000 ரூபாயாகவும் இதர ஒப்பந்த ஊழியர்களுக்கான ஊதியம் 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அளித்த வாக்குறுதியின் பேரில் ஊதியங்கள் இவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளன. இதற்கான ஆணையை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். உயர்த்தப்பட்ட ஊதியம் இவ்வாண்டு April 1 முதல் கணக்கிடப்பட்டு அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
0: கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெறவுள்ள அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் வர்த்தக கண்காட்சியை பார்வையிட புதுச்சேரியிலிருந்து 50 தோட்டக்கலை விவசாயிகளை அழைத்துச் செல்ல தோட்டக்கலைத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. அக்ரி ஸ்டாக்கில் பதிவு பெற்று கடந்த 2 ஆண்டுகளில் கண்டுணர்வு சுற்றுலா செல்லாத தோட்டக்கலை விவசாயிகள் வரும் 26ஆம் தேதிக்குள் இதற்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 50-க்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்தால் குழுக்கள் முறையில் சுற்றுலாவிற்கு ஆள் தேர்வு நடைபெறும் என்றும் தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்கான மத்திய அரசின் PM ரஹாத் திட்டம் புதுச்சேரியில் இவ்வாண்டு February முதல் அமலாகி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை காப்பீடு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான விபத்து காப்பீடாக பொது காப்பீட்டு கவுன்சில் மூலம் 5.5 லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. காப்பீடு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் அடையாளம் தெரியாத வாகனங்களால் ஏற்பட்ட விபத்துகள் குறித்த வழக்குகள் களுக்கான நிதியாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்திடமிருந்து இதுவரை மொத்தம் 12 லட்சம் ரூபாய் பெறப்பட்டு இதில் 6 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளிக்கான தொகையை இன்று மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். சாலை விபத்துக்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை கிடைப்பதையும் சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் பொருளாதார சுமை குறைவதையும் உறுதிப்படுத்த புதுச்சேரி அரசும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உட்புற தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இன்று 12:30 வான்கூவரில் நடைபெறும் போட்டியில் சுவிட்சர்லாந்து கனடா அணிகளும் சியாட்டிலில் நடைபெறும் போட்டியில் கத்தார் போஸ்னியா ஹெர்சகோவினா அணிகளும் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு சவால்கள் விரிவடைந்து வருவதை எதிர்க்க உலக நாடுகளிடையே வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். போதைப்பொருள் தடுப்பு பணிகளுக்கான என்கோட் ஒருங்கிணைப்பு மையத்தின் உச்சநிலை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. கடந்த காலாண்டில் இந்தியாவின் மொத்த வர்த்தகம் 5.4% வளர்ச்சியடைந்திருப்பதாக நிதி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் AK லஹிரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் 6:27 வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் காயத்ரி கிரீஷ்.

நேரம் 6:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் பி. உன்னிகிருஷ்ணன்.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498645 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். முதலில் நமது நிலையம் எந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவுக்கள், 7:30 உழவர் உலகம், குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன் வளப்பண்ண குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11:10 முதன்மை இளவரசி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய

0: நிகழ்ச்சிகள்.
1: காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கான். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 சொன்னா கேட்டுக்கணும் சிறுகதை எழுதி வழங்குபவர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 தகவல் தளம். 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்கர விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடுபவர் கார்த்திக தீபன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாயராம் அவர்கள் மோர் சிங் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் நாளை இடம்பெறவுள்ள தலைப்பு வாழு வாழ விடு நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். பகல் 12:00 வளமான பாரதம் மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சி டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் சிவகங்காவதி அவர்கள். 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சன். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நெய்வேலி ஆர் சந்தானகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4:00 என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எஸ் ஏ ராஜ்குமார் கதை திரைக்கதை இயக்கம் மனோஜ் பட்நகர். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நேரம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையில் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். நேர்களே, இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் அண்ட் ஏரில் மாலை 6:30 முதல் திரை இசை கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10:45 திரை இசை, 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை

எட்டு மணி, பத்து மணி, பதினோரு மணி, இரவு ஏழு மணி, எட்டு ஐம்பத்தெட்டு ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

இனி 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 9:15 செய்தி சுடர், 9:30 தேன் சிந்து தேவானம், 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன் அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவல்லூர் மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹாய் சிநேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் சிவகங்காவதி அவர்கள், 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வாய் புற்றுநோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் அறுவை சிகிச்சை புற்றுநோய் துறைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி சுதாகர் அவர்கள். நாளை மாலை 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல், 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிற ஆர்ஜே அந்துவான், 6:20 முதல் 6:30 வரை திரைசை. இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை நாளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரை இசை இடம்பெறும். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:45 திரை இசை, 11:10 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 8:15 பிற்பகல் 2:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 முதல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறை செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்டது ஜோதா அக்பர் படப்பாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 7:04. திரைசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் கண்களால் கைது செய்ய

இதுவரை திரையிசை கேட்டீர்கள். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும் இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுத்தேர்வுக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர்

0: சந்திரசேகர் பெம்மசாமி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாமி கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப்பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டுக்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிட உள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின்

0: தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராதலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:35:30. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ள செய்தி. ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனி, டியூயூ, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப் இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளி பால் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இரு பால் ரகங்கள். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாகவும் நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம், இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்களில் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். விதைப்பு ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும்.

நாற்றாங்கால் ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பென்சை நிறுத்தி செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு 1 ஆண் செடியை நட வேண்டும். 1 குழியில் செழித்து வளரும் 1 பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். 3 மற்றும் 7 போன்ற இருபால் ரகங்களில் 2 பால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்து கொண்டு பெண் ரகங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பைரினம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா நடவு செய்யும் போது மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு நாற்றங்களின் நூற்புழு தாக்குதலை தடுக்க 1 பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3 ஜிகுருணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.1% போட்டோ கலவை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளியில் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் வெளியிடப்பட்டுள்ள 2 மற்றும் 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களிலும் நீளவாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கீறி விடுவதற்கு கூறிய பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீறல்கள் இருந்தபடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடித்தல் வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளியில் முன்பு பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீறல் ஏற்படுத்தும் அதே காய்களில் 4 தடவை வரை பால் சேகரிக்கலாம். இவ்வாறு எடுத்த பாலை சூரிய ஒளியிலோ அல்லது 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலோ செயற்கையான உலர் கருவிகளில் உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவம், மரங்களின் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்து இருக்கும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, நாளை காலை 6:35 நேயர் உழவர்களுக்கான செய்தி நிகழ்ச்சியில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கான். பங்கேற்பவர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தசெந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
2: அன்பான நேயர்களே, இன்றைய காலத்தில் விவசாயம் மட்டும் செய்து குடும்பத்தை நடத்துவது பலருக்கும் சவாலாக மாறி வருகிறது. காலநிலை மாற்றம், மழை குறைவு, தொழிலாளர் பற்றாக்குறை, உரம் மற்றும் தீவன விலை உயர்வு போன்ற பல காரணங்களால் விவசாயிகளின் உற்பத்தி செலவு அதிகரித்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் விவசாய பொருட்களுக்கு கிடைக்கும் விலை எப்போதும் நிலையாக

இருப்பதில்லை. இதனால் பல விவசாயிகள் எப்படி குறைந்த செலவில் தொடர்ந்து வருமானம் பெறலாம் என்று யோசித்து வருகின்றனர். அந்த கேள்விக்கான சிறந்த பதில்களில் ஒன்றுதான் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை முறை ஆகும். நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விவசாயத்தில் ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருப்பது பாதுகாப்பானது அல்ல. ஒரு வருடம் பயிர் நன்றாக இருக்கும், இன்னொரு வருடம் வறட்சி ஏற்படலாம், சில நேரங்களில் சந்தை விலை குறையலாம், சில நேரங்களில் நோய் தாக்குதல் இருக்கலாம். ஆனால் பல தொழில்களை ஒருங்கிணைத்து செய்தால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களில் மூலம் வருமானம் கிடைக்கும். இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலமாகும். ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை என்னவென்றால், மீன் வளர்ப்புடன் சேர்த்து கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி, அசோலா வளர்ப்பு, பயோஃப்ளாக், அக்வாஃபோனிக்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை ஒரே பண்ணையில் இணைத்து செய்வதாகும். இதன் மூலம் ஒரு தொழிலில் கிடைக்கும் கழிவுகள் மற்றொரு தொழிலுக்கான வளமாக பயன்படுகின்றன. உதாரணமாக, கோழி கழிவுகள் மீன்களுக்கு இயற்கை உணவாக பயன்படுகின்றன. மீன் குள நீர் காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுகிறது. இதனால் செலவு குறைகிறது, மேலும் வருமானம் அதிகரிக்கிறது. மீன் என்பது சாதாரண உணவு அல்ல, அது உயர்தர புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவாகும். மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக உள்ளதால் மருத்துவர்களும் கூட மீன் உணவை பரிந்துரைக்கின்றனர். அதனால் மக்கள் மத்தியில் மீன் உணவின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவே மீன் வளர்ப்பை ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் கட்லா, ரோகு, மிருகால், திலேப்பியா, விரால் மீன், கெண்டை மீன் மற்றும் பங்கேசியஸ் போன்ற மீன்கள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. இதில் கெண்டை மற்றும் விரால் மீன்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. குறிப்பாக விரால் மீனுக்கு ஹோட்டல்கள் மற்றும் நகர்ப்புற சந்தைகளில் அதிக தேவை உள்ளது. திலேப்பியா வேகமாக வளரக்கூடிய மீன் என்பதால் குறுகிய காலத்தில் நல்ல வருமானம் பெற முடியும். அன்பான நண்பர்களே, மீன் வளர்ப்பில் வெற்றி பெறுவதற்கு முதலில் சரியான குளத் தேர்வு மிகவும் முக்கியம். வருடம் முழுவதும் தண்ணீர் வசதி இருக்கும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். குளத்தின் கரைகள் வலுவாக இருக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவு நீர் அல்லது மாசு இல்லாத இடமாக இருக்க வேண்டும். குளத்தை தயார் செய்யும் போது முதலில் குளத்தை வறட்சி செய்து சுத்தம் செய்ய வேண்டும். தேவையற்ற மீன்கள் மற்றும் பகை உயிரினங்கள் அகற்ற வேண்டும். அதன் பிறகு சுண்ணாம்பு இட வேண்டும். இது நீரின் தரத்தை மேம்படுத்த உதவும். அதன் பிறகு மாட்டு சாணம் போன்ற கரிம உரங்களை பயன்படுத்தி இயற்கை உணவு உருவாக்கலாம். அன்பான நேயர்களே, மீன் வளர்ப்பில் தரமான மீன் குஞ்சுகள் மிகவும் முக்கியம். எப்போதும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்களில் இருந்து மட்டுமே குஞ்சுகளை வாங்க வேண்டும். நல்ல குஞ்சுகள் சுறுசுறுப்பாக நீந்தும், ஒரே அளவில் இருக்கும், நோயின்றி இருக்கும். பொதுவாக கட்லா, ரோகு, மிருகால் போன்ற மீன்களை ஒன்றாக சேர்த்து வளர்க்கும் முறையை கூட்டு மீன் வளர்ப்பு முறை என்கிறோம். இதில் ஒவ்வொரு மீனும் குளத்தின் வெவ்வேறு நீர்மட்டங்களில் உணவு உட்கொள்வதால் குளத்தில் உள்ள உணவுகளை முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி அதிகரிக்கிறது. அன்பான விவசாய நண்பர்களே, இப்பொழுது கோழி வளர்ப்பை மீன் வளர்ப்புடன் இணைத்து செய்வது மிகவும் பிரபலமாகி வருகிறது. கோழி கழிவுகள் குளத்தில் விழும்போது அது இயற்கை உரமாக செயல்படுகிறது. இதனால் குளத்தில் நுண்ணுயிர்கள் மற்றும் பாசிகள் வளர்கின்றன. அவை மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது. அதே நேரத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை மூலமாக கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. ஒரே இடத்தில் இரண்டு தொழில்களை செய்து இரண்டு வருமானம் பெறுவது இந்த முறையின் முக்கிய நன்மையாகும். அதேபோல் வாத்து வளர்ப்பும் மிகவும் பயனுள்ள ஒருங்கிணைந்த பண்ணை முறை ஆகும். வாத்துகள் குளத்தில் நீந்தும் போது தண்ணீரில் ஆக்சிஜன் கலப்பு அதிகரிக்கிறது. மேலும் சில பூச்சிகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களை வாத்து உண்ணுகின்றன. வாத்து கழிவுகள் மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் குளத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் வாத்து முட்டைக்கும் நல்ல சந்தை உள்ளது. ஆடு வளர்ப்பையும் மீன் வளர்ப்புடன் இணைத்து செய்யலாம். ஆட்டு சாணத்தை குளத்தில் பயன்படுத்துவதன் மூலம் இயற்கை பாசி வளர்ச்சி அதிகரிக்கிறது. இது மீன்களுக்கு இயற்கை உணவாக பயன்படுகிறது. மேலும் ஆடு வளர்ப்பின் மூலம் வருடம் முழுவதும் தொடர்ச்சியான வருமானம் கிடைக்கிறது. இப்போது பல விவசாயிகள் மீன் குளத்தை சுற்றி காய்கறி சாகுபடியும் செய்து வருகின்றனர். மீன் குள நீரில் உள்ள சத்துக்கள் காய்கறிகளுக்கு உரமாக செயல்படுகின்றன. முருங்கை, மிளகாய், தக்காளி, கீரைகள் போன்ற பயிர்களை வளர்ப்பதன் மூலம் குடும்ப தேவையையும் பூர்த்தி செய்யலாம். மேலும் சந்தையில் விற்பனை செய்து கூடுதல் வருமானமும் பெறலாம்.
அன்பான இளைஞர்களே, இப்போது இளைஞர்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற தொழில்நுட்பம்

காரணமாக பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் இருந்து வருகிறது. பயோஃப்ளாக் என்பது குறைந்த இடத்தில் அதிக அடர்த்தியில் மீன் வளர்க்கும் நவீன முறை ஆகும். இதில் நீர் பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கும். மீன் கழிவுகளை நுண்ணுயிர்கள் உடைத்து மீண்டும் உணவாக மாற்றுகின்றன. இதனால் தீவனச் செலவு குறைகிறது, நீர் சேமிக்கப்படுகிறது, குறைந்த இடத்தில் அதிக உற்பத்தி பெற முடிகிறது. குறிப்பாக திலைப்பியா மற்றும் கெண்டை மீன் வளர்ப்புக்கு இதுவும் மிகவும் ஏற்ற தொழில்நுட்பங்களாக உள்ளது. இப்போது பல படித்த இளைஞர்கள் கூட பயோஃப்ளாக் அமைத்து நல்ல வருமானம் பெற்று வருகின்றனர். அதேபோல் அக்வாஃபோனிக்ஸ் முறையும் தற்போது மிகவும் பிரபலமாகி வருகிறது. இது மீன் வளர்ப்பையும் காய்கறி சாகுபடியையும் இணைக்கும் முறை ஆகும். மீன் கழிவு நீர் காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுகிறது. காய்கறிகள் இந்த சத்துக்களை எடுத்துக்கொண்டு நீரை சுத்தப்படுத்துகின்றனர். பின்னர் நீர் மீண்டும் மீன் குளத்திற்கு திரும்புகிறது. இதனால் நீர் வீணாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் மீனும் காய்கறியும் உற்பத்தி செய்ய முடிகிறது. இந்த பயோஃப்ளாக் மற்றும் அக்வாஃபோனிக்ஸ் தொழில்நுட்பங்களை செயல்முறை விளக்கங்களையும் மற்றும் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது நேரில் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷன் முறையை வந்து நமது கலாசமுத்திரத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் நீங்கள் வந்து பார்த்தும் பயிற்சி அடைஞ்சும் கற்றுக்கலாம். இதன் முறையை வந்து இளைஞர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய கடமையும் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு உள்ளது. பொதுவாக அக்வாஃபோனிக்ஸ் முறையில் குறைந்தது ஒரு கல்ச்சர் பீரியடுக்கு 50-70 கிலோ திலைப்பியா மீன் உற்பத்தி செய்யப்படுகிறது. அது மட்டுமன்றி ஒரு கல்ச்சருக்கு கீரை வந்து 150 பஞ்சிலிருந்து 200 பஞ்ச் வரையும் பறிக்க முடிகிறது. இந்த தொழில்நுட்பம் வந்து மிகவும் சிறுநில விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முறை நம்பப்படுகிறது. ஜப்பான், சைனா போன்ற நாடுகளில் இந்த அக்வாஃபோனிக்ஸ் மிகவும் பயங்கரமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இப்போது குறிப்பாக நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழைநீரை எதிர்பார்த்து நாம் இருப்பதால், அது மட்டுமின்றி போர் வசதிகள் அந்தளவு இல்லாத சிறு விவசாயிகளாக இருப்பதால், இந்த அக்வாஃபோனிக்ஸ் முறையை நம்ம வந்து பயன்படுத்தணும்னா சின்ன லெவலில், அதாவது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் போன்ற குறுகிய நில அளவில் வந்து இந்த அக்வாஃபோனிக்ஸ் முறையை நம்ம பயன்படுத்தணும்னா கீரைன்னு இல்லை, தக்காளி போன்ற காய்கறிகளும் போட்டு வரலாம். இப்போதைக்கு ஆனால் நாங்கள் செய்த ஃப்ரெண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் மூலம் தெரிய வந்தது என்னென்னா, கீரைகள் வந்து நல்லா நம்ம மண்ணுக்கு, கள்ளக்குறிச்சி மண்ணுக்கு நல்லா விளைகிறது. கீரை மற்றும் மீன் ஒரு கல்ச்சருக்கு எடுத்தோம்னாலே குறைந்தபட்சம் நமது 50% வரை, நியர்லி 30-50% வரை லாபம் பார்க்க முடியும் இந்த அக்வாஃபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஸோ வந்து நீங்கள் இந்த அக்வாஃபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் பயோஃப்ளாக் மூலியமாக மீன் வளர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலாசமுத்திரம் கிராமத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி பயிற்சி அடைஞ்சிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய முக்கிய குறிக்கோளே வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை மேலும் உயர்த்தி தரது தான் வந்து எங்களுடைய குறிக்கோள். அடுத்ததாக, தீவன செலவை குறைப்பதில் அசோலா வளர்ப்பும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அசோலாவில் அதிக புரதச்சத்து இருப்பதால் அதை மீன்கள், கோழிகள், வாத்துக்கள் மற்றும் மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இதனால் வெளியில் இருந்து தீவனம் வாங்கும் செலவு குறைகிறது. பொதுவாக இந்த அசோலா வளர்ப்பை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, கால்நடை வைத்திருக்கிறவர்களும் சரி, குறுநில விவசாயிகளும் சரி, இந்த அசோலாக்குன்னு நம்ம சிறிது இடத்த ஒதுக்கணும்னாலே நமக்கு, ஏன்னா அசோலாவில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்கிறதுனால கோழி ஆடு மாடுகளுக்கு நம்ம தீவன முறையில் கலந்து போடுறதுனால நல்ல வளர்ச்சியும் இருக்குது. நமக்கு தீவன செலவை கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவலில் ஒரு 50% தீவன செலவை வந்து இந்த அசோலா இது குறைக்குது. விரால் மீன் மாதிரி உள்ள மீன்களை வந்து நம்ம குளத்தில் இடும்போது, இந்த அசோலா மேலே இருக்கும்போது, இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தோன்னா கோடைக்காலம், உச்சி புழக்குது வெயில். ஸோ அந்த வெயிலில் வந்து விரால் மீன்கள் வந்து அதிகமாக இறக்கக்கூடிய நிலை ஏற்படுது. ஏன்னா வெயில் தாங்காமல் குளத்திலுடைய சூட்டின் காரணமாக விரால் மீன்கள் வந்து இறக்கக்கூடிய நிலை ஏற்படுது. தற்போது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டோம்னாலே தகரை கிராமத்தில் ஒரு விவசாயி வந்து நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு அலைபேசி மூலியமாக கால் செய்து, இந்த மாதிரி எனக்கு டெய்லி விரால் மீன் வந்து இறந்து வருகிறது, நீங்கள் வந்து எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. போய் பார்த்தோம். பார்க்குற இதில் என்னவென்றால், ஹீட்டு, அதாவது சுற்றிலும் மரங்கள் இல்லை, ப்ளஸ் வந்து மீனுக்கு வந்து வாத்து அந்த மாதிரி இருந்தோன்னா கூட ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் குளத்தை சூட்டை தணிக்கிறதுக்கு உதவும், அதுவும் இல்லை. குளம் வந்து வெட்ட வெளியில் இருந்ததுனால அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் குறிப்பாக ஒரு நாளைக்கு நியர்லி 10 மீன் அல்லது 15 மீன் அளவு செத்து வந்து கொண்டிருந்தது. அப்போது நாங்கள் அவங்க

உங்களுக்கு சொன்னக்கூடிய சஜஷன் என்ன சொன்னோன்னா, நீர் சூட்டின் காரணமாக தான் வந்து விரால் மீன் இறந்து வருகிறது. அதனால வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ மூன்று நாளைக்கு ஒரு முறையோ நீங்கள் வந்து தண்ணீரை வந்து மாற்றுங்க. இந்த குளத்து தண்ணியை வந்து விவசாய நிலங்களுக்கு, அதாவது செடிகளுக்கு இல்லை பயிர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். புது தண்ணியை வந்து நீங்கள் இந்த குளத்துக்கு வந்து இட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சஜஷன் சொன்னோம். மேலும் வந்து இந்த அசோலா அது மாதிரி மிதவை, அதாவது தண்ணியில் மிதக்கக்கூடிய உயிரினங்கள், காய்கறி உயிரினங்கள் மாதிரி பிளான்டேஷன்ஸ், நேரடியாக வெயில் வந்து குளத்தில் படாமல் இன்டெரக்டாக போகிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ப்ளஸ் வந்து வாத்து போன்ற ஏதாவது உயிரினங்கள், மேலே மிதக்கக்கூடிய உயிரினங்களை இட்டு வந்து தண்ணியை வந்து அடிக்கடி ஏரேஷன், டிஓ பிரச்சனை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நேர்லி சொல்ல போனால் அதுவும் நம்ம ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு முறை தான். ஆனால் சொல்லியிருந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து மேலே வந்து படரக்கூடிய செடிகளும் ப்ளஸ் வந்து தண்ணியை வந்து மாற்று செஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு இந்த விரால் மீன் இறக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக முற்றிலுமாக குறைஞ்சு விட்டது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தொழில்நுட்ப சம்பந்தமான சந்தேகங்கள், அல்ல வந்து குளம் வெட்டுறது எனக்கு அந்த மாதிரியான சந்தேகங்கள் வேணும், இல்லை வந்து இந்த மாதிரி மீன் இறந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணலாம் போல எல்லா சந்தேகத்துக்கும் தீர்க்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். அதாவது ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஒரு கேவிக்கே, வேளாண் அறிவியல் நிலையத்தை வந்து மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒரு கேவிக்கே இருக்கணும்னு சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே இருக்கிற விவசாயிகள் பயனடையணும். ஒவ்வொரு கேவிக்கைகளிலும் நேர்லி 6 தொழில்நுட்ப வல்லுநர்கள் போடுறாங்க. ஒருத்தவங்க வந்து தோட்டக்கலை, ஒருத்தவங்க கால்நடை, ஒருத்தவங்க அக்ரிகல்ச்சர், இன்னொருத்தவங்க ஹோம் சயின்ஸ், இன்னொருத்தவங்க மண்ணியல். இந்த மாதிரி 6 தொழில்நுட்ப வல்லுநர்களை வந்து போடுறதுக்கு காரணம் என்னவென்றால், நம்ம இந்த விவசாய நிலங்கள், விவசாயிகள், மீன் குளம் வைத்திருப்பவர்கள், கால்நடை வைத்திருப்பவர்கள், அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், நோய்வாயை வந்து தீர்வு அடைகிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கறதுக்காக தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒரு கேவிக்கையும் அங்கே வந்து தொழில்நுட்ப வல்லுநர்களையும் மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகங்கள்னாலும் நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை நீங்கள் வந்து அணுகி கேட்டு உங்களுடைய திறனையும் மேம்படுத்தி கொள்ளலாம். மறுபடியும் வந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து மாதம் மாதம் வந்து பயிற்சி வகுப்புகளும் எடுக்கிறாங்க. அதில் நீங்கள் பங்கு பெற்று அதையும் கற்றுக்கொண்டு மேற்கொண்டு உங்கள் தொழில்நுட்பத்தை வளர்த்து கொண்டு நீங்கள் உங்களோட வருமானத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ளலாம். பெரும்பாலும் பல விவசாயிகள் அதிக முதலீடு இருந்தால்தான் அதிக லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சரியான திட்டமிடுதல் இருந்தால் குறைந்த செலவிலேயே நல்ல லாபம் பெற முடியும். அதற்கு முதலில் உள்ளூர் வளங்களை பயன்படுத்த வேண்டும், இயற்கை உணவுகளை அதிகப்படுத்துதல் வேண்டும், நீரை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும், தரமான மீன் குஞ்சுகளை பயன்படுத்த வேண்டும், சரியான மேலாண்மை முறைகளை பின்பற்ற வேண்டும். இன்று மீன்களுக்கு நல்ல சந்தை உள்ளது. நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்தாலும் நல்ல விலை கிடைக்கிறது. ஹோட்டல்கள், மீன் சந்தைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் ஆன்லைன் விற்பனை மூலமாக சந்தையையும் நம்ம விரிவுபடுத்த முடிகிறது. மீன் மட்டும் நம்ம வளர்த்து சேல்ஸ் பண்ணாமல் மதிப்பு கூட்டிய பொருட்களாக மீன் ஊறுகாய், மீன் கட்லட், உலர் மீன், மீன் பவுடர் போன்றவற்றை தயாரித்து நம்ம அதையும் சேல்ஸ் பண்ணோன்னா கூடுதல் வருமானமும் பெறலாம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து குறிப்பாக இந்த மீன் வளர்ப்பு மட்டும் இது பண்ணாமல் அவங்களாம் வந்து இந்த மீன் ஊறுகாய் செய்து விற்கிறது, அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் நமது வேளாண் அறிவியல் நிலையம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி மீனாக மட்டும் கொடுக்காமல் அதை மதிப்பு கூட்டி நம்ம அதிக விலைக்கு விட்டோன்னா இன்னும் நல்ல லாபம் பெற முடியும். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் மீன்வளத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகின்றன. குறிப்பாக PMMSY, அதாவது பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா திட்டத்தின் மூலம் பயோஃப்ளாக் மானியம், வண்ண மீன் வளர்ப்பு மானியம், குளம் அமைப்பு மானியம் போன்ற பல திட்டங்களை விவசாயிகளுக்கு கொடுத்து உதவியாக உள்ளன. இதற்கு விவசாய பெருமக்கள் அருகில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகமோ அல்லது வேளாண் அறிவியல் நிலையத்தையோ அணுகி தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை பெற்று இந்த திட்டங்களை எப்படி வந்து நம்ம அடையலாங்கிறத அவங்களிடம் வந்து கேட்டறிந்து நம்ம இந்த திட்டங்கள்லாம் நம்மளுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அந்த திட்டங்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டோ நம்ம வந்து இறங்கினால்தான் நம்ம அந்த திட்டத்தை அடைய முடியும். அந்த திட்டத்தை பற்றியான சந்தேகங்கள் இல்லை அதை வந்து எப்படி நம்ம வந்து பயனடையணும் அப்படிங்கிறதையும் அருகில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகமோ அல்லது இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தையோ அணுகி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அன்பான இளைஞர்களே, இன்று வேலை தேடுபவர்களாக இருப்பதை விட வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஒரு சிறந்த வாய்ப்பாக உள்ளது. குறைந்த முதலீட்டில் தொடங்கி படிப்படியாக வளர்த்து கொள்ளலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு இது நிலையான வருமானம் தரக்கூடிய சிறந்த தொழிலாக உள்ளது.
குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களில் மிகவும் முக்கியமானது ஒருங்கி

0: இணைந்த மீன்வள பண்ணை ஆகும். மீன் வளர்ப்புடன் கோழி, வாத்து, ஆடு, காய்கறி, பயோஃப்ளாக், அக்வாஃபோனிக்ஸ் போன்ற தொழில்களை இணைத்து செய்வதன் மூலம் செலவை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க முடியும். சரியான திட்டமிடல், நல்ல மேலாண்மை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் இந்த துறையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குறுநில விவசாயிகள் இந்த தொழிலை தைரியமாக தொடங்கலாம். மேலும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலசமுத்திரம் கிராமத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வள தொழில்நுட்ப வல்லுநராக நான் தாவூத் இப்ராஹிம் பணியாற்றி வருகிறேன். என்னை நீங்கள் வந்து அணுகலாம். எனது கைபேசி எண் 8883002428. இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய வானொலி நிலையத்திற்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் உயிர் விளைச்சல் தரும் கோ8 துவரை ரகம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். துவரை தென்னிந்தியாவில் பயிரிடப்படும் ஒரு முக்கியமான பயிர் வகை பயிராகும். தானிய பயிர்களை விட 3 மடங்கு அதிக புரதம் கொண்ட பயிறு வகை பயிர்களில் துவரை தமிழ்நாட்டில் 41,814 ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டு 52,236 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிறு வகை பயிர்த்துறையிலிருந்து கோ6 என்ற துவரை ரகம் 1991 வெளியிடப்பட்டது. இந்த ரகத்தை விட அதிக விளைச்சல், நோய் எதிர்ப்பு திறன், பூச்சிகளின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய உயர் விளைச்சல் ரகமான கோ8 அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்றத்தக்க வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகம் ABK1, LRG41 என்ற ரகங்களை ஒட்டு சேர்த்து தனி வழி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 170-180 நாட்களில் விளைச்சல் கொடுக்கக்கூடிய இந்த ரகம் ஆடிப்பட்டயத்திற்கு ஏற்றதாகும். இந்த ரகம் சராசரியாக மானாவாரியில் 1 ஹெக்டேருக்கு 1,600 கிலோ மற்றும் இரவையில் 1,800 கிலோ தானிய விளைச்சல் தரவல்லது. இது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்ற உயர் விளைச்சல் ரகமாகும். சிறப்பு இயல்புகள்: கோ6 விட 16%, வம்பன் 2 விட 18.80% கூடுதல் விளைச்சல் தரவல்லது. நீண்ட வயதுடையது, திரட்சியான விதைகளை கொண்டது, அதிகளவு புரதச்சத்து உள்ளது, மலட்டுத்தன்மை மற்றும் வேரழுகள் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது, சக்தியுடையது, பச்சை காய்ப்புழு மற்றும் புள்ளி காய்ப்புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. உழவியல் தொழில்நுட்பங்கள்: நிலம் தயாரிப்பு. நிலத்தை 3-4 முறை புழுதிப்பட நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் பொழுது 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது மக்கிய நார் உரம் இட்டு பின் முகடு மற்றும் வரப்பு தயாரிக்க வேண்டும். 4 கிலோ விதை 1 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி: 1 கிலோ விதையுடன் ட்ரைகோடர்மா விரடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் 10 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 24 மணி நேரம் கழித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ரைசோபியம் CPR9 பாஸ்போபாக்டீரியா மற்றும் BGPR நுண்ணுயிர் உரத்துடன் கஞ்சி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். உர அளவு: விதைப்பிற்கு முன் அடியுரமாக மானாவாரியாக 11 கிலோ யூரியா, 63 கிலோ சூப்பர், 8 கிலோ பொட்டாஷ், 23 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். இரவையில் 22 கிலோ யூரியா, 125 கிலோ சூப்பர், 16 கிலோ பொட்டாஷ், 43 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். நீர் நிர்வாகம்: இரவை பயிருக்கு விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். 3 நாட்கள் கழித்து உயிர் தண்ணி அவசியம் கட்ட வேண்டும். பிறகு மண்ணின் தன்மைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். களை நிர்வாகம்: 1 ஏக்கருக்கு பென்டிமெத்தலின் 30% EC என்ற களைக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் அளவில் விதைத்த 3ஆம் நாள் தெளிக்க வேண்டும். களைக்கொல்லி தெளிக்கும் பொழுது மண்ணில் தகுந்த ஈரம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். பயிர் பாதுகாப்பு: ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு. 50% பூமொட்டுகள் இருக்கும் தருணத்தில் ஏக்கருக்கு 60 மில்லி குளோர் ஆன்டிரோலினிப்ரோல்

0: மருந்தை தெளிக்க வேண்டும். பூக்கும் தருணத்தில் ஏக்கருக்கு 50 மில்லி ஃப்ளூபென்டியமைடு தெளிக்க வேண்டும். காய்பிடிக்கும் தருணத்தில் ஏக்கருக்கு 400 மில்லி டைமீத்தோயட் மருந்தை தெளிக்க வேண்டும். மலட்டு தேம்பல் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும். ஃபீனாசோகுயின் மருந்தை 1 ஏக்கருக்கு 200 மில்லி என்ற அளவில் நோயின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் தெளிக்க வேண்டும். வாடல் மற்றும் வேரழுகல் நோய் 1 லிட்டர் நீருக்கு 1 கிராம் கார்பன் டைஆக்சைடு கலந்து பாதிக்கப்பட்ட வேர்பாகத்தில் ஊற்றிவிட வேண்டும். அறுவடை 80% காய்கள் முதிர்ந்தவுடன் பயிரை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த துவரை செடியை 1-2 நாட்களுக்கு அடுக்கி வைத்து பின் காய வைத்து தட்டி எடுக்க வேண்டும். சேமிப்பு அறுவடை செய்து பிரித்தெடுத்த விதைகளை 10% ஈரப்பதத்திற்கு வரும் வரை காய வைக்க வேண்டும். வண்டுகள் தாக்காமல் இருக்க 100 கிலோ விதையுடன் 1 கிலோ வேப்ப எண்ணெய் அல்லது ஊக்குவிக்கப்பட்ட களிமண் கலந்து சேமிக்க வேண்டும். விளைச்சல் இரவையில் 1800 கிலோ 1 ஹெக்டேருக்கு, மானாவாரியில் 1600 கிலோ 1 ஹெக்டேருக்கு. தற்பொழுது கூறிய தொழில்நுட்ப முறைகளை கையாண்டு கோ8 ரகத்தை விவசாய பெருமக்கள் பயிரிடும் பொழுது அதிக விளைச்சலையும் நிரந்தர வருமானத்தையும் பெறலாம். மேலும் தகவல்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், பயிர் வகை பயிர்த்துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் அல்லது 0422-2450-498 என்ற தொலைபேசி எண்ணை அணுகலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. திரை இசை கேட்கலாம்.

0: கேட்ட பாடலின் படம் மதராசப்பட்டினம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

பார்த்திபன் கனவு படத்திற்காக வந்தது மதுபாலகிருஷ்ணன் குரல். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை.

வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 8:33:30 திரை இசையில் தொடர்ந்து

ஹரிஷ் ராகவேந்தர் சாதனா சர்க்கம் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் ரன். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இங்கிலாந்தில் மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை நாளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் அண்ட் ஏரில் 6:30 முதல் திரை இசை கேட்கலாம். நேரம் 8:49:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

ஹரிஹரன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் ரெட்டை ஜடை வயசு. நிறைவாக ஷாஜஹான் பட பாடல்.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிராந்திய பாஸ்போர்ட் அலுவலகங்களும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களும் கடந்த 2025 1.5 கோடி பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளை இந்திய பிரஜைகளுக்கு வழங்கியுள்ளனர். நாட்டில் பாஸ்போர்ட் சேவை கேந்திரங்கள் மற்றும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை கேந்திரங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும், தற்போது இத்தகைய 545 கேந்திரங்கள் செயல்பட்டு வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது 27 நாடுகள்

0: விசா இல்லாத பிரவேசத்தை இந்தியர்களுக்கு அனுமதிப்பதும், 47 நாடுகளில் அங்கு சென்று இறங்கியவுடன் விசா பெறும் வசதி இந்தியர்களுக்கு வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. 2025-26 ஆண்டில் இந்திய தனியார் கார்ப்பரேட் வர்த்தகத் துறையினரின் செயல்பாடுகள் குறித்த ரிசர்வ் வங்கி அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட அரசு சாரா, நிதி சாரா தனியார் நிறுவனங்களின் மொத்த விற்பனை கடந்த நிதியாண்டில் 10.1% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், 2 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் இத்துறையின் வளர்ச்சி இரட்டை இலக்க அளவை மீண்டும் எட்டியிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மாலை புதுச்சேரி குபேர் சாலையில் CGST ஆணையரக கட்டிடத்தின் புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கத்தை திறந்து வைக்கிறார். பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மைதானத்தில் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் புனரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகால பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திறந்து வைக்கிறார். புதுச்சேரியில் மாநில சுகாதார சங்கத்தில் பணிபுரியும் 691 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 நடைபெறும் 2 போட்டிகளில் சுவிட்சர்லாந்து கனடா அணிகளும் கத்தார் போஸ்னியா ஹெர்சகோவினா அணிகளும் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 9:30, 3:00. வருவது சங்கீத வானிலே.

சொல்லத்தான் நினைக்கிறேன். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது எம்எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி குரல்கள். மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 9:41 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

கேட்ட பாடலின் படம் பொல்லாதவன். ஒலித்தது பி சுசீலாவின் குரல். நினைவூற்றுகிறோம் நேர்களே, இங்கிலாந்தில் மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை நாளை மாலை 6:30 முதல் ஆட்டம் நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் அண்ணாரில் மாலை 6:30 முதல் திரை இசை இடம்பெறும். நேரம் 9:51. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

கேஜே யசுதாஸ் சாவித்திரி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் வயசு பொண்ணு. சங்கீத வானில் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் அவள் ஒரு தொடர்கதை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. வருவது தேன்மழை.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும். அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: கேட்ட பாடலின் படம் காட்டு ரோஜா, ஒலித்தது பி பி ஸ்ரீனிவாசின் குரல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 10:18, 4:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

டி எம் சௌந்தரராஜன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் நெஞ்சிருக்கும் வரை. மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ராப்பிலும் கேட்கலாம். நேரம் 10:58:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை.

வெண்ணிற ஆடை. இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது பே சுசிலாவின் குரல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபுட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை நாளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரை இசை கேட்கலாம். நேரம் 10:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

பி.பி. ஸ்ரீனிவாஸ் பி. சுசீலா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் காத்திருந்த கண்கள். நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 10:45:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

இதுவரை வந்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7 மணிக்கு புதுமை புதுமை சிந்தனை மலர். 7:02 சொன்னால் கேட்டுக்கணும் சிறுகதை. எழுதி வழங்குபவர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயாளிகள் செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்காட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 தகவல் தளம். 8:30 யாருக்கும் அஞ்சும் எதற்கும் அஞ்சும் கீர்த்தி சக்ர விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசி நிகழ்ச்சியில் ஆர். சூரியபிரகாஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். உடன் பி. வி. ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், டி. ஆர். சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர் சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு வாழ் வாழ விடு. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். பகல் 12 மணிக்கு வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம். எழுதியவர் முனைவர் பி. பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி. பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் சிவகங்காவதி அவர்கள். 2:15 என்று மினியவை. 2:55 வானில் இருக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நெய்வேலி ஆர். சந்தானகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை எஸ். ஏ. ராஜ்குமார். கதை திரைக்கதை இயக்கம் மனோஜ் பட்நகர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நேரம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த இந்தி ஆங்கில வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் அண்ட் ஏர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரை இசை கேட்கலாம். இதனிடையே இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:45 திரை இசை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு.

வரும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு, 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Four people are missing. Authorities have not yet confirmed any casualty as they're assessing the extent of the damage. Union Minister Kiran Rijiju has appealed to the people in flood-affected areas to remain cautious. In a social media post, Mr. Rijiju urged the people to stay updated through official channels and follow all safety advisories. In the FIFA World Cup, Canada will take on Switzerland in Group B match at Vancouver in Canada tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. IST. In another fixture, Bosnia and Herzegovina will face Qatar at Seattle Stadium in Washington. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹர்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 தொடங்கும். இப்பொழுது நிலையத்தின் நேரம் 11:10. 22:00. ஜெய்ஹிந்த்.